5:30 ஆகக்கூடிய வேளையில் இசையமுதம் நிகழ்ச்சி கேட்கவிருக்கும் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. யானை அப்படிங்கும் பொழுது எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு உயிரினமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் யானை பாகன் ஒருத்தர் ஒரு ஊருக்கு ஒரு திருவிழாவுக்காக கிளம்பி போகிறார். அந்த இடங்களில் நிறைய சிறுவர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த கோவிலை பார்க்கும் பொழுதும் அந்த சிறுவர்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் அவருக்கு ரொம்ப உற்சாகமாகவும் மனதுக்கு நிம்மதியாகவும் இருக்குது. தொடர்ந்து அந்த ஊரில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். இது இசை அமுதம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

5:36 ஆயிட்டிருக்க வேலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். மகிழ்ச்சியில் குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க அந்த கோவிலுடைய அழகை ரசித்தபடியே அந்த பாகனம் நின்றுக்கிட்டு இருக்காரு யானையோடு. நிறைய குழந்தைகள் வந்து யானை மேலே சவாரி செய்கிறது, யானையை பார்த்து விளையாடுறதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த ஊருடைய அழகே பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான இயற்கை சூழலோடு எல்லா இடங்களையும் பசுமை நிறைந்த நிறைய மரங்கள், அந்த மரங்கள் மூலியமாக வரக்கூடிய சிலுசிலுன்னு இருக்கக்கூடிய காற்று, இதற்கு மத்தியில் கடவுளுடைய ஊர்வலம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்துட்டு யானையை பார்த்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அந்த யானையை பிரமிச்சு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, இந்த ஒரு சிறுவன் மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கானேங்கிற இந்த விஷயத்தை அந்த யானை பாகன் கவனிக்கிறாரு. என்ன நடக்குது, சிறுவன் அந்த யானை பாகன் கிட்ட என்ன கேட்க போகிறான், ஏன் யானையை பார்த்ததும் அவனுக்கு அப்படி ஒரு மிரழ்ச்சி அவனுடைய கண்களில், தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:42 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் நாம் நீந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். எல்லாரும் வந்துட்டு அங்கே ஒரு ஒரு வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டும் ஒரு ஒரு விஷயங்களை பார்த்தும் ரசனையில் ஈடுபட்டுருக்கிற அந்த சமயத்தில் அந்த சிறுவன் மட்டும் யானை பாகனையும் யானையும் மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். உடனே அந்த யானை பாகன் கிட்ட போயிட்டு, என்னப்பா தம்பி, நானும் ஒன்று ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து மாற்றி யானையும் ரொம்ப மிரழ்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம் அப்படிங்கும் பொழுது அந்த சிறுவன் கேட்குறாராம், இல்லை அண்ணா, எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. யானையை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கீங்க. யானை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப லக்ஷ்மி கடாட்சகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி யானைக்கு வந்து புதிய அணிகலன்கள் உடைன்னு எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் காலில் சங்கிலி இருக்கே, அதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் வந்து கேட்குறானா. காலில் சங்கிலியில் உனக்கு என்னப்பா சந்தேகம் அப்படிங்கும் பொழுது அந்த சிறுவன் திரும்ப என்ன விஷயம் கேட்டிருப்பான், எதுக்காக யானைக்கு காலில் சங்கிலி இருக்கு, அதுக்கு யானை பகன் என்ன பதில் கொடுத்துருப்பாரு, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இதை இசை அமுதம்.

5:47 ஆயிட்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். அந்த யானை எதனால் வந்துட்டு இப்படி உற்று பார்த்துட்டு இருக்கேன்னு சிறுவன் கிட்ட கேட்கும் பொழுது, யானை ரொம்ப அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு, எல்லாமே சரிதான், ஆனால் எதுக்காக யானைக்கு காலில் சங்கிலி? இவ்வளோ பெரிய யானை, யானைனாலே பலம் வைக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த யானைக்கு வந்துட்டு ஒரு சங்கிலி கூடவே ஒரு கயிறு. இவ்வளோ சிறிய ஒரு இடத்த போட்டு கட்டி வச்சுருக்கீங்களே, ஏன் இதனால் இதை கலட்ட முடியாதா? காலை உதறினாலே வந்து கலன்றுமே, ஆனால் எப்படி யானை அப்படியே நிற்குது? அதுக்கான முயற்சியை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சிறுவன் கேட்குறான். யானை பகன் யோசிக்கிறாரு, ஆமால ரொம்ப பலம் மிக்க பலம்சாலியான ஒரு உயிரினம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யானையை சொல்லுவோம் தான். யானை எல்லாமே செய்யும் பொழுது காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த சாதாரண கயிறு, இதை எதனால் வந்து அதனால் கலட்ட முடியலை அப்படின்னு அதற்கு என்ன பதில் திரும்ப கொடுத்துருப்பார் யானை பாகன்? யானை இவ்வளவு காட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு உயிரினமாக இருக்கும் பொழுது இந்த சாதாரண ஒரு விஷயத்தை அதனால் பண்ணவே முடியலையா? நான் ரொம்ப நேரமாக யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த சிறுவன் யானைப்பாகன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். யானைப்பாகன் என்ன பதில் கொடுத்துருப்பார் தெரிஞ்சுக்கலாம். விரைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:52 நிமிடமாகக்கூடிய வேளையில் இசையமதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். யானை பாகன் உடனே அந்த சிறுவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இல்லைப்பா தம்பி, இந்த யானை வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் பொழுதே இதை வந்து சங்கிலியால் கட்டி போட்டுருவோம். அப்போ அது முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த சங்கிலியை கலட்டுறதுக்காக முயற்சி பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே விட்டுடும். அது பெருசாக பெருசாக இந்த சங்கிலியை நம்மளால் கலட்டவே முடியாது, கலட்டவே முடியாதுங்கிற விஷயம் மனசுக்குள்ளே பயங்கரமாக வந்துட்டு ஊறி போயிடும். அதனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் நம்மளால் இது கலட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். அதனால தான் எந்த ஒரு சமயமாக இருந்தாலுமே சரி, இந்த யானை வந்து இதனால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே முயற்சி பண்ணாமல் விட்டுடும், அது அப்படியே பழகி போயிடும், அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் பெருசானாலும் ஒரு சின்ன கயிறு போட்டிருந்தாலுமே கூட அந்த யானையால் வந்து அதை அகற்ற முடியல அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறாரு அந்த சிறுவனுக்கு.

இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாகன் சொன்ன மாதிரி யானை எப்படி வந்து ஒரு முறை ரெண்டு முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சோர்ந்து போயிருதோ, அதே மாதிரி நாமளும் ஏதாவது ஒரு விஷயங்களை கையில் எடுக்கிறோங்கும்போது ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் முயற்சி பண்ணி சோர்ந்து போய் விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான வெற்றி அப்படிங்கிறது நம்மளை வந்து சேருங்கிற விஷயத்தை இதிலிருந்து நம்ம உணர்ந்துக்கலாங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: இந்நேரம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட சற்று நொடிகளில் கேட்கலாம்.
1: பனிரெண்டு 7 ஹாய் ஸ்நேகி.

0: நான்கு மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02 தொடர்வது

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. சேவை செய்திகள் கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 22ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்கள் அவங்களுடைய தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. இந்த கோட்டா அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டதோடு விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக கொடுத்து தீர்வுகளை காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு சீக்கிரமாகவே தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கைக்கான விஷயங்களும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியான அறிவிப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படி வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாளைக்கு நடைபெற இருக்கு. இந்த கூட்டம் பயனுள்ளவர்கள் நிச்சயம் பங்கேற்று பயன்பெறுங்கள்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு

0: நேரம் 6:10. இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
2: பொறுமை வெற்றிக்கான அமைதி ஆயுதம். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை உடனடி

0: முறையாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு அவசரம் தீர்வாகாது, பொறுமைதான் தீர்வாக இருக்கும். ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாளே மரமாகிவிடுமா? நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், அது முளைக்க காத்திருக்கிறோம். சிறிது காலத்திற்கு பிறகுதான் அது செடியாகிறது. மேலும் சிறிது காலம் சென்ற பிறகுதான் அது மரமாகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வெற்றிக்கும் ஒரு காலம் தேவை. அதனால்தான் பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. திருவள்ளுவர் பொறுமையின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தன்னை தோண்டுபவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வது உயர்ந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் கோபப்படுவது மிகவும் எளிது. ஆனால் கோபம் வந்த அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவர் நம்மிடம் கடுமையாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உடனே பதிலுக்கு நாமும் கடுமையாக பேசலாம். அந்த ஒரு நிமிட கோபம் ஒரு நல்ல உறவை பல ஆண்டுகளுக்கு முறித்து விடலாம். ஆனால் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். அதனால்தான் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு சிறிய கதை. ஒரு விவசாயி ஒரு மரக்கன்றை நற்றார். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாட்கள் மாற்றம் தெரியவில்லை. அவருடைய நண்பர் கேட்டார், இன்னும் முளைக்கவில்லையே, ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று. விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மரத்தை வளர்க்கவில்லை, முதலில் அதன் வேர்கள் வளர்கின்றன. வேர்கள் வலுவான பிறகுதான் அது மேலே வளரத் தொடங்கும். நமது வாழ்க்கையும் இப்படித்தான். வெளியில் நமது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம், அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கலாம். வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தோல்வி என்று கருதக்கூடாது. மாணவர்களே, ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம், ஒரு போட்டியில் தோல்வியடையலாம், நாம் விரும்பிய வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வெற்றிகள் தாமதமாக வருவதால் தான் அவற்றின் மதிப்பு அதிகமாகிறது. பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்யும் போது உடனே கோபப்படாதீர்கள். அவர்களிடம் அன்புடன் பேசுங்கள், பிரச்சனையை புரிய வையுங்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் பொறுமை தேவை, கல்வி கற்பதற்கும் பொறுமை தேவை, உறவுகளை பாதுகாப்பதற்கும் பொறுமை தேவை, வாழ்க்கையை வெல்வதற்கும் பொறுமை தேவை. அதேபோல் பொறுமை என்ற பெயரில் அநீதியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல. தவறை தடுக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். ஆனால் தேவையில்லாத கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பதே நல்ல பொறுமை. நேயர்களே, ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளின் உறவை அளிக்கலாம். ஆனால் ஒரு நிமிட பொறுமை அந்த உறவையே காப்பாற்றலாம். நாம் கோபப்படும் போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருப்போம். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்போம். தோல்வி வந்தால் சிறிது காலம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்வோம். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முயல்வோம். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, சரியான நேரத்தை உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே திறக்காது, அதற்காக கதவை உடைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தால் அந்த கதவு தானாக திறக்கலாம். எனவே அன்பான நேயர்களே, அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்போம், கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்போம், நம்பிக்கை இழப்பதை விட காத்திருப்பதை தேர்ந்தெடுப்போம். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது அழிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள், அது மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அழகான மரமாக நிழல் தரும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: அப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. 8-300-37-57.

0: மணி 16 நிமிடம். இனி கேட்கலாம். இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 21 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 21 தேதியான இன்று சர்வதேச அல்சைமர் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அல்சைமர் நோய் மற்றும் பிற வகை மறதி நோய்களை சுற்றியுள்ள தவறான தகவல்களை அகற்றுவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நாள் 1994 செப்டம்பர் 21 தேதியன்று எடின்பர்க் நகரில் நிறுவப்பட்டது.
2: செப்டம்பர் 21 தேதியான இன்று உலக அமைதி நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: செப்டம்பர் 21 தேதியான இன்று சூரியன் நிலநடுக்கோட்டினை கடந்து செல்லும் நாளாகும். ஆண்டுக்கு இருமுறை சூரியன் இவ்வாறு நிலநடுக்கோட்டினை கடப்பது நிகழும். இந்நாட்களில் இரவும் பகலும் ஒரே அளவாக இருக்கும் என்பது சிறப்பு.
3: இதே நாளதான் ஆர்மேனியா, பெலிஸ், மால்டா ஆகிய நாடுகளில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
2: செப்டம்பர் 21 தேதியான இதே நாளதான் பிரான்சில் முடியாட்சி அகற்றப்பட்டு குடியரசு நிறுவப்பட்ட ஆண்டு 1792.
3: செப்டம்பர் 21 தேதியான இதே நாளதான் மக்கள் சீன குடியரசு நிறுவப்பட்ட ஆண்டு 1949.
2: செப்டம்பர் 21 தேதியான இதே நாளில் தான் காம்பியா, மாலைத்தீவுகள், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1965.
3: செப்டம்பர் 21 தேதியான இதே நாளில் தான் பக்ரைன், பூட்டான், கத்தார் ஆகிய நாடுகள் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1971.
2: இதே நாளில் தான் சீசெல்ஸ் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1976.
3: செப்டம்பர் 21 தேதியான இதே நாளில் தான் பெலிஸ் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு 1981.
2: இதே நாளில் தான் புரூனே ஐநாவில் இணைந்த ஆண்டு 1984.
3: செப்டம்பர் 21 தேதியான இதே நாளில் தான் ஆர்மீனியா சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு 1991.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
0: நேரம் 6:19 நிமிடமாக கூடிய வேளையில் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்போம். இன்றைய தினத்தினுடைய நிகழ்ச்சியின் நேரமாய் காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர் நமச்சிவாயு சிவசல்வி அவர்களின் உரை கேட்போம். காலை 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார் வழங்கும் ஆலய அற்புதங்கள், நத்தம் பரமேஸ்வர மங்கலம் ஸ்ரீ செண்பக புவனேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய விவரங்களை வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி சுருக்கம், தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா. இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையை தொடர்ந்து 9:00 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள், இன்று புதுக்கோட்டை அசோக்குமார் அவரின் பாகங்கள் வெளியாக கேட்போம். 10:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். 10:35 இருபட பாடல்கள், இன்று எல்ஜிஎம் மற்றும் டக்கர் திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பாகும். காலை 11:00 செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை, உலக அல்மைசர் தின சிறப்பு நிரலை பங்கேற்கிறார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம், 12:02 ஸ்நேகிதியே, 12:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 2:00 அதற்கு முன்பு 1:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல்கள் டெல்லி அஞ்சலாக கேட்போம். பிற்பகல் 2:00 NCERT

பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்போம். 2:30 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், 3:02 மெல்லவரும் பாட்டு, 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். 4:32 ஆட்டக்கலம், தொடர்ந்து 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்போம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல் இப்படிக்கு இயற்பியல், விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிரதீப் குமரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்போம். உடன் உரையாடுபவர் எல்என்ஜி ரவிசங்கர். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்போம், 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:12 விவத் பாரதி சென்னை பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 வரை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய தினத்தின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
2: மரங்களோட முக்கியத்துவத்துல பயனுள்ள மரம் மருந்தாக பயன்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். மரங்கள் அதோட மருத்துவ குணங்கள் கொண்டவைன்னு சொல்றாரு. மரங்கள் ஊருக்கு பயன் தருகின்றன அப்படின்னு குறள் சொல்லுது. புறநானூரில் மரம் பயத்தோர் மக்கள் பயத்தோர்னு சொல்கிறாங்க. 365வது பாடல் மரங்களை வளர்ப்பவர்களை மரங்கள் வளர்க்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மரத்தை பாதுகாத்தா மரங்கள் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து பண்டைய இலக்கியங்களில் மரங்களோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நச்சினையில் விஷமுள்ள மரம் கூட வெட்டப்படக்கூடாது அப்படின்னு

0: சொல்லுது. அது என்னங்க, விஷமுள்ள மரம் கூட வெட்டப்படக்கூடாதா? அனைத்து மரங்களையும் பாதுகாக்கணுமா? ஆமாங்க, மரம் வளர்றதோட பயன் என்னவோ அதை தெரிந்து கொண்டு வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புன்னை மரம் வளர்த்தோம் அப்படின்னு நற்றினை சொல்லுது. புன்னை மரத்தை வளர்த்த கதை பத்தி பேசுது. மரங்களை வளர்த்து பாதுகாத்தத நற்றினை கூறுது. எல்லா மரங்களும் ஒரு விஷயத்த நல்லதாக செய்யும். என்ன அப்படின்னா, மக்கட்பேரு மகேஷன் பேர். அதாவது மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை மகேஷனுக்கு செல்லக்கூடிய நன்மை. எல்லா இயற்கை சார்ந்த விஷயங்கள் சென்றாலோ இல்லை கோவில்களுக்கு சென்றாலோ ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸ்தலம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இருப்பிடம், விருட்சம் அப்படின்னா மரம்னு அர்த்தங்க. ஸ்தல விருட்சம்னா அந்த ஸ்தலத்துக்குரிய மரம் அப்படின்னு ஒரு மரம்ங்க. மதுரையை சேர்ந்த மீனாட்சி அம்மன் மந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கடம்ப மரம் அப்படின்னு இருக்குங்க. திருச்சி திருவானை காவல் போனால் நீர் தாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மரமும் நீரும் இயற்கை சார்ந்த சூழலும் இருக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகமான மரங்களை பாதுகாக்கிறதுக்கு கோவில்கள் இருந்தது. கோவில்கள்னா வெறும் வழிபாடு ஸ்தலங்கள் அப்படின்னு மட்டுமா நினைக்கிறோம்? இல்லைங்க, புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அகிமா மகிமா லகிமா கரிமா வசித்துவம் ஈஷித்துவம் குருத்துவம் லகுத்துவம்னு அஷ்டமா சித்திகளை உருவாக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. கோவில் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு தலமா மட்டும் இல்லாம அதுல சுத்தி மரங்களை நட்டு வைப்போம், மக்களை நடக்க செய்யலாம். 9 முறை வலம் வரணும், 8 முறை வலம் வரணும், 3 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்லலாம். மரங்களை வளம் வர்றனால இருக்கக்கூடிய நன்மையை அவங்க வேரோட நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சம்ஸ்கிருத இலக்கியங்களில் கூட நம்மளுக்கு மரங்களோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஒரே ஒரு விருட்சம் 100 மகன்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மரம் இருந்தால் 100 புதல்வர்களை பெற்றெடுத்திருக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 புதல்வர்கள்னா எவ்வளவு ஆனந்தமாக ஒருவர் உயிர் வாழலான்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மரத்தையாவது இன்னைக்கு நம்ம நட்டுருவோமா, அந்த மரத்தோட விளைவுகளை நம்ம அனுபவிக்கினாலும் பரவாயில்ல, நம்ம சந்ததிகள் அனுபவிக்கட்டும். மரங்கள் நம்ம எல்லாரோட வாழ்வியலையும் ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு இன்பம் தரதுக்கு வசதி செய்யும் என்று நம்புவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

நேர்களே, நேரம் 6:35 ஆகக்கூடிய வேளையில் இன்று பராபவ வருடம் புரட்டாசி 4 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு தகவல்.

அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால் மிதியடி தயாரித்தல் பயிற்சி ஒரு வார காலம் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 25 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய பயிற்சி வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது 24/9/2026 அன்று நடைபெற உள்ளது.

இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். வாழை சாகுபடி செய்யும் நிலத்தில் வாழைக்கு இடையே சில பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செய்வதன் மூலம் நிலத்தின் வளத்தை அதிகரிக்கவும் கூடுதல் வருமானம் பெறவும் முடியும். ஊடுபயிர் சாகுபடியால் மண்ணின் உயிர்ச்சத்து அதிகரித்து மண் வளமும் மேம்படுகிறது. அதோடு மண்ணரிப்பும் குறைகிறது. மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் பாதுகாக்கப்படுவதற்கும் ஊடுபயிர்கள் உதவியாக இருக்கின்றன. மேலும் களைகளின் வளர்ச்சி கட்டுப்படுத்துவதுடன் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் ஓரளவு குறைக்க முடியும். இதன் மூலம் வாழையின் மகசூல் அதிகரிப்பு

0: உயிர் சத்து அதிகரித்து மண் வளமும் மேம்படுகிறது. அதோடு மண்ணரிப்பும் குறைகிறது. மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் பாதுகாக்கப்படுவதற்கும் ஊடு பயிர்கள் உதவியாக இருக்கின்றன. மேலும் களைகளின் வளர்ச்சி கட்டுப்படுத்துவதுடன் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் ஓரளவு குறைக்க முடியும். இதன் மூலம் வாழையின் மகசூல் அதிகரிப்பதோடு விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. வாழையில் எந்தெந்த ஊடு பயிர்களை சாகுபடி செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். பாசிப்பயறு, அதாவது பச்சை பயறு, ஊட்டச்சத்து நிறைந்த பயிராகும். இதை சாகுபடி செய்வதால் மண்ணின் வளத்தை அதிகரிக்க முடியும். பொதுவாக 60 முதல் 65 நாட்களில் அறுவடைக்கு வரும். அடுத்ததாக உளுந்து. இது மண்ணின் செழிப்பை மேம்படுத்த உதவியாக இருக்கிறது. சுமார் 50 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு வரும். நிலக்கடலை சாகுபடி செய்வதன் மூலம் மண் ஈரப்பதத்தை பாதுகாப்பதுடன் மண் செழிப்பையும் அதிகரிக்கலாம். இது பொதுவாக 90 முதல் 100 நாட்களில் அறுவடைக்கு வரும். அதேபோல் எல் பயிரையும் ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். இது மண் வளத்தை மேம்படுத்துவதுடன் குறைந்த நீரிலும் வளரக்கூடியது. சுமார் 75 முதல் 85 நாட்களில் அறுவடைக்கு வரும். காராமணி சாகுபடியும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இது ஊட்டச்சத்து நிறைந்த பயிராக இருப்பதுடன் மண் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. சுமார் 50 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிறது. குறைந்த காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய அமராந்தல் கீரை வகைகளையும் ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். இதை சுமார் 25 முதல் 30 நாட்களில் அறுவடைக்கு வரும். மேலும் கொத்தமல்லி போன்ற பயிர்களையும் சாகுபடி செய்யலாம். கொத்தமல்லி விரைவில் வளரக்கூடியது. சுமார் 30 முதல் 35 நாட்களுக்குள் அறுவடைக்கு வரும். ஒரே நிலத்தில் இரட்டை பலன். வாழையில் ஊடு பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்தி கூடுதல் மகசூல் பெற்று விவசாய வருமானத்தை அதிகரிக்குமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தரும் தகவல்களாகும். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பழுதை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இப்ப நான் தென்னமரம் ஏறுறேன். நம்ம வீட்டில் வந்து குறிப்பாக ஆண்கள் தான் தென்னமரம் ஏறுவாங்க. இப்போலாம் என்னன்னா தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றாங்க இல்லையா ஆளுங்க, அவங்கள வச்சு தான் நம்ம வந்து தென்னமரம் ஏறுறதே இருக்கும். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு 2 தென்னமரம் இருக்குது. ஆனால் 2 தென்னமரத்தை வச்சுட்டு நம்ம ஒரு தென்னமரம் ஏறுறதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து கொடுக்குறோம். அப்போ அது வந்து ஒரு பழு. இன்னொன்று நம்ம அடுத்தவங்கள எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது, இன்னொன்று அவங்க வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேங்காயை பறிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி தருணங்களை நமக்கு என்ன தோணுது, சரி நமக்கே தென்னமரம் ஏற நம்ம கத்திருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம ஈவன் பெண்களாக இருந்தால் கூட நினைப்போம். ஈவன் ஆண்களுக்கு எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா தென்னமரம் ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு பல்வகை மரங்களை வந்து ஏறக்கூடிய ஒரு கருவி வந்து இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கண்டுபிடிப்பு புத்தாக்க நிறுவனம் வந்து குஜராத்தில் இருக்கு. அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக கோயம்புத்தூரில் ஒரு வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தென்னமரம் ஏறுற கருவியை வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு இந்தியா மட்டுமில்ல உலக அளவுல இந்த தென்னமரம் ஏறுற கருவியை வந்து ஃபுல்லாவே பரவலாக்கம் செஞ்சு நிறைய விதமான அரசு திட்டங்கள் மூலமாக மானியத்துல இருந்தும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப தென்னமரம் ஏறுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். இப்ப அங்க ஏறும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துருவோமோன்ற எண்ணத்திலே நமக்கு வந்து ஏற முடியாது முழுமையா. அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தொழில்நுட்பங்கள் நம்ம இருக்கும்போது அது சிட்டிங் டைப்பு, நமக்கு வந்து உட்காந்து கம்ஃபர்ட்டா நமக்கு எந்த பக்கம் தேங்காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மரத்துல ஏறி பறிச்சுட்டு வரலாம். ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்பங்கள் உதாரணத்துக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து மிளகு சாகுபடி பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து மூங்கில தான் வச்சு ஏணி வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த மூங்கில பண்ண ஏணி என்னன்னா பயங்கர வெயிட்டா இருக்குங்க. அதை வந்து ஒரு இடத்துக்குள்ள இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கே அதிகமான ஆற்றல் வந்து தேவைப்படும். இன்னொன்னு என்னன்னா அது சேஃபே இல்லை. ஏன்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் அது 100% சேஃபு. ரொம்ப பழக்கப்பட்டு ரொம்ப பரிச்சயமா இருந்துச்சு. ஏன்னா மலையில வளரக்கூடிய மக்கள்லாம் என்னன்னா அவங்களுக்கு அது பழகிருச்சு, சின்ன பிள்ளைல இருந்தே பழகுனதுனால அவங்க ஒரு பயம் இல்ல. இப்ப நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் கிராமப்புற இளைஞர்கள்லாம் விவசாயத்துக்குள்ள வரதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து

0: ஒரு அலுமினியத்தினால, அதாவது எடை கம்மியான உள்ள ஒரு மிளகு பறிக்கக்கூடிய ஒரு ஏணியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் இது வரைக்கும் ஒரு 3 ஏணி வந்து இலவசமாகவே அந்த மக்களுக்கு, அந்த ஊருக்கு வந்து வழங்கியிருக்கோம். அப்ப இந்த ஏணியை கொடுக்கும் போது என்னன்னா, நார்மலா அந்த ஏணியில ஒரு 5 நிமிடம் ஆகுது மிளகு பறிக்கிறதுக்கு. அப்படின்னா நம்ம கொடுத்த ஏணியில வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள டாப்ல ஏறி மிளகை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த காலங்கள், அவங்க செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் கம்மியாகுது, அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாம நமக்கு ஒரு பாதுகாப்பா தான் நம்ம மிளகு பறிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ள வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 5 வருஷத்துக்கு மட்டும்தான். இப்ப நம்ம கொடுத்த ஏணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அலுமினியத்தினால உருவாக்கப்பட்டது, அதை வந்து பயன்படுத்திக்கலாம். எடை வந்து கம்மி அந்த அலுமினியம் போல்ல வந்து பண்ணது. எந்த பகுதியில வந்து நீங்க மிளகு பறிக்கணும்னு நினைக்கிறீங்க, சுலபமாக அந்த பகுதிக்கு வந்து எடுத்து செல்றது எளிதாக இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பழுதை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

எதிராளி. விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

பகை மன்றவன் தொழிலாளி, விதியை நிற்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை நின்று முடிப்பவன்.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
4: சென்னை சென்றவள்.
5: நேரம் 6:55. இனி கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சுட்டி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதுவும் கதைகள் சொல்லணும், இது மூலமா ஒரு தத்துவம் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கதைகள் சொல்ல போறாங்க, அதுல இருந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம், என் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி பேர் என்னன்னா செப்டு பாய். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் வந்து போய் சொல்லிக்கிட்டே மக்களை ஏமாற்றாடே வழக்கமா போச்சு. இவன் சொல்றத ஊர் மக்கள் நம்பிடுவாங்க, அதனால அவனுக்கு சந்தோஷம். அவன் எப்படி போய் சொல்லுவான் அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்ணானா, ஒரு மரத்து மேல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் போய் சொல்ல ஆரம்பிச்சான. ஓனாய் வருது, ஓனாய் வருது, என்ன உடை பண்ணுங்க. அவன் ஓனாய் வரும் ஓனாயின்னு கட்டிக்கிட்டு இருந்தான். கடைசியில மக்கள் வந்து எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா கீழே ஓனாய் இல்ல, நம்பி ஏமாடுத்தீங்களா எல்லாரும் பார்த்து நக்கலை சிரிச்சான். இதே மாதிரி 2-3 பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜ்ல அவனை பிடிக்கிறக்காண்டி ஒரு உண்மையாவே ஒரு ஓனாய் வந்துச்சு. அப்புறமா என்னை காப்பாட்டுங்க காப்பாட்டுங்க உடே உடைன்னு சொல்லி கட்டிக்கிட்டே இருந்தான். இவன் போயிட்டா சொல்லுவான் சரின்னு மக்கள் யாருமே காப்பாற்ற வரல. கடைசியில அந்த ஓனாய் கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுச்சு. இதுல என்ன தெரியும்னா, நம்ம எல்லாரும் உண்மை மட்டும் பேசணும், பொய் பேச கூடாது. அப்படி பொய் பேசினோம்னா உண்மையை பேச முடி யாரும் நம்ப மாட்டாங்க. அடுத்த அந்த காலம் முழுகமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு எறும்பு கடை சொல்றேன். ஒரு ஊர்ல எறும்புங்களாம் கஷ்டப்பட்டு நெல்லை எடுத்துட்டு போச்சு. அட பார்த்து வெட்டிக்கிறி ஏளனமா சிரிச்சிச்சு. வெயில் காலத்துல ஏன் அவளை கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு எறும்பு பாட்டு வெட்டிக்கிளி கேட்டுச்சு. வெட்டிக்கிளி என்னே, நம்மளுக்கு மழை காலத்துல எங்கேன்னு தேடி பட்டா கிடைக்காது. இப்பவே சேமிச்சு வச்சாட்ட நம்மளுக்கு உடவும். அதனால தான் நாங்க இப்பவே வேலை பாக்குறோம். எறும்பு சொன்ன மருதுல கேட்டு வெட்டிக்கிளி நக்கலா சிரிச்சிச்சு. அப்ப ஒரு எறும்பு நெல்லை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துருச்சு. வெட்டிக்கிளித்த அண்ணன் எனக்கு உடைய பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. உங்களை மாதிரிலாம் நான் கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேணா என் கூட பாட்டு பாடவான்னு கூப்பிட்டுச்சு. உனக்கு இப்ப கஷ்டம் புரியாதுன்னு சொல்லி அதுவே எந்திரிச்சு போயிடுச்சு. வெயில் காலம் போய் மழை காலமும் வந்துச்சு. எறும்புங்க சேட்டு வச்சுக்கிட்டு சேஃபா அதோட இடத்துல உக்காந்துக்குச்சுங்க. ஆனா வெட்டிக்கிளி மட்டும் எதுவும் சேமிச்சு வைக்காம ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அண்ணாவும் குடுக்காலத்துல எதுவும் கிடைக்கல. குளிர் தாங்க முடியாம எறும்பு கிட்ட போய் உடவு கேட்டுச்சான். அந்த எறும்பு சொல்லிச்சான், அப்ப நான் கேட்டதுக்கு நீ உடை செய்யல, இப்ப நான் எனக்கு உன்னை உடை செய்யணும்னு சொல்லிட்டு சட்டின்னு கடை அடிச்சிருச்சான். இல்ல இருந்து என்ன தெரியும்னா, எதிர்காலத்துக்காக இப்பவே கஷ்டப்பட்டனா பின்னாடி நல்லா இருக்க முடியும். அட்டா இந்த கடையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்பயுமே எறும்பு மாடி சுறுசுறுப்பா முன்கூட்டியே வேலை பாட்டு வச்சுக்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
5: சோ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரியும், ஃபியூச்சருக்காக இப்பவே சேமிச்சு வைக்கணும், அப்பதான் ஃபியூச்சர்ல சூப்பரா வாழலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு அருமையான கதையை சொன்ன ஸ்ரீஜெயனுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இதுவரை கேட்டீர்கள் பூந்தளிர் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.
8: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால்

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும் மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம். இதுவரைக்கும் புதிய காலை நிகழ்ச்சி கேட்டோம். மீண்டும் புதிய காலை நிகழ்ச்சி நாளை காலை 6:02 கேட்போம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் வெறும் காகிதம் மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்க. இவங்க அப்படி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு என்றைக்குமே நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா வெறும் காகிதங்கள் கூட பட்டமாக பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. என்றைக்கும் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சியை துவங்குவோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், மகள் வைப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: 7 மணி 7 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஸோ இன்னைக்கு வந்து கிளைமேட் அப்படியே சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி அப்படி குழு குழு கூழ் அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ நேற்றுலேருந்தே வந்து அதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு, இன்னும் 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்குங்கிற மாதிரியான வானிலை அறிக்கையெல்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே கூட ஒரு 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கு, காற்றில் இருப்பதும் ஒரு 90% வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்போடு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து மதியத்துக்கு மேலே இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. வெயிலும் மழையோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப பத்திரமாக வந்துட்டு சேஃபாக இருங்க. வெயிலில் வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோங்கும் போது எப்படி வந்துட்டு குடை எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி மழைக்கு அஸ்யூஷுவல் நம்ம குடை எடுத்துகிட்டு தான் போவோம். மழையில் அதிகம் நினைஞ்சிடாமல் கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக வந்து கோல்டாகிற மாதிரி இருக்குது, இல்லை ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு தேவையான அதை ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புங்கிறது நமக்கு என்றைக்குமே முக்கியங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கலாம்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

7:13 ஆயிட்டு இருக்க வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். என்னமா பாட்டையும் சிங் பண்ணி போட்டிருக்க, எஸ் மழை வருமா வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டும் போட்டு சொல்றியே, நிஜமாதான் சொல்றியா நிவ்யா அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கிறது எனக்கு புரியுது. எஸ் எக்ஸாக்ட்லி, நமக்கு வந்துட்டு தமிழகத்துல 3 நாட்கள் தொடர்ந்து வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அதிகமா வந்து சொல்லியிருக்காங்க வானிலை நிலவரம். என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறப்ப, வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும் அப்படின்னும், ஸோ அதனால வர 23ஆம் தேதியான நாளானிக்கு வந்துட்டு அது புயலாக வந்து வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.

அந்த புயலுக்கு பேரெல்லாம் வேற வச்சிருக்காங்க, எஸ் அருணா புயல் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா கிடையாது, தமிழகத்துக்கு வந்து பாதிப்புகள் எதுவும் வராது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெயர் வந்து வங்கதேசம் நாட்டினால வந்து பரிந்துரைக்கவும் பட்டிருக்கு. தமிழகத்தை நேரடியாக தாக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து இது இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி இது நகரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நிலவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் கொடுக்காம வர்ண பகவான் எல்லாருக்கும் நல்ல விஷயத்தையே பண்ணுவாருங்கிறது ஆணித்தனமும் நம்புவோம். அண்ட் இதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம ஊரில் டிராஃபிக்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா இணைந்திருங்கள்.

7:20 ஆயிட்டிருக்க வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். எஸ் நமக்கு வந்து நேற்று பெய்ந்த மழையினால் நேற்று நைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மழை இருந்தது இல்லையா, அதனால வந்துட்டு இந்த பக்கம்லாம் டிராஃபிக்னு பார்க்கும்போது திருமண பக்கம்லாம் டிராஃபிக்காக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ் காமராஜர் ரோட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாக்கள் அதிகமாக வந்து டிராஃபிக் காணப்படுது. அதே போல் சித்திரை மாறி அதோட நம்ம ஆவணி வீதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே கூட இன்னுமே வாகனங்கள்லாம் போகிறதுக்கு தற்காலிகமாக தடை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு தான். அதே சமயத்தில் நம்ம இந்த பக்கமாக ஆரப்பாளையம் சைட்லேயும் வந்துட்டு மழையெல்லாம் பெஞ்ச காரணத்தினால ரோடெலாம் கொஞ்சம் அப்படி இப்படி நிற்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மாட்டுத்தாவணி சைட்லேயும் வந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்துட்டு திங்கட்கிழமை சொல்லவே வேணாம், யூஸ்வலாகவே வந்து நமக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அதில் குறிப்பாக மழையெல்லாம் பெஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் அதிகம் டிராஃபிக் இருக்குங்கிறதுனால நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே போய் ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பிளான்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் அதே போல் டூ வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயமாக ஹெல்மெட் போடுங்க. ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் வியர் பண்ணுங்க. அண்ட் டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்களும் சரி ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்களும் சரி வண்டியில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த பக்கம் திரும்புங்களோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கும் மறந்துடாதீங்கிறதோட சேர்த்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு இனி அடுத்ததாக பாடல் வெயிட்டிஸில் இருக்குது அதை கேட்போம். அதுக்கப்புறம் பவர் கட்லாம் வேறு இருக்கான், எச்சோ லிஸ்ட்டு பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா, கேட்போம் பாடலுக்கு அப்புறமா.

0: நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சோமவாரம் நத்தம் பரமேஸ்வர மங்கலம் ஸ்ரீ செண்பகவனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோமா? சென்னை புதுச்சேரி சாலையில் கல்பாக்கத்திற்கு தென்மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் தென்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கிபி 884 நிருபதுங்கவர்மா பல்லவ மன்னனாலே இந்த கோவில் கட்டப்பெற்றது. முதலாம் பராந்தக சோழனால் கற்றளியாக்கப்பட்ட தலம். சோழர் பாண்டியர் ஆகிய காலத்தில் விரிவாக்கம் செய்து பல திருப்பணிகள் நடந்துள்ளன. கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் 1015 முதலாம் ராஜேந்திர சோழனின் காலத்தில் இந்த தலம் நிகர் சோழமங்கலம் என வழங்கப்பெற்றுள்ளது. மேலும் 3 ராஜராஜன் காலத்தில் இந்த ஊர் சோழ குல சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பெற்றது. செண்பகவனமாக விளங்கிய இந்த தலத்தில் ஈசனை நோக்கி தவம் செய்திட இங்கே திருமகள் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. அலைமகளும் பாதுகாவலாக இருக்குமாறு இறைவன் நந்திக்கு ஆணையிட நந்தி இங்கு திரும்பி உள்ளார். பார்வதி தேவி இறைவனை இங்கு கைலாயி நாதனாக தரிசித்தாராம். காலப்போக்கில் சிதிலமடைந்த இந்த ஆலயம் மீண்டும் புனரமைக்கப்பெற்று 2025 மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது. கோவில் கிழக்கு நோக்கியது. உள்ளே நுழைந்ததும் வலப்புறத்தில் ஸ்ரீ பைரவரும் இடப்புறத்தில் சிவசூரியனும் சன்னதி கொண்டுள்ளனர். சிவனுக்கு எதிராக காட்சி தரும் நந்தி பலிபீடம் கடந்து முன்மண்டபம். ஒரு புறம் துவார கணபதி, மறுபுறம் கெண்டி சுப்பிரமணியரும் அமைந்துள்ளார். அவர் ஞானஸ்கந்தர். மகாமண்டபம் தாண்டி கருவறை நுழைவாயிலின் ஒரு புறத்திலே ஸ்ரீ ஸ்தபன விநாயகர், மற்றொரு புறத்தில் துவார முருகன் உள்ளனர். புடைப்பு சிற்பமாக துவாரபாலகர்கள் இங்கே அமைந்துள்ளார்கள். கருவறையில் ஸ்ரீ செண்பகவனேஸ்வரர் லிங்க திருமேனியராக பக்தர்களுக்கு அலுவல் பாலிக்கிறார். கோஷ்டத்தில் பிக்ஷாடனர், கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, சங்கர நாராயணர் ஆகியோர் அருள் புரிகின்றனர். துர்கை எதிரே சண்டிகேஸ்வரர் உள்ளார். தெற்கு நோக்கி அம்பாள் சௌந்தரநாயகி தனி சன்னதியில் காட்சி தருகிறார். தாமரை பீடத்தில் சதுர்புஜங்களோடு நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார். அம்பாளின் பாதத்திலே ஸ்ரீசக்கரம் உள்ளது. இங்கு அம்பாளுக்கே முதல் பூஜை

0: நடைபெறும். வெளிச்சுற்றில் நால்வர் சக்தி விநாயகர், இந்திரலிங்கம், தர்மலிங்கம், ஸ்ரீ சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், சகித கல்யாண்ராமர், வருணலிங்கம், ஈசானிலிங்கம், தேவியரோடு சிவ சண்முகர், ஜேஷ்டாதேவி, சனீஸ்வரர் முதலிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. பிரதோஷம், மகாசிவராத்திரி, சங்கடகர சதுர்த்தி போன்றவைகளும் சிவாலய விசேஷங்களும் இங்கு நடைபெறுகின்றன. தீராத சங்கடங்களும் தோஷங்களும் இங்கு வந்து வணங்கினால் அவை நீங்கிடும். மலைமகளுக்கும் திருமகளுக்கும் அருளிய பரமேஸ்வர மங்கலம் ஸ்ரீ சண்முகவனேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

7:36 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். மேசா நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான ஷோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இந்தமா எங்கெல்லாம் பவர் கட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே. ஏசுமா வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு பவர் கட் அப்படிங்கிறது வந்து மழை காரணமாக அப்பப்போ இருந்தாலுமே கூட பராமரிப்பு பணி காரணமாக இன்றைக்கு வந்துட்டு காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் விக்ரமங்கலம் அண்ட் அவனியாபுரம் பகுதிகளில் வந்து மின்தடை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து 9 மணிக்கு முன்னாடியே அந்த ஏரியாவை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய இந்த அரைத்தல் துவைத்தல்ங்கிற மாதிரி எதுக்கெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் காலையில் 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருக்கோங்க. அப்படியே மார்க்கெட் பக்கம் போகிறோம் அப்படின்னா காய்கறி விலைகள்லாம் வந்து கணிசமாக கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்பட்டாலுமே கூட பாருங்கள் நம்மளுடைய மாட்டுத்தாவணியில் மல்லிகைப்பூ விலை குறைஞ்சிருக்கு. அடடா, பூக்களுடைய விலை குறையுது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இன்னொரு பக்கம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மல்லிகைப்பூ குறையுது அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்குல்ல. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அங்கங்கே வந்துட்டு பூக்கள் விலையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணி வாங்க ரெடியாக இருப்பீங்க அப்படின்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பை தெம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க.

0: 7:43 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம ஊர்ல அப்படியே வந்துட்டு கலர்ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்மக்கல் மேம்பால தூண்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணிடுச்சு. ஆமாங்க, அங்க வந்து மல்லிகைப்பூ அதோட நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்கள்னு அப்படியே கலர் கலரா வந்து ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறதுனால பாலம் பார்க்கவே வாவ் சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான வண்ணமயமா வந்து நம்ம ஊரை மாத்திக்கிட்டு இருக்கோங்கும் போது நாமளும் அப்படி தூய்மையா வச்சுக்கணும் இல்லையா? அங்கங்க வந்து கீழே குப்பைகள்லாம் கூடாம நம்மளுடைய வீடுகள்லயுமே சரி, வீட்டை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வெளிப்புறங்கள்லயும் நம்ம சுற்று வட்டார ஏரியாக்களையும் வந்து சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா இப்ப மழைக்காலங்கள்லாம் அதிகமா தண்ணீர் எல்லாம் தேங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெங்கு வைரஸ் ஃபீவர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்குங்கிற விஷயமும் நம்ம கேள்விப்பட்டுகிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளை நாம பாதுகாப்பா வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாத்தையும் வந்து அப்பப்போ வந்து அப்புறப்படுத்திடணும். அதே சமயங்களில் குப்பைகள் எல்லாம் போட்டு டம்ப் பண்ணாம குப்பை கரெக்டாக சரியாக வந்துட்டு குப்பை தொட்டிகளில் போடுறது, குப்பை எடுக்க வராங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள் அவங்ககிட்டையும் முறையாக கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் கூடுதலாக வந்துட்டு ஃபாலோ பண்ணலாங்கிற விஷயத்தோட அடுத்த பாட்டு வெயிட்டிஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வாங்க.
1: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்

7:50 ஆயிட்டு இருக்க வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு உலக அமைதி தினம், உலக நாடுகள் அதோட மக்கள் கிட்ட வந்துட்டு அமைதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து 1981 வருஷத்துல வந்து இந்த பிரகடனத்தை ஏற்படுத்தினாங்க. அதுல இருந்து வந்து செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை, அதாவது அந்த மாசத்துல வரக்கூடிய 2 அப்படிங்கிறத தாண்டி ஒரு 3 செவ்வாய்க்கிழமையா வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இல்ல, இது வந்து ப்ராப்பரா ஒரு நாள் நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2022 வருஷத்துல இருந்து ஒரு வருஷமுமே வந்து செப்டம்பர் 21 வந்துட்டு நம்ம உலக அமைதி தினத்தை கொண்டாடணும், அதை பற்றின விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தணுங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாளில் வந்து உலகம் முழுவதுமே வந்து வன்முறையற்ற சூழலை வந்து நம்ம கடைபிடிக்கணும், அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டு அமைதி அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரிய பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ உலக அமைதி தினத்தில் அமைதியாக இருக்கலாம், நம்ம வெளியிலெல்லாம் போய் சண்டை போடுறது அப்படிங்கிறது இருக்காது, வீட்டுக்குள்ளேருந்தே ஆரம்பிக்கும் இல்லையா. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் சொல்லும்போது அதிகப்படியாக கோபம் வருது அப்படிங்கும்போது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அமைதியாகி வீட்டில் சண்டை போடாமல் இருந்தோம், ஹாப்பியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே போதுங்க. வெளியில் போனால் யாரை வேணாலும் சமாளிச்சுக்கலாம், அமைதியாக இருந்துடலாம். ஈவன் நம்ம வெளியில் கூட அமைதியாக இருந்துருவோம், ஆனால் வீட்டில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை. சரி, எது எப்படியோ அமைதி தினம் அப்படிங்கிறத முன்னிட்டாவது வந்து நம்ம அமைதியை கடைப்பிடிக்கலாம். வெளியிலலாம் நம்ம பெருசாக சண்டை போடுறதில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கூட சண்டை போடாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தோடு அடுத்ததாக வந்துட்டு இன்னைக்கு வேர்ல்ட் அல்மைசர் டே. எஸ், நம்ம வந்து இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், உலக அல்மைசர் தினம். அல்மைசர் தினத்தை முன்னிட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கூட டாக்டர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ நரம்பியல் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் வரப்போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு அது சம்மந்தமான நரம்பியல் சம்மந்தமான கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசலாம், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இந்த அல்மைசர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அல்சைமர், என்னமா அல்மைசர் அல்மைசருங்கிறது தான் பாருங்களேன், இந்த அல்சைமர் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து மாறி மாறியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, இல்லை இல்லை இது இவங்களுக்கு மட்டும்தான் வரும், அந்த மாதிரி நிறைய இதை பற்றின வதந்திகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது ஒரு

பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இது அதிகமாக 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமுமே சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிற சந்தேகத்தெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு 11:02 கண்ணாடி மாளிகையில் உலக அல்மைசர் தினமான இன்றைய நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நரம்பியல் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கால் பண்ணலாம், 0452 அப்படிங்கிற இணைப்பினோடு சேர்த்து 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. ஓகே, எல்லாம் சரிதான், நீயே பேசிகிட்டு இருக்கியே, நாங்களாம் எப்போ பேசுறது அப்படின்னு கேட்டால், ஏஸ் உங்களுக்காகவும் வந்துட்டு நம்ம 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இருக்குது. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்துட்டு மதுரை மாவட்ட நேயர்கள் வந்து பங்கேற்றுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 8:02 கால் பண்ணுங்கள் இதே நம்பருக்கு. இணைந்திருங்கள் FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: 7:58 ஆயாச்சா, அச்சோ அதுக்குள்ளயா டைம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ் எக்ஸாக்ட்லி, பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ, அண்ட் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றீங்களோ, அது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என் சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது. நீங்க கை வச்ச எல்லாமே வந்துட்டு அப்படி சூப்பரா இருக்க போகுதுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம வந்து ஷோவை வைண்ட் அப் பண்ணுவோம். மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 7 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.
1: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
2: வசந்த காலம் தேடி வந்தது.
3: திவ்யா ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
1: உங்க எஸ் என் சுரேந்தர்
2: பேசுறேன்.
1: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவைக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறை கூறியுள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறையின் சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கூடிய வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் எல்லாமே வந்து பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு. உங்க மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ண சேர்த்து நீங்க கால் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு முதல் நாள் வாரத்தில் முதல் நேயராக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க வந்து புது பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க போறீங்க. வந்திருக்கு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்மா, குருவித்ரே காசிமாயன்.
1: காசிமாயன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர், ஹாப்பியா?
2: Very happy.
1: சூப்பர். சொல்லுங்க, இதே ஹாப்பியோட என்ன பாட்டு வேணும்னு?
2: பைசன்ல இருந்து கொடுங்கம்மா. நன்றிமா.
1: ஓகே, நன்றி. அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: எட்டு மணி 11 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கணும், மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கீங்கன்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு 0452 இணைப்பினை சேர்த்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
6: வணக்கம்,
5: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
5: ஈஸ்வர்லாலுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
6: இன்னைக்கு எனக்கு புது பாட்டுல வந்து ஜனநாயகிறது என் உயிரின் மேலானன்ற பாடல்.
5: உயிரின் மேலானன்ற பாடல, அது இடையில வரக்கூடிய வரி எனவே அழைத்ததற்கு நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழ்ந்திருங்கள்.
7: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: எட்டு மணி 16 நிமிடம் ஆயிட்டு இருக்க வரையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நன்றி,
3: கண்டிப்பா வழங்கலாம். அழைத்ததற்கு நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எட்டு மணி 21 ஆகக்கூடிய வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் மதுரை மாவட்ட நேயர்கள் வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க. நீங்களும் மதுரை மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு. உங்களுடைய மொபைல்ல இருந்து கால் பண்றீங்கன்னா 0452 இணைப்பெண்ணு சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: பன்னீர்செல்வம்,
3: இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: காட்டுமல்லி.
3: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். வளைத்ததற்கு நன்றி.

0: 8:26 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். எஸ் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்கள் வந்துட்டு பங்கேற்று இருக்காங்க. அது தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு நமக்காக. அண்ட் 11:02 இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உலக அல்சைமர் தின சிறப்பு நீரலை இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து நரம்பிகள் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள் வந்து பங்கேற்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், நரம்பிகள் சம்பந்தமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும், அது எல்லாத்தோட நீங்க கண்டிப்பா கால் பண்ணலாம். 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பருக்கு இணைப்பேனா 0452 அப்படிங்கிற எண்ணையும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்திருக்க நேர் யாருன்னு பார்ப்போமா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜனனி, ஆரிப்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: ஜனனிக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பராசக்தி படத்துல இருந்து
0: கண்டிப்பா அந்த பாடல் வழங்கிடலாம். நன்றி அளித்ததற்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 8:32 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
4: சொல்லுங்க உங்க பேரு.
5: தபால இருந்து சந்தனங்கடம் வாடிப்படி ஏரியா.

0: லல்லா லலா லல்லா லலான்னு எல்லாரும் ஹாப்பியாக வந்துட்டு அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கிற வேலையில் டைம் எக்ஸாக்டாக 8:35 ஆயிட்டுருக்கு. ஏ ஸோ நிறைய பேர் வந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை மாவட்டத்திலேருந்து கால் பண்ணி அடுத்ததான் வந்திருக்க நேயர் யாருங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கும், நீங்க எல்லாரும் எப்படி
1: இருக்கீங்க?
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? உங்க பேர் என்ன?
1: மதுரை
0: கந்தசாமி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பொன்னுசாமி. சிறப்பு, சொல்லுங்க பொன்னுசாமி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு
0: சரி, சிறப்பு வழங்கிடலாம். வளைத்ததற்கு நன்றி.

0: 8:40 ஆயிட்டு இருக்க வெளியில நாம கேட்டுட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா. எனக்கு மதுரை மாவட்டத்தின் நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 எண்ணிப்பெண்ணோட சேர்த்து நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: மஞ்சுளா தங்கராஜுக்கு என்ன பாட்டு வேணும்? வாழ்த்துக்கள் நன்றிங்க. அழைத்ததற்கு அதனாலயே பாட்டு கேக்குறாங்க நினைக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: 8:46 ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம். தனலட்சுமி சந்திரசேகர், தனலட்சுமி சந்திரசேகர், என்ன பாட்டு வேணும்? நன்றிங்க அழைத்ததற்கும். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பாடல் கேட்போம். இதோட வந்துட்டு நம்மளோட பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. மறுபடியும் நாளைக்கு காலையில 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்க ஒருத்தர் காலார நடந்து வந்துகிட்டு இருந்தார். அவர் வீட்டில் நிறைய நேரம் எழுதுவார். எழுதுகிற நேரம் போக மற்ற நேரங்களில் தம்முடைய சொந்த வயல்களில் வேலை பார்ப்பார். வேலை செஞ்சு முடித்ததும் பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார். அங்கே காலார கொஞ்சம் நேரம் நடந்து வருவார். இது அவருடைய தினசரி வழக்கம். இது மாதிரி தான் அன்றைக்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அங்கே பிளாட்ஃபாரத்தில் ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா இவரை கைதட்டி கூப்பிட்டாங்க. ஐயா கொஞ்சம் இப்படி வாங்கலேன்னாங்க. இவரும் போனார். என்னங்க விஷயம்னு கேட்டார். அந்த அம்மா விவரம் சொன்னாங்க. ஐயா, நானும் என் வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம். அதுவும் நிற்கிது அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்கிறார், இன்னும் வரலை. அதுக்குள்ளே ரயில் புறப்படும் போல் இருக்கு. நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிட்டு வந்துடுவீங்களா? உங்களால் கொண்டு வர முடியுமா அவரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் பார்த்தார், சரின்னார். அந்த அம்மா தன்னுடைய கணவருடைய அடையாளங்களையும் சொன்னாங்க. அவர் இப்படி இப்படி இருப்பார், இந்த கலரில் சட்டை போட்டிருப்பார், அப்படி இப்படின்னு ஏதோ அடையாளம் சொல்லியிருக்காங்க. அதை இவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அவரை அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்துட்றேன் அப்படின்னாங்களாம் இந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவங்க வீட்டுக்காரரை சரியாக கண்டுபிடிச்சார். கையோடு கூப்பிட்டுக்கிட்டும் வந்துட்டார். இந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சார். உடனே இந்த அம்மா ஏற்கனவே சொன்னபடி அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவர் எதுவும் மறுப்பு சொல்லாமல் வாங்கிட்டார். வாங்கிட்டு திரும்பினார். எதிரில் ஏற்கனவே தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்துட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத இந்த அம்மா காதில் வாங்கினாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அதாவது தன்கிட்ட கூலி வாங்கிக்கிட்டவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுது. ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாடின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதையவர். இது தெரிஞ்ச உடனே இந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன், நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னாரான். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னா அது அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பணம் தான். நம்ம ஆளுங்க சில பேருக்கு உழைக்காமல் தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதன் மூலம்

0: முதலாளி உள்ளே யாருக்கும் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டம் போட்டிருந்தார். யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் பிடிக்கவும் கூடாதுன்னு. ஒரு நாள் அந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றார். அப்போ ஒரு இளைஞன் உள்ளே சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். இதை பார்த்த உடனே முதலாளிக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அவர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பார், அவன் சிகரெட்டு பிடிக்கிறான், அவன் கணக்கை முடித்து வெளில அனுப்பிச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரமே உடனே அவனை போய் அழைச்சிட்டு போனாங்க. கணக்கு பார்த்து சம்பள பாக்கி எல்லாம் உதவித்தொகை மற்ற இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டு வாப்பான்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட சொல்கிறான், என்னப்பா அது, என்னோடய நண்பன் ஒருத்தனை பார்க்குறதுக்காக இந்த மில்லுக்குள்ளே போனேன், பேர் என்னன்னு கேட்டுவிட்டு ஒரு 50,000 பணத்தையும் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி முதலேப்பம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ரொம்பவே உற்சாகமானதா, பரபரப்பானதா, அறிவறியானதாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியானதா, ரொம்பவே ஸ்பெஷலானதா. இப்படிப்பட்ட பிஸியான ஸ்பெஷலான நேரத்திலையும் ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நம்மளை கேட்கறதுக்காக காத்திருக்க எல்லாருக்கும் வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங். பயனுள்ள தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிக்க போறோம். ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

பரிச்சயமான பாடல்களோட நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ரெட்டன் பிட்ஸ் காத்திருக்க நேரம்ல. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒவ்வொரு நாளுக்குமே நிறைய சிறப்புகள் இருக்குங்க. அதே போல செப்டம்பர் 21 தேதியான இன்னைக்கும் சில சிறப்புகள் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கலாமா? உலக அல்சைமர் தினம். ஒவ்வொரு வருடமே செப்டம்பர் 21 தேதி உலக அல்சைமர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, அல்சைமர் நோய் மற்றும் டிமான்ஷியா அதாவது ஞாபக மறதி நோய் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இதனோட முக்கிய நோக்கம். அதனால் ஒவ்வொரு வருஷம் செப்டம்பர் 21 தேதி உலக அல்சைமர் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க காத்திருங்க. இது காத்திருக்க நேரம் இல்லை.

மதர் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் ட்ரை டைம் பிட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்று காலை 11:02 கண்ணாடி மளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மளிகையில் இன்று உலக அல்சைமர் தின சிறப்பு நிரலை நிகழ்ச்சியா வளம் வர காத்திருக்கு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்காங்க நரம்பியல் நிபுணர் டாக்டர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாட கத்திருக்காங்க ஜி கீதா. நேர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 25:30 அறிமுக நேர்களுக்கு 25:30 அடுத்த நேர்களும் பேசலாம். 04:02 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 உலக அல்சைமர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை வளம் வர காத்திருக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஷ் பரமேஃபம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: கேட்டது ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி ஏஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கிட்டத்தட்ட காத்திருக்க நேரம் இல்லை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். 9:45:35 நொடியில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. பாரத பிரதமரின் நலம் தரும் திட்டங்களில் இன்று இடம்பெறுவது. சதுப்புநில காடுகளை பாதுகாக்க கடற்கரையோர வாழ்விடங்களை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய திட்டம். கடற்கரையோர பகுதிகளில் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல், அழிந்த பகுதிகளை மறுசீரமைத்தல் மற்றும் புதிய மரங்களை நடுவதுதான் இதனோட முக்கிய நோக்கம். இந்த திட்டம் வந்து 2023-2024 மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து கடற்கரையோர அரிப்பை தடுக்கிறது, பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கிறது மற்றும் அந்த பகுதியில் உள்ள மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உறுதியான ஒரு வருமானத்தை வழங்குதல் தான் இந்த திட்டத்தோட பயன்களா சொல்லலாம்.

0: Adiós, amigo.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரெடிமேட்ஸ் காதர்கள் நம்மளை கேட்டு வச்சிருக்கோம் உற்சாகமான பாடல்களோட மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல.

சுவர்ஷமான பாடல்களோட இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருந்தோம் ரைட் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்ல. இப்ப ரைட் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்ல நிகழ்வு கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டில் ஆகியோர் முறையே வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:02. இனி கேட்கலாம்

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி தான் நேர்களை கேட்க இருக்கோம். இன்னைக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்மளோட யாரு பேச ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுருமா? வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா கீரமுடிங்கிற சிற்றூர்ல இருந்து அசோக்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருங்களேன்.
1: நல்லூருங்கிற ஊராட்சியில சிற்றூர் கீரமுடியில கிராமத்துல காலேஜில் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இருக்கேன். சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ ஷாப் டிசைனராக இருக்கேன். பிளக்ஸ் வெஸ்டிங் ஆர்டர் அந்த ஒர்க் பார்த்துக்கோ. நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் மேடம். நான் கடைசி ஆள். எனக்கு திருமணம் ஆகி மூன்று பெண் குழந்தைகள். என் மனைவி வந்து எம்ஏ மட்டும் முதல் பிள்ளை வந்து 4வது படிக்கிறாங்க. மித்ரா 2வது வருஷம் 3வது வகுப்பு படிக்கிறாங்க. சுவாமி வந்து 4 வயசு.
0: உங்களுக்கு விருப்ப பாடலா என்ன பாடல் கொடுத்துடலாம் முதல் பாடலா?
1: என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யதான் எங்கள் அம்மா வந்து 2019 தவறி

0: நட்பு பற்றிய உங்களது நினைவுகள்?
1: நட்பு எல்லாருக்குமே ஒரு உயிரோட கலந்தது நட்பு. நட்புங்கிறது 1999-2002 மாமன்னர் கல்லூரியில கல்லூரி படித்தேன் மேடம். கல்லூரி படிச்சுட்டு 24 வருஷத்துக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாரும் ஒரு குழுவா சேர்ந்து 24 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண மேடம். அதை வந்து மறக்கவே முடியாத தருணம். இளம் பருவமா இருந்தவர்கள் பெரிய பெரிய வேலையில திருமணமாகி குழந்தைகளோட வந்த நிகழ்வு பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருந்துச்சு மேடம்.
0: கண்டிப்பா அது வந்து உங்க வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நினைவாகவே இருந்திருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா மேடம்.
0: இப்போ உங்க நட்புக்காக நீங்க ஏதாவது ஒரு பாடல் சொல்லணும் அப்படின்னா எந்த பாடல் கேட்கலாம்?
1: நட்புக்காக நிறைய பாடல் இருந்தாலும் என் மனசுல தோன்றிய பாடல் வந்து ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்துல இருந்து கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதம் அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கும் கேட்டாலுமே எல்லாருக்குமே மனசு சந்தோஷமா இருக்கும் மேடம். கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே போற மாதிரி ஒரு கற்பனை உலகமா இருந்தது மேடம் இந்த பாட்டு கேட்கல.

0: இருக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்னைக்கே விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்மளோட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அசோக் குமார் அவர்களோட விருப்ப பாடலை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேயர்களே.
2: நடத்தி வரும் போஸ்டர் தயாரிக்கும் தொழில் எப்படி ஆர்வம் வந்துச்சு? இந்த தொழிலை தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகுது?
3: 15 வருஷமா அந்த தொழில் பார்த்துட்டு போட்டோஷாப் டிசைனரா இருக்கேன். அண்ணன் வந்து ஆரம்பத்திலே ஒரு போட்டோகிராஃபரா இருந்ததுனால நான் வந்து அவருக்கு உறுதுணையா கடையில இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப டிசைன் மட்டும் வெளியில கொடுத்து பண்ணிட்டு இருந்தான். அப்ப அண்ணன் சொன்னாரு, ஏன்டா நீ இதை கத்துக்கலாமே அப்படின்னு எனக்கு வழிகாட்டினாரு. அதை வச்சு நான் கிளாஸ் போல எங்கேயும் போகணும்னா நானே பக்கத்து கடையில ஒர்க் பண்ணுவாங்க. அதை பார்த்து பார்த்து தெரிஞ்சு கத்துக்கினேன் மேடம். கத்துக்கிட்டு இன்னைக்கு கடை தனியாகவும் வச்சிருக்கேன். இன்றைக்கு உள்ள உலகத்துல ஏஐ உலகத்துல என்ன டெக்னாலஜி பண்ண முடியுமோ புது புது தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: வாழ்த்துக்கலையா. அதாவது காலம் எப்படி ஓடுதோ அது மாதிரிதான் உங்களோட தொழிலும் மாற்றம் அடைந்து முன்னேறி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
3: மறக்க முடியாத அனுபவம் சீசன் டயத்துல கல்யாணம், முதல் நாள் கல்யாணம்னா நைட்டு தான் வருவாங்க. பிளஸ் உடனே வேணும், குவாலிட்டி மாடல் உடனே வேணும்னு வருவாங்க. அப்போதைக்கு மாத்தி மாத்தி ஏதாவது சில தவறுகளும் பண்ணிருப்போம். பேரை அந்த ஃபைல்ல இருந்து இன்னொரு பேரை எழுத்து வைக்கும் போது அந்த பேரே கொடுத்துருவோம். அப்படியெல்லாம் தவறு நடந்திருக்கு. என்னங்க பேர் மாறி போச்சு, அவங்களும் பார்க்க மாட்டாங்க அவசரத்துல. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. சீசன் டயத்துல மட்டும் நைட்டு 11 மணிக்கு கூட வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல உடனே ஜெராக்ஸ் மாதிரி இன்னைக்கு மிஷின் ரெடிமேட் டிசைன் பண்றது மட்டும்தான் மேடம் லேட் ஆகும். உழைப்பு அதிகமா இருக்கும். கிரியேட்டிவ் பண்ணி ஃபைல உருவாக்குறது, பிரிண்ட் ஓட்டுறது எளிமையாயிருக்கு மேடம் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல.

0: இப்ப ஒரு போஸ்டர் என்பது வெறும் எழுத்து படமும் அல்ல, அதற்கு பின்னால வந்து ஒரு கற்பனையே இருக்குது. உங்களுக்கு இந்த தொழில மிகவும் பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: கிரியேட்டிவ் மைண்ட் தான் மேடம். வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் யாரும் பண்ண வர்றாங்க, ஒரு பதார்த்தம் பண்ண வர்றாங்க கடைக்கு விளம்பரம்னா உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷத்துல அவங்களோட கண்ணோட்டத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும், என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு. நம்ம பண்ணும்போது நம்ம கிரியேட்டிவ் நினைக்கிறத நம்மளை பண்ண ஒரு சில பேர் விடுவாங்க, ஒரு சில பேர் அவங்க மைண்டுக்கே சொல்லுவாங்க, அதுலயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கிரியேட்டிவ் பண்ணி அவங்க திருப்தி படுற மாதிரி நம்ம பண்ணி விடுவாங்க.
0: உங்களுக்கு அடுத்த விருப்ப பாடல என்ன பாடல் கொடுத்துடலாம்?
1: ராஜாஜி ராஜா திரைப்படத்துல மலையாள கரையோரம் அந்த பாடல் கொஞ்சம் இயற்கையை சூழ்ந்து இருக்கும், நல்லா இருக்கும் அந்த பாடல் கேட்க.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்ற

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னைக்கு அசோக் குமார் அவர்களுடனான விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்டு ரசித்தோம் நேர்களே. மீண்டும் நாளை காலை 10:02 இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: என்னன்னே, மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
6: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
5: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
6: அதுக்கு என்னமா பண்றது?
5: என்னவா எல்நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?

0: என்னது எல்லினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேயர்களே, இன்னும் சற்று நொடிகளில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இருபட பாடல்கள். இந்த இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் எல்ஜிஎம் மற்றும் டக்கர் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் டக்கர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இருபட பாடல்கள். அப்புறம் 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்று உலக அல்சைமர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறாங்க நரம்பியல் மருத்துவர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்காங்க ஜி கீதா அவர்கள். நேர்கள் பங்கேற்கலாம். 25:30 170 அறிமுக நேர்களுக்கு 25:30 171 அனைத்து நேர்களும் பேசலாம். 04:00 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு இன்று காலை 11:02 உலக அல்சைமர் தின சிறப்பு நிரலை நிகழ்ச்சியாக. இருபட பாடல்கள்ல அடுத்ததா எல்ஜிஎம் திரைப்படத்திலிருந்து பாடல் கீழ ரசிக்கலாம். 10:42:15

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் எல்ஜிஏ மற்றும் டக்கர் திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்ட விஷயம்.
1: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை

0: 3.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சற்று நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருதக்ஷ் பட்டில் ஆகியோர் முறையே வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 137 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடும் வளம்பெறும் கண்ணாடி மாளிகையில் இன்று உலக அல்சைமர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம்பெற காத்திருக்கிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்காங்க நரம்பியல் மருத்துவர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் ஜி கீதா அவர்கள். நேரல் பங்கேற்கலாம். 25 30 170 இது அறிமுக நேயர்களுக்கு. 25 30 171 அனைத்து நேயர்களும் பேசலாம். 0452 முன்னணி போட்டு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு.
2: வணக்கம் நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஞாபகங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த ஞாபகங்கள் நம்மோட ஒவ்வொரு பருவத்திலையும் நிழலாக நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சில நேரம் அந்த ஞாபகங்கள் தான் நம்மளை வந்து ஒரு அருமையான ஒரு காட்சி பதிவு பண்ணி ரொம்ப அமைதியாக கூட வச்சுருக்குன்னு சொல்லலாம். வயது முதிர்வு காரணமாக சில நேரங்களில் நினைவுகள் நம்மை விட்டு போகும்போது அதையே உறவுகளால் தாங்கவே முடியாது.

0: அந்த அளவுக்கு ஞாபகம் அப்படின்றது மனிதனோட இரண்டரை கலந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு ஒருத்தரை பார்ப்போம், ஐயோ அவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டே நமக்கு வந்து அவரை கண்டுபிடிக்காட்டி ஒரு தவிப்பே வந்துடும். இப்படிப்பட்ட நினைவுகள் நம்மை விட்டு போகும்போது எப்படி இருக்கும்? ஞாபகங்கள் அவ்வளவு அவசியமானது. அதை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி உலக அல்சைமர் தினம், ஞாபக மறதி தினம். இதை பற்றி நமக்கு நிறைய சொல்கிறதுக்காகத்தான் நேரலையில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நரம்பியல் மருத்துவர் சக்தி ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி மேடம், ஞாபகம் இல்லாமல் ஒருத்தரால் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்?
1: ஞாபகத்திறன்றது எல்லா வயதுலையுமே முக்கியமானது தான். இப்போ சிறு வயதில் வந்து படிக்கிறதுக்காக இருக்கட்டும், அண்ட் ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிறதுக்கு, பெரியவங்களில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு மெமரிஸை நம்ம டெவலப் பண்ணுறோம், அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சு நம்ம அதில் ஒரு சந்தோஷமாக அடைகிறோம். ஒரு இமோஷ்னல் கனெக்டும் நம்மளுக்கு அந்த ஞாபகத்தை வச்சு தான் வருது. யூஸ்வலி நம்ம ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை சுற்றி உள்ள நம்மளுக்கு வளர்ந்த விதம், அந்த எண்ணங்கள் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. வீடு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், பட் அதோடய நினைவுகள் வந்து உங்களுக்கு நம்ம ஞாபகத்திறனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு இமோஷனல் ஒரு கனெக்ஷன் கொடுக்குது இந்த லைஃபோட. ஒரு வீடாக இருக்கலாம், இல்லைன்னா உறவினர்கள் கூட நம்மளுக்கு இருந்த சின்ன வயசில் நம்மளுக்கு பழகின விதமாக இருக்கலாம். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சியை வந்து நம்மளுக்கு காமிக்குது,
0: ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுது நமக்கு ரொம்ப.
1: ஸோ ஞாபகம்ன்றது அவ்வளோ முக்கியமானது. அது இல்லைன்னா வந்து வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது.
0: அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா உண்மையிலேயே அந்த ஞாபகங்கள் வந்து சின்ன சின்ன ஞாபகங்கள் தான் நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் இதை பண்ணோம், அதை பண்ணோம், அங்கே பார்த்தோம், அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், இந்த பிளேஸ் போனோம், இதெல்லாம் கேட்கும்போது சொல்லும்போது ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த ஞாபகங்களை நம்ம எப்போ தொலைக்கிறோம்? அதுக்கு வயது இருக்கா, இல்லை வயதானால் தான் இது மாறுதா?
1: சரி, வயது கூட கூட ஞாபகத்திறன் வந்து கம்மியாகிறது இயற்கை தான். எல்லாத்துக்குமே வந்து வயது ஆக ஆக மூளையோட நரம்புகள்லாம் சுருங்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கிறது, பேர் மறக்கிறது, ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்சுருப்போம் தேடிட்டுருக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான சகஜமான விஷயந்தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஒரு ஞாபக மறதி இருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள விஷயங்களே பண்ண முடியாமல் போகிறது தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. தட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி உள்ளவங்களுக்கும் அது வந்து ஒரு எரிச்சல் தன்மையும் உண்டாக்குது. அதனோட இமோஷனல் பாண்ட் நான் சொன்ன மாதிரி அதுவுமே நம்மளுக்கு பிரச்சனைக்கு வருது.
0: அதாவது சில பேர் பார்த்துக்கணுங்க, சினிமாலெலாம் பார்ப்போம், திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஞாபகமே இருக்காது, ஆரோக்கியமோ நீ யார், எதுக்கு நான் இங்கே இருக்கேன், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுட்ருப்பாங்க. உண்மையிலேயே இது எப்போ வரும், நமக்கு அது வந்து ஒரு நோயாக வர்றதுக்கான காரணம் என்ன?
1: சரி, ஞாபகத்திறன் கம்மியாகிறன்றது வந்து வெவ்வேறு வயதில் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஸோ இளம் வயதில் யூஸ்வலி வந்து ஞாபகத்திறன் கம்மியாகி டெமென்ஷியா என்ற மறதி நோயின்றது வரதில்லை. யூஸ்வலி சிறு வயதில் இப்போ இன்னமே மிடில் ஏஜில் கூட வந்து ஞாபகம் அங்கங்கே வச்சதை மறக்கிறதுலாம் வந்து நம்ம ஒரு டென்ஷன், ஒரு தாட் பிளாக்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன்லாம் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களில் வேலைக்கும் போகணும், வீட்டில் உள்ளதும் பார்க்கணும், நிறைய இன்னொன்று லைஃப் நியூ செட்டில் ஆகல, அது கனவுகள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனால சில விஷயங்களை மறக்கிறது உண்டு. அதை வந்து நம்ம ஞாபக மறதி நோய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வயதானவங்களுக்கு ஞாபகத்திறன் கம்மியாகி சொல் திறனாக இருக்கலாம், அவங்களோட செயல்பாட்டு திறன், இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் காலைல சாப்பிட்டோம் அப்படின்றதே மறந்துடுது, மாத்திரை எடுத்தோன்றதே மறந்துடுது, அப்புறம் யாராவது ஒரு இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிடுறது, நம்ம வீடன் வழி தவறி போகிறது, இதை மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப நம்மளுக்கு அது பிரச்சனைகள் உண்டாக்குது. ஈவன் நம்ம லேட் ஸ்டேஜ் ஆஃப் டெமென்ஷியா, டெமென்ஷியான்னு சொல்கிறது ஒரு மறதி நோய், அது யூஸ்வலி வயதானவர்களுக்கு வர்றது தான். ஸோ டெமென்ஷியாவில் என்ன ஆகும்னா வந்து நம்ம என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது, திருப்பி திருப்பி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் நான் சில நேரங்களில் ஆபத்தான பிரச்சனைகள்லையும் வந்து சேர்த்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குடும்ப தலைவர்கள்லாம் சமையல் செய்கிறதுல ஏதாவது நம்மளுக்கு முன்ன மாதிரி சமைக்க முடியாது, மாற்றி மாற்றி ஏதாவது செஞ்சுருவாங்க
0: கண்டிப்பாக,
1: அண்ட் கேஸை ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் விபத்துகளை உண்டு உண்டாக்கிடும்.
0: ஆமாம், நிறைய நேரங்கள் நமக்கு அது தோணும், ஐயோ இந்த சரியாக கதவை போட்டணுமா, பீரோவில் சாவி வச்சுமா, எடுத்தோமா, கேஸ் ஆஃப் பண்ணுமா, அதெல்லாம் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது ஞாபகம் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தாட் பிளாக் வந்து வரலாம், ஆனால் நினைவுகள் அழிஞ்சு நம்ம நாமே மறக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ இணைப்பில் நேயர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் மதுரையிலேருந்து மணிமாறன் பேசுகிறேன்.

0: சொல்லுங்க.
1: இந்த ஞாபகம் மறதி வந்துட்டு எந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஜாஸ்தியாகும் கம்மியாகும், அது ஒரு க்வெஸ்சன் மேடம். ரெண்டாவது வந்துட்டு இது வந்து பரம்பரையா, இது சப்போஸ் வேற யாருக்காச்சும் குடும்பத்துல ஞாபகம் மறதி முன்னாடி இருந்தா அது ரிப்பீட்டடா நமக்கும் ஜின்னு மாதிரி வருமாங்கிறது ஒரு ரெண்டாவது க்வெஸ்சன். மூணாவது பொட்டாசியம் சால்ட் கம்மியாச்சுன்னா
2: தேய்மானமாயி அதனால நம்மளோட செல்கள் வந்து செயல்பாடு திறன் இழந்து அதனால நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடியறதில்ல. இதில் வந்து ஞாபக திறன்றது ஒரு பாட்டு தான். நம்ம செயல்பாட்டு திறன், சிந்திக்கும் திறன், மொழி திறன் எல்லாமே வந்து பாதிப்புன்றது ஏற்படும். ஸோ இது வந்து டிசீஸ் ஆஃப் த எல்டர்லி, வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு தொந்தரவு தான். குறிப்பா 65 இயர்ஸ்.
0: ஓகே, அப்புறம் ஞாபகம் மறதி வந்து பாரம்பரிய நோயான்னு கேட்டாரு.
2: இல்ல, அது ஜெனட்டிக் நோய்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து வயது கூட கூட எல்லாத்துக்கும் மறதி வரது இயல்பு தான். அளவுக்கு அதிகமாக மறதி மட்டும் இல்லாமல் நம்மளோட செயல்திறனும் பாதிக்கப்படுது, மொழித்திறனும் பாதிக்கப்படுது. அதுதான் நம்ம டெமென்ஷியான்ற நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் லெஸ் தென் 10% தான். 90% வந்து நம்மளுக்கு வயதானா வந்து நம்மளோட மூளையில் செல்கள் வந்து தேய்மானம் மாறதுனால, அது அளவுக்கு அதிகமாக தேய்மானம் மாறதுனால வர தொந்தரவு தான் இது.
0: அப்புறம் மூணாவது
2: பொட்டாசியம். பொட்டாசியம்னாலன்றது சொல்ல முடியாது. அது நான் சொன்ன மாதிரி மறதி நோய் வந்து தேய்மான நோய். இப்போ நம்ம சில அமிலங்கள் கம்மியாகிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் கம்மியாகிறது, இல்லைன்னா சோடியம் கம்மியாகுது, பொட்டாசியம் கம்மியாகுது, இதனால வந்து தற்காலிகமாக நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மறதி இல்லைனா மனக்குழக்கம் இருக்கலாம். அதை வந்து நம்ம டெமென்ஷியான்னு சொல்கிறதில்ல. டெமென்ஷியா மறதி நோயின்றது குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது நம்மளுக்கு அந்த தொந்தரவுகள் தொடர்ந்து இருக்கணும். அப்போ தான் அந்த டெமென்ஷியா நம்ம சொல்லுவோம். ஸோ டிரான்சியண்ட்டாக நம்மளுக்கு சுகர் கம்மியாது, அன்றைக்கு மட்டும் நம்ம கிறக்கமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், அதை வந்து நம்ம மறதி நோய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மறதி நோய்னா 6 மாத காலமாவது இருக்கும்.
0: கண்டிப்பாக, அதாவது உலக அல்சைமர் தினம் அதாவது செப்டம்பர் 21 கடைபிடிக்கப்படுது. ஏன்னா இந்த நினைவாற்றல், அறிவாற்றல் இதெல்லாம் வந்து நம்ம வயது போன காலங்களையும் நம்ம சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முறையில் சீராக இருக்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான். இதுக்கான இன்னும் பல கேள்விகள் நிறைய காத்துட்ருக்கு. இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: அகில இந்திய வானொலிக்கு விளையாட்டு பாண்டியராஜன். வணக்கம்மா.
0: வணக்கங்க, சொல்லுங்க, என்ன கேள்வி இருக்கும்?
3: வந்திருக்கும் டாக்டர்மா.
2: வணக்கம். வணக்கம்.
3: இந்த மெமரி லாஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, ஆனா நான் அனுபவத்துல சொல்றேன், ஒரு பையன் அளவுக்கு அதிகமான புத்திசாலி, இவ்வளவு ஒரு அறிவாற்றலா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு. ஆனா அதே பையன் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சிந்திக்கக்கூடியது, இந்த மறதி எல்லாமே வந்து அப்படியே டவுன் ஆயிருக்கு. என்ன எதனால அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. உணவு பழக்கமா இல்ல நரம்பியல் சம்பந்தப்பட்ட கோளாறா அப்படின்னு ஆராயறது பெரிய விஷயமா இருக்கு. டாக்டர்கிட்ட போனா சரியாயிரும்ன்றாங்க. இதுக்கு வந்து எப்படின்றத நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இது ஒரு பரப்பிரசமா இருக்கும் நம்புறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி.
0: நன்றிங்க. நன்றிங்க.
2: இல்ல, அவட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா?
0: இணைப்பில் இருக்காரில்ல, இணைப்பில் இருந்து போயிட்டாரு நினைக்கிறேன். சின்ன பையனுக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருந்துச்சு, டக்குன்னு போயிருச்சு அப்படின்றாங்க.
2: மேம், அது வந்து நம்ம எந்த வயதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஞாபகத்திறன் எந்த வயது வரைக்கும் நல்லா இருந்தது, எந்த வயதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஞாபகத்திறன் கம்மியானது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து வயது 10 வயசுக்குள்ளே வந்து நம்மளுக்கு படிக்கும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களுமே ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து ஈஸியாக கோப் அப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 10 வயசுக்கு அப்புறம் வந்து நிறைய பாடங்கள், நிறைய வந்து நம்மளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நிறைய எழுதக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சிறு வயதில் வந்து நம்மளுக்கு இருக்க படிக்கும் புத்தகமே பார்த்தோம்னா சின்னதாக தான் இருக்கும், அதை நிறைய குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து படிச்சிருவாங்க. பட் ஒரு 10 வயசுக்கு மேலே நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய பாடங்கள் படிக்கணும் அப்படின்றப்ப அது வந்து எல்லா குழந்தைங்களாலும் பண்ண முடியறதில்ல. ஸோ இப்போ மெமரின்றது வந்து இட் ஹஸ் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ வந்து விஷுவல் மெமரின்னு சொல்லுவோம், பார்த்து வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி நம்ம புத்தியில் எடுத்துகிட்டு போகிறது. ஆடிட்டரி மெமரின்னு சொல்லுவோம், தட் இஸ் நம்ம கேட்குறத வச்சு நம்ம அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது. சில பேருக்கு எழுதி பார்த்தா தான் வந்து அந்த ஞாபகத்திறன்றதும் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு இதில் கிஃப்டடாக இருப்பாங்க. ஸோ நம்ம படிப்பை வச்சு மட்டும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அறிவாக இருக்கவங்க அறிவு இல்லைன்றதை நம்ம சொல்ல முடியாது.
0: இல்லை அவங்க கேட்குறாங்க திடீர்னு ஒரு மாதிரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு, இது வந்து மூளையோட பிரச்சனையா என்ன மாதிரி, அது ஒரு நோயா இல்லை அந்த மாதிரி கேட்குறாங்க. மூளையில் பிரச்சனை
2: அதான் மேடம், அதான் மட்டும் நான் கேள்வி

0: கேட்கணும்னு நினச்சது. ஏன்னா இப்போ வந்து ஞாபகத்திறன் வந்து அவருக்கு படிப்பில் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கா, இல்லைன்னா அவருக்கு அன்றாட வாழ்க்கையில் அவர் டே டு டே ரொட்டீன்லையும் எல்லாம் மறந்து போயிடுறாங்களா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: அப்படி இருந்துச்சுன்னா என்ன மேம் அது?
0: அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இப்போ சில சின்ன குழந்தைங்களுக்கு கூட நரம்பு மூளையில் வந்து தேய்மான நோய்கள்ன்றது நம்மளுக்கு இருக்க தான்,
1: தேய்மானம் நோயாக இருக்கலாம்.
0: அது வந்து நாட் வெரி காமன். நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் காசஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி காமன், பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு 10% வந்து நம்மளுக்கு ஒரு மரபணு மூலமாக வந்து மறதி நோய்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்குமே வரலாம். நம்ம லியூகோடிஸ்ட்ராஃபிஸ்ன்னு சொல்லுவோம், கார்டிக்கல் நியூரோனல் மைக்ரேஷன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதிலெல்லாம் நம்மளுக்கு சில பேர் குழந்தைங்களுக்கு இதோட சேர்த்து வலிப்பும் வரலாம், வலிப்பு இல்லாமலையுமே இது மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம்.
1: கண்டிப்பாக அவருக்கான பதில் இருந்திருக்கும், அதாவது இது ஒரு நோயாக கூட அந்த பையனுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க அவங்க வந்து திரும்பி சரியாயிருவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: உலக அல்சைமர் தினம், அதாவது ஞாபக மறதி. ஞாபகங்கள் எவ்வளோ எவ்வளோ அவசியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பதிவுகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த நாள் வந்து எதுக்காக மேம் இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லப்படுது? இந்த ஞாபகத்தை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையான காரணம் என்ன இருக்கும்? எப்படி நம்ம இதை வந்து இந்த நாள் வந்து என்ன சொல்ல வருது? இதுக்கான ஒரு தீம் இருக்கா இந்த ஆண்டுக்கு?
1: இந்த ஆண்டுக்கான வேர்ல்ட் அல்சைமர்ஸ் டேக்கான தீம் வந்து the earlier you know, the more you can do. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மறதி நோய் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மருந்துகள் கொடுக்கறதுனால progression of the disease, இந்த நோய் வந்து அடுத்த நிலைக்கு போகிறத நம்ம தடுக்க முடியும். ஸோ early diagnosis is very important. ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ஞாபக திறன் கம்மியாக இருந்தது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலி நம்ம அதை கண்டுக்கிறது
0: இல்லை. பெருசாக
1: பெருசாக
0: எடுக்கிறதுனால ஞாபகம் வருது, மறதி வருது, இயல்பு தான்,
1: இயல்பு தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிட்டோம்னா ஏர்லியாக நம்ம டிசீஸ் ப்ராக்ரெஷன் அடுத்த நிலைக்கு போகாத மாதிரி நம்ம மருந்துகள் வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
0: அதுதான் இதோட நாளோட ஒரு முக்கியத்துவம், ஒரு அவசியமானதும் கூட. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு
2: சொல்லுங்க. கந்தசாமி, மதுரை.
0: சொல்லுங்க.
2: என்னுடைய எனக்கு வயசு 84. என் மனைவிக்கு வயசு 81. அவன் வந்து மறதி நோயினால அல்ஜீமர் நோயினால சொன்னதையே அது மைண்ட் டிஸ்டார்ட சொன்னதையே திருப்பி சொல்றது ஒரு பொருளை வச்சுட்டு 10 நாளைக்கு 15 நாளைக்கு எங்க இருக்குன்னே தெரியறதில்ல. பழையபடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். பழையபடிக்கு 1 நாள் தமிழ்நாடு 2 நாள் தான் பழையபடிக்கு அந்த பொருளை வைக்கிற இடம் தெரியல. என்ன செய்யறதுன்னு மனக்குழப்பத்துல இருக்குமா. ரொம்ப சண்டை வீட்டுல போட்டு அது இது பொருளை உடைக்கிறது என்ன பேசுறதுன்னே தெரியல. பேசுற மன அப்படி அவ்வளவு அமைதி இல்லாம இருக்கேன். நானு என்ன செய்யலாமா? வீட்டுல குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்னமா வழி?
0: இந்த மருத்துவர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க.
2: சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு காலமா இருக்கு?
2: சுமாரா 2 வருஷத்துக்குள்ள இருக்குமா?
1: சோ இவங்க வந்து ஒரு அல்சைமர் டிமென்ஷியா மறதி நோய்க்குள்ளதான் உள்ளடங்குவாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம டெஸ்ட்லாம் யூஸ்வலி எடுத்து பார்ப்போம். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போ எந்த மூளை பகுதியில் வந்து நம்மளுக்கு நரம்பு வந்து செயல்பாடு இல்லை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு தக்கன நம்ம மருந்துகளை வந்து கொடுப்போம். இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து மருந்துகள் கொடுத்து அப்படியே 100% அப்படியே நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்படியே வந்து முன்ன மாதிரியே இவங்க மாறிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு இருக்க நிலையோட இன்னும் ஒரு முன்னேற்றம் கட்டாயம் மருந்துகளில் இருக்கும்.
0: அவங்க ட்ரீட்மென்ட் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன் லைன்ல இருக்கீங்களா?
2: ஒண்ணு எடுக்கலமா? நாங்க ஒண்ணு எடுக்கல. போறோம். அந்த அவங்க அந்த டாக்டர் அம்மா மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா அதை சாப்பிட்ட உடனே அது ஒரு மாதிரியா மாறிடுறாப்ல. அது என்னமோ கீழே கிடக்குற மாதிரி உட்காந்துக்கிட்டா அதை தேடுற மாதிரி இதை தேடுற மாதிரியும் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாகி போய் அந்த மாத்திரையை நிப்பாட்டிட்டோம்.
1: எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நுண்ணியமா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தீர்வு அப்பதான் கிடைக்கும்.
2: சரிம்மா, இப்ப மனநல டாக்டர் பாக்கணுமா இல்ல நியூரோ சர்ஜரிய பாக்கணுமா?
1: இல்ல, நியூரோலஜிஸ்ட் பாருங்க, மூளை நரம்பியல் டாக்டர் பாருங்க. ஏன்னா இது எல்லாருமே வந்து ஒரு மனநல மருத்துவரை பாக்கணுமா, சைக்கியாட்ரிக் நோயான்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்க செய்யும் விஷயம் அப்படி இருக்கும்,
0: மாத்திரை தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க, உடனே அவங்க அங்க போயிடுறாங்க.
1: இவரும் அழகா சொன்னார். ஏன்னா யூஸ்வலி இந்த மறதி நோய் இருக்கவங்களோட அவங்களோட கேர் கிவர்ஸ் அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கு தான் வந்து இது நிறைய சிரமத்தை தரும். ஏன்னா அல்சைமர் நோயில் வந்து தெர் வில் லாஸ் ஆஃப் இன்சைட், தட் இஸ் அவங்களுக்கு நோய் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்குன்றதே தெரியாது. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்க செய்யறதுல அவங்களுக்கு ஒரு நம்ம ஐயோ இப்படி பண்றோமேன்றது ஒண்ணுமே தெரியாது. ஸோ சுத்தி உள்ள கேர் கிவர்ஸ்க்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும்.
0: அதேதான்
2: என்ன செய்யறனே தெரியறது இல்ல. நம்ம தான் போட்டு வீட்டுல வீடு ஐயோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏதாச்சும் எனக்கே இப்போ மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா, என்ன செய்யறதுனே தெரியாம.
0: மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா நரம்பியல் மருத்துவரை பாருங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும், அதுல இருந்து கொஞ்சம் நம்ம வெளியில வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பதில் உங்களுக்கு ஒரு போதுமானதான் இருந்திருக்கும் நம்புறோம். நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. உண்மையிலேயே வந்து இது வயதானவர்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவருக்கும் வயசாயிடுச்சுன்றாங்க, பராமரிக்கிறவங்களுக்கும். இப்ப நிறைய பேர்

0: இந்த பிள்ளைங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. அவர் வயதானவங்க கூட இருக்கும்போது அவங்கள வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுன்றது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதை தான் ஐயா பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: முனிச்சாலை கமலாகிருஷ்ணன்மா. சிறப்பு உறுந்திரன் அவருக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமா, எனக்கு வயது வந்து 70 ஆகுது.
0: சொல்லுங்க சொல்லுங்க. மறுபடியும் தொடர்பு கொள்றீங்களா? அவன் நிறைய ஏதோ சொல்ல வராங்க. நிச்சயமா இணைப்பில் எல்லாருக்குமே இடம் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பேசுங்க டாக்டர். இந்த மாதிரியான அவங்க ஏதோ ஒரு ஒரு தவிப்போடு இருக்காங்க இல்லையா, வயதானவர்கள் வந்து. உண்மையிலே இவங்களை வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் இது, இது வந்து சிரமமான ஒரு நாள் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை எப்படி உண்மையிலே அவங்க வெளியில் வந்துட முடியுமா
2: மேடம்? இது வந்து ஒரு டீஜென்ரேட்டிவ் டிசீஸ். எப்படி நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கோ அதேமாரி மூளை நரம்பு வந்து தேய்மானமாகுது. இப்போ மூட்டு தேய்மானம் இருந்தால் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம மாற்றிடலாம், ஆனால் மூளையை வந்து அந்த இது பண்ண முடியாது நம்ம.
0: கண்டிப்பாக.
2: ஸோ இது மருந்துகளால் நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு இது சாத்தியமாகும். தட் இஸ் 100%ன்றது நம்மளுக்கு திருப்பி சரியாக பண்ணிடலாம், அது ஃபுல்லாக வந்து ரெக்கவரி ஆகிடும்ன்றது நம்ம சாத்தியம்ன்றது கிடையாது. பட் ப்ராக்ரெஷன் அடுத்த நிலை போகாமல் கட்டாயம் இதை நம்ம தடுக்க முடியும்.
0: எல்லாருமே அந்த இதை கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் இருக்கும் நேர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: நான் தலாகுளத்துல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன, மருத்துவர்கிட்ட கேளுங்க.
3: அதாவது கேள்விங்கிறத சொல்றத விட எப்படி கேங்க, என் தாய் தகப்பனாருக்கு நாங்க 6 பிள்ளைங்க. ஆனா அம்மா வந்து ஒரு நர்ஸா வேலை பார்த்தவங்க. அன்னைக்கு இருக்கிற காலத்துல அதிகமா உழைச்சதுனால இன்னைக்கு அவங்களுக்கு ஞாபக மருதி இல்லைன்னு சொல்றாங்க. மூளையில வந்து தேய்மானம் ஆயிடுச்சு அப்படி இப்படி நீங்க சொல்ற மாதிரிதான் சொல்றாங்கம்மா. நைனாக்கு வந்து 89 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் சமீபத்துல அவருக்கும் பல பிரச்சனையை கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணி ஏதோ அவர் பொழைச்சு வந்தாரு. ஆனா இன்னைக்கு அம்மாவை பாத்துக்கிறதே நைனா தான். குழந்தைய மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காருமா?
0: கண்டிப்பா.
3: ஒரு குழந்தைய நம்ம எப்படி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை எல்லாரும் கேக்குறதுனால நான் ஓபனா சொல்ல விரும்பலம்மா.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, புரியுது புரியுது.
3: அவங்க வந்து தம்பி பேரு பாபு வச்சு நைனான்னு கூப்பிடுவாங்க. இப்ப ரெகுலரா நைனா எனக்கு அது வேணும், அந்த சாப்பிடறத கேக்குறதுக்கு அங்க போய் உட்காருமா எடுத்துட்டு வரேன்னா ஒரு குழந்தை மாதிரி வாயில வரல வச்சுட்டு போய் உட்காடுறாங்க.
0: அவங்கள முழுமையா பாத்துக்கிற பொறுப்புக்கு ஆளாயிரும் இல்லையா? வளர்ந்த குழந்தைகள் ஆயிடுறாங்க பொதுவா சொல்ல சுருக்கமா சொல்ல போனா.
3: இப்ப எங்களுக்குமே நாங்க 3 போய் இருந்தப்ப கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு.
0: அதான் இது ஒன்றும் அப்படியெல்லாம் நீங்கள் இது வந்து டாக்டர் சொன்ன மாதிரி இது இயல்பான ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதானா இல்லையா டாக்டர், மூட்டு தேய்மானம் வர மாதிரி இயல்பான ஒன்று தான். ஆனால் உண்மையிலே பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு.
2: இப்போ இது ஒரு மறதி நோயாக இருக்கிறப்ப அவங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து நான் சொன்ன மாதிரி அது பாதிப்பு அடையுது. ஸோ அன்றாட வாழ்க்கை பாதிப்படையப்ப இவங்க சொன்ன மாதிரி குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. வயதானவங்களும் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் இப்போ குளிக்கிறதா இருக்கலாம், நமக்கு வெளிக்கு போகிறதா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து துணை தேடும் போது இந்த கேர் கிவர் சுற்றி இருக்கவங்களுக்கு தான் இது சிரமத்தை கொடுக்குது.
3: ரெண்டாவது அவங்க வந்து நம்ம வீட்டில் ஏதாவது மொபைல் ரிமோட் எல்லாம் அடிக்கடி எடுத்து வச்சிடுறாங்க.
0: ஓ, அதை திருப்பி கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமம் ஆயிருது இல்லையா?
3: தேடி கண்டு கண்ணாடிய மறந்துட்டேன், மாத்திரைய மறந்துட்டேன், எங்க வச்ச என்ன, அவங்க பத்திரப்படுத்துற ஞாபகத்திலேயே அப்படியே எடுத்து எடுத்து வச்சிடறாங்க. கடைசியில அவங்கள தேடி பார்த்தா அவங்க இடுப்புல இல்லைன்னா பிளவுஸ் அவங்க வெட்டுக்கடியில
0: கேமரா பதிவுகள் வந்து அவங்களுக்கு வச்சிருவோம். சில பேர் வந்து செல்போன்ல அப்பப்ப போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. சில பேர்
2: யூசேஜ் ஆஃப் பிளக் கார்ட்ஸ்னு சொல்லுவோம், அங்கங்க ஒட்டி வச்சுக்கலாம். இது இது இங்க இருக்கு, இது இது இந்த இடத்துல வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போன்னா வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு எழுதி வச்சிடுறது. வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அங்கங்க ஒரு அட்டையில வந்து இது இது இங்க இங்க இருக்குன்னு எழுதி வச்சு அவங்கள வந்து இப்படி போகணும் அப்படின்னு அவங்கள ஒரு பழக்கப்படுத்துறது.
0: சில கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு
2: எப்படி நம்ம ஒரு குழந்தைய வந்து கைட் பண்றோமோ அதே மாதிரி இவங்களுக்குமே வந்து அங்கங்க வச்சு நம்ம கேமரான்றதோட நம்ம அவங்களுக்கு தெரியற மாதிரி இது இது இங்க இருக்குன்றத

0: நம்மளை ஒரு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோன்னா அதுலேருந்து ஓரளவுக்கு அவங்க வந்து தே வில் ஏபிள் டு லொக்கேட் தேர் திங்ஸ் பெட்டர்.
1: நீங்கள் உண்மையிலேயே அந்த ஒரு பதிவு தான் எடுத்துக்கணும் இவங்களுக்கு, இந்த ஃபேமிலிக்கு நம்ம சொல்ல வேண்டியது அது ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து சின்ன சின்னதாக ஒரு கைட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த இடத்துலேருந்து, ஏன்னா மனசோர்வுன்றது ரொம்ப அதிகமாகிடுது இவங்களை பார்த்து பார்த்து, இவங்களும் அந்த அவங்களோடய சேர்ந்து அந்த சோர்வுக்கே போயிடுற மாதிரி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தொடர்ந்து பேச இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்ஸ் வர காத்திருக்கு, அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: ஜப்பானில் நடைபெற உள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: the rule that whoever is lighter kicked in and Suchika jo ki sirf 700 gram zyada thi wazan mein apne opponent se wo is match ko haar gayi aur as per reports shayad yahi wajah rahi ki bharat ko aaj bronze medal ke sath yahan par santushti karni padi shayad isi wajah se aaj wo kafi nirashajanak nirash bhi dikhi thi aur unki aankhon se aaj abhinav kafi zyada aansu bhi gir rahe the
1: जी हाँ हार्ट ब्रेकिंग देयर फॉर सुचिका मगर मेडल्स टैली में भारत अब 10th पोजीशन पे है विद 6 मेडल्स सो फार 4 सिल्वर्स एंड 2 ब्रॉन्ज शूटिंग हैव बीन सेंसेशनल फॉर इंडिया एंड लॉट मोर मेडल्स एक्सपेक्टेड और याद दिलाएं आपको सारे अपडेट्स आईची नगोया से लेकर हम आएंगे एवरी आवर अगला अपडेट होगा 12:30 PM पे आप प्लीज स्टे ट्यून टू आकाशवाणी होपिंग फॉर मोर मेडल्स फ्रॉम द इंडियन कंटिजेंट
2: இதுவரை ஜப்பானில் நடைபெற உள்ள 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள்
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்
5: இன்னைக்கு கண்ணாடி மொழி நிகழ்ச்சியில் உலக மறந்தி தினம் அதை பற்றின நினைவுகள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து தங்களுக்குள்ளான ஒரு அழுத்தங்களையும் செயலையும் சொல்லிட்டுருக்காங்க. நேரம் போயிட்டே இருக்க, ஆனால் நிறைய கேள்விகள் இருக்குது. மேடம், இப்போது ஆரம்ப அறிகுறிகள் இவ்வளவு கஷ்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னா ஆரம்ப அறிகுறிகள் என்னவாக இருக்கும், அந்த இடத்துலையும் நம்ம அதை சரி பண்ணிட முடியுமா, இந்த ரிஸ்க்கான அந்த ஸ்டேஜை நம்ம எப்படி தொட வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்?
6: இதோட அறிகுறிகள் இப்போ வந்து டெமென்ஷியா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஞாபக மறதி மட்டும் பிரச்சனை கிடையாது, இட் இஸ் ஞாபக திறன் மட்டும் நம்மளுக்கு பாதிப்பு அடைகிறது கிடையாது. ஞாபகத்திறன், மொழித்திறன், செயல்திறன் இது எல்லாமே நம்மளுக்கு பாதிப்படையுது. ஸோ ஞாபகத்திறன்றப்ப என்ன அறிகுறிகள் இருக்குன்னா வந்து ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சோன்னு தேடுறது, மிஸ்பிளேசிங் திங்ஸ், எங்கே வச்சோம், அங்கே நீங்கள் தான் வச்சேன், இங்கே வச்சேன்னு சண்டை போடுவாங்க. இன்னொன்று வந்து சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறது, நாம் ஒரு மாத்திரை சாப்பிட்டேன்றதே மறந்துடுவாங்க.
5: இது வந்து அபவ் 60 அப்புறம் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறது.
6: இது எல்லாமே டிமென்ஷன்றதே வந்து டீஜென்ரேட்டிவ் தான் மேடம். வயது ஒரு வயதுக்கு அப்புறமா வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் தான் டிமென்ஷன்றதே. ஸோ இது வந்து நம்மளுக்கு வயது முதியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். இப்போ 65 மேலே வருது, 70 மேலே ரிஸ்க் ஃபேக்டர் இன்னும் கூடுது, 80 மேலே நிறைய பேருக்கு நம்மளுக்கு டிமென்ஷியா இருக்கிறத பார்க்குறோம். 7% உலகளவில் பார்த்தோம்னா 7% பேருக்கு வந்து 65 மேலே உள்ளவங்களுக்கு டிமென்ஷன் நோய் இருக்குது.
5: அப்போ அறிகுறிகள்னால் இப்போ சின்ன சின்ன பொருட்களை நம்ம மறக்கும் போதே நம்ம ஓரளவுக்கு நம்ம டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிடணும்.
6: அந்த மாதிரி இப்போ ஞாபகத்திறன் ஒரு பாட்டு, இன்னொன்று மொழித்திறன். இப்போ ஒரு பொருளோட பேர் வந்து மறக்கிறது, ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க பேரை மறக்கிறது, வழி தவறி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் போகணும், அவங்க யூஸ்வலாக போகிற ரூட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் எந்த பஸ்ஸில் போகிறோன்றது தெரியாது, வேறு பஸ்ஸில் ஏறி வேற எங்கேயாவது போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு வரதே மறந்துடுவாங்க. இன்னும் வந்து அடுத்த நிலையில் வந்து வீட்டுக்குள்ளேயே எங்கே போகணுன்றதும் தெரியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூ எதுதான் அவங்க ரூமுன்றதே தெரியாது, எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு தெரியாது, கிச்சனுக்கு போய் யூரின் போகிறவங்க அதை மாதிரி எங்கே வந்து எதை செய்யணும் அப்படின்றது கூட தெரியாமல் போயிடுறது.
5: அப்போ அந்த அறிகுறிகள் சின்னதாக இருக்கும் போதே நம்ம அதை போய் நம்ம பார்த்துக்கிட்டா ஒரு மாத்திரை மருந்துகள் அந்த இதோடு நம்ம அதை காப்பாற்றிக்க முடியுமா?
6: நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணோன்னா ப்ராக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ், அடுத்த நிலை வந்து போகாமல் நம்ம தடுக்க முடியும். இப்போ ஒரு 10 வந்து மோசமாகக்கூடிய நோய் வந்து ஒரு 20 தான் மோசமாகும்.
5: நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம்,
6: கட்டாயம் இதை தள்ளி போட முடியும்.
5: இதுக்கு என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் வந்து இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்றதுக்குள்ள ஒரு இணைப்பில் ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்கள கேட்டுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம், மகாஷ்மயன் கோயில்துறை.
5: ஆ, சொல்லுங்க, என்ன கேட்க போறீங்க டாக்டர்கிட்ட?
7: வணக்கம் டாக்டர்.
6: வணக்கம்.
7: அதான் எனக்கு 61
5: சொல்லுங்க.
7: 61 இது சில இதெல்லாம் இந்த செல்லு வச்சுட்டு மறந்துடுவேன், கேஸ் ஆஃப் பண்ண நான் மறந்துடுவேன், கதவு சாத்திர நான் மறந்துடுவேன், அப்ப திரும்ப திரும்ப போய் பார்ப்பேன். அது அது இப்ப ஆரம்பம் தான், அது வந்து அதுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, மாத்திரை வந்து இல்ல கன்சல்டிங் பண்ணணுமா?
6: நீங்க ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தான் சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறப்பவே நீங்க கட்டாயம் வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இதுல வந்து நிறைய மெமரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம். ஸோ எந்த மூளை பகுதி வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்போம், எந்த அளவுல பாதிப்பு இருக்கு இதை ரெண்டுமே நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அது தக்கன நம்ம ஸ்கேன் தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து

0: மறதி வந்து இன்னும் மோசமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
1: நன்றிங்கய்யா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இப்போ கரெக்டாக சொன்னோடனே கரெக்டாக அவர் அதுக்கு ஏற்ற மாதிரியான தன்னுடைய கேள்வியும் கேட்டார். இப்போயே நான் போய் பார்த்துக்கலாமா? நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு வியாதியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமாக அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் மருத்துவர் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து சாதாரணமாகவே நம்ம நினைவாற்றலை சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா என்னெல்லாம் அவங்க வந்து செய்யணும் டாக்டர்? ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க
0: உடற்பயிற்சி, ரெகுலர் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிடமாவது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி, எந்த விதமான உடற்பயிற்சி, வாக்கிங் கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்மோக்கிங்கிறது கூடாது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இப்போ சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குன்னா அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அப்புறம் ஏதாவது பசில்ஸ் போடுறது, கதை படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யாரெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காங்களோ, நிறைய வந்து கேட்குறாங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி.
1: ரொம்பவே ஒரு அருமையான தகவல். அதாவது நம்மளை வந்து நம்ம ரீகால் பண்ணிவிட்டு இப்படி படிச்சுக்கிட்டே அந்த ரீடிங் ஹேபிட்டை உருவாக்கிக்கிட்டோம்னா நமக்கு அது ஓரளவுக்கு அந்த பதிவுகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு.

0: பசில்ஸ் போடுறது, கதை படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யாரெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்காங்களோ, நிறைய வந்து கேட்குறாங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி.
1: ரொம்பவே ஒரு அருமையான தகவல். அதாவது நம்மளை வந்து நம்ம ரீகால் பண்ணிவிட்டு இப்படி படிச்சுக்கிட்டே அந்த ரீடிங் ஹேபிட்டை உருவாக்கிட்டோன்னா நமக்கு அது ஓரளவுக்கு அந்த பதிவுகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேசின நேரங்களில் வச்சு சொல்கிறேன், அவங்க கூட இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க டாக்டர்?
0: இதான் இந்த மறதி நோயில் நம்மளுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வர பிரச்சனையோட சுற்றி உள்ளவங்களுக்கு தான் நிறைய வந்து பாதிப்புகள் வருது. இப்போ நம்ம பேசினவங்களே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க அவதிப்படுறத பார்த்தா நம்மளுக்கே சிரமமாக தான் இருக்கும். அந்த கேர் கிவர்ஸ்க்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு தூக்கமின்மை, அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது, மன சோர்வு வருது, இதனால் அவங்களுக்கு வேறு விதமான நோய்கள் வருது, இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அவங்களே அவங்க கவனிக்கிறதும் கிடையாது, இவங்களே கவனிக்கிறதுனால, பேஷண்ட்டே கவனிக்கிறதுனால அவங்க உடலை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேறு ஏதாவது மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் வருது. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது.
1: கண்டிப்பாக.
0: அண்ட் ஹெல்த் இஷ்யூவும் இதில்னால நம்மளுக்கு பாதிப்படையுது. என்டையர் ஃபேமிலியே கெட்ஸ் அஃபெக்டட். இட்ஸ் நாட் ஒன்லி த பேஷண்ட் ஹூ கெட்ஸ் அஃபெக்டட், த என்டையர் ஃபேமிலி கெட்ஸ் அஃபெக்டட் பை திஸ் டிசீஸ்.
1: அப்போ வருமுன் காக்கிறது, இதுதான் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு தாரக மந்திரம். நிச்சயமாக இந்த அல்சைமர் அந்த மறதி தினத்துக்கும் இந்த நோய்க்கும் இது தான் ஒரு காரணம், இது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேரே சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? இல்ல, மீண்டும் அவருடைய இணைப்பு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா கேட்கலாலே பேசி. சரிங்க, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மருத்துவரை ஒவ்வொரு தகவலுக்கும் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. டாக்டர், இப்போ சொன்னீங்கல்ல, இந்த இணை நோய்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து தள்ளிடுவோம், கரெக்டாக போய் இந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி, அப்படி இதுலேருந்தே நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? இணை நோய்கள் வராமல்னா என்ன மாதிரி டிசீஸ்லாம் அதெல்லாம் இருக்கும்? இப்போ சுகர் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா? அந்த மாதிரி கேட்குறேன்.
0: இப்போ சுகர், ப்ரெஷர், இது மாதிரி தலை காயமானவங்க, புகைப்பிடிக்கிறவங்க, மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டெமென்ஷியா மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு, ரிஸ்க்ன்றது கூட. ஸோ இதெல்லாம் பழக்கங்கள் இருந்துச்சுன்னா நம்ம நிறுத்திக்கணும். அண்ட் சுகர் ப்ரெஷர் இருந்தால் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்.
1: அது வந்து அப்போ ரொம்பவே நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி, வயது வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த மூளைக்கான அந்த பதிவுகளும் சரியாக இருக்கா பார்த்துக்கணும் அப்படின்றது.
0: 65 வயதுக்கு மேலே எல்லாருமே வந்து மூளை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மெமரி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம நரம்பியல் டாக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மறதிக்கான ஒரு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து எந்த பகுதி மூளை எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத கட்டமாக வந்து நம்ம வந்து மறதி நோய் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு, மறதி நோய் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். ஸோ அது நம்ம எடுத்துக்கிறதுனால அடுத்த கட்டம் போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
1: நிச்சயமாக இதுதான் ஒரு தீர்வாக கூட இருக்கும். இன்றைய நாளில் வந்து இதை தான் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா டாக்டர்? இந்த மாதிரி ப்ரிகாஷன் தான் ரொம்ப அவசியம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: அகுந்தலா ஜெயின்புரம். வணக்கம் மேடம், டாக்டர் மேடம், வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க
2: மேடம். நான் வந்து படிக்கின்ற, எனக்கு இப்போ 64 வயசு ஆச்சு. நான் படிக்கின்ற காலத்துல 15 வயசு எல்லாம் படிக்கின்ற காலத்துல செய்யல எல்லாம் இன்னமும் இந்த ரேடியோல சொல்லிட்டு வருவாங்க மேடம். படித்தல் பிடித்தவை மயலில் என்றவைன்னு சொல்லிட்டு கல்லூரி சிலப்பதிகாரம், திருவாசகம், பெரிய புராணம், நாளடியார், கம்பராமாயணம், திருப்பாவை, திருவம்பாவை, அபிராமி அந்தாதி இதெல்லாம் வரி சொல்லிட்டு வருவோம் மேடம். இதனால ஆனா கல்லூரியில் படித்தது ஒரு சில ஆன்டனிக்கு ஒரு 10 வரி இப்படிலாம் ஞாபகம் இருக்குமா? இது வந்து ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கலாமா? நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாமா மேடம்? மேடம், இது பெரிய புராணத்துல சொல்றேன் மேடம். அண்ணெல்லாம் திருக்காலத்தை அடிகளார் முனிவனார் திருநாள் பயிர் காட்ட திருநயத்து உண்டு துங்கன உயிரம் பாய வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிங்கிற கையில் ஊனும் சிலங்கள் சிலரீதியில சொந்தலை பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அழைந்து சோழ பைங்கலை அலங்கள் மார்பர் இனத்திலே பயித்து இருந்தார்.
1: நன்றிமா. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, நான் இந்த மாதிரி பதிவுகள் நல்லா வச்சிருக்கிறதுனால எனக்கு இன்னும் மெமரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கேள்விக்கான எதுவும் முடிக்கவே இல்லை. என்ன ஆச்சு, இதனால எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா என்னன்னு சொல்ல வரல. ஆனால் நிச்சயமா அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க,
0: அவங்களுக்கு நல்ல ஞாபக திறன் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது.
1: கண்டிப்பா மேடம். இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
3: கல்யாணத்துல கவனி

0: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: சாதாரணமாக மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ ஒரு பாதிப்பாக ஏற்படுத்துது வயதானவர்களுக்கு அப்படின்றத இப்போது நிரலியில் நிறைய பேர் பேசினவங்க வச்சு நம்ம தெரிஞ்சிட்டோம் மேடம். இப்போது வந்து அல்சைமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது ஞாபகம் மறதியை தவிர்த்து?
1: இது ஞாபகத்திறன் மட்டும் பாதிக்கப்படக்கூடிய நோய் கிடையாது. ஞாபக மறதி நோய்னு சொல்வோம். இந்த செயல்திறன், சொல் திறன், ப்ளஸ் இதோட அசோசியேட்டடாக வந்து ஒரு மனசோர்வு, டிப்ரெஷன் இருக்குது, படபடப்பு தன்மை, ஒரு ஆன்சைட்டி இருக்கிறது, தூக்கமின்மை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது. அண்ட் அசோசியேட்டடாக சைக்காட்ரிக், மன பாதிப்பு ஆன மாதிரி உள்ள தொந்தரவுகள்லாம் கூட இருக்கும். ஸோ இதனால தான் இது வந்து ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும்னு கூட ஏற்கனவே கேட்டாங்க. ஏன்னா அசோசியேட்டடாக அதுவுமே நம்மளுக்கு இருக்கும். இப்போ சின்ன சின்ன பொருட்களை சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், அன்யூஷுவல் பிஹேவியர், ஏதோ மேலே பார்த்துட்டே பேசுகிற மாதிரியாக இருக்கலாம், இதை மாதிரி சில சின்ன சின்ன ஒரு பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கலாம். அவங்க செயல்படும் திறனே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அவங்கள பார்க்குறப்பவே என்ன வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இப்படி பண்ணாதவங்க ஏன் இதை மாதிரி பண்ணணும், இவங்க யூஸ்வல் ருட்டீன் இவங்களுக்கு கிடையாதுன்றதை நமக்கு தோன்றப்ப ஒரு வேளை உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சோ அப்படின்றாங்க. இது பைத்தியம் நோய் அப்படின்றாங்க, அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு மூளை சார்ந்த ஒரு நோய் தான்.
0: கண்டிப்பாக ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ தூக்கம், அவங்களால தூங்க முடியுமா டாக்டர் நல்லா? ஏன்னா அவங்க தூங்குறாங்கன்ற நம்பிக்கையில் தான் மற்றவங்க தூங்க முடியும் கூட இருக்கிறவங்க.
1: இது தூக்கம்ன்றது இப்போ பிறந்த குழந்தை வந்து ரொம்ப நேரம் தூங்கும், 18 மணி நேரம் கூட. வயது ஆக எல்லாத்துக்குமே தூக்கம் கம்மியாகும். இது தேய்மான நோய், வயதாகவங்களுக்கு வர நோயினால தூக்கம்ன்றது கட்டாயம் பாதிப்பு இருக்கும். யூஸ்வலி வயதானவங்க 6 மணி நேரம் தான் தூங்குவாங்க. இப்போ ஞாபகத்திறனும் கம்மியாக இருக்கவங்களுக்கு தூக்கம்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி தான் தூங்குவாங்க. இதனாலேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன், மனக்குழப்பம், இதனால் அதிகமாக அவங்களே கோவப்படுறது, இதனால் ஒரு படபடப்பு தன்மை வர்றது, பசி இல்லாமல் இருக்கிறது, இதனால் ஏற்கனவே இருக்க நோய்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. உதாரணத்துக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும், ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கணும்னா தூக்கம் நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்பே வந்து நல்ல விதமாக வேலை செய்யும். மெட்டபாலிசம்னு சொல்கிறது அப்போ தான் நடக்கும். ஸோ தூக்கம் சரியில்லைனா இருக்க நோய்களும் வந்து மோசமாகுது.
0: அப்போ அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் மெடிசன்,
1: தூங்க வைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் கட்டாயம் தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் த அல்சைமர்ஸ் டிசீஸ் பேஷண்ட்க்கு, மறதி நோய் இருக்கவங்களுக்கு தூக்க மருந்துகள் தேவைப்படும்.
0: அது வந்து அப்போ தான் வந்து கூட இருக்கவங்க ஒரு நிமதியான அந்த தூக்கமாவது அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பகல் ஃபுல்லாக
1: அவங்களுக்கும் தூக்கம் முக்கியம், சுற்றி இருக்கவங்களுக்கும் கேர் கிவர்ஸ்க்கும் தூக்கன்றது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது.
0: ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே தூக்கம் முக்கியம். ஏன்னா நிறைய தூக்கங்களை வந்து நம்ம நிறைய தேவையற்ற வந்து பார்வையினால் தொலைச்சிட்ருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.

0: சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? மருத்துவட்ட கேளுங்க.
1: வணக்கங்கம்மா.
2: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நிறைய விஷயங்களை தெரிஞ்சு சொல்லியிருக்கீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு என்னன்னா, அந்த நம்ம சிறு பிள்ளையா விளையாண்டது, அம்மா அப்பா கூட இருந்ததுலாம் நல்ல நினைவு இருக்குது நம்மளுக்கு எப்பவுமே. ஆனா நான் நேற்று நடந்தது, ஒரு போன வாரம் என்ன சாப்பிட்டோம், போன வாரம் எங்க போனோங்கிறது நான் கொஞ்சம் மறந்து மறதி ஆயிருது பாருங்க. அப்ப பிடித்தமான விஷயங்கள் வந்து நினைவுல எப்பவுமே இருக்குமா எல்லாத்துக்கும்? அதாவது சும்மா மேல் நோக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்து போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இந்த மன அழுத்தங்கள்லாம் அதிகமா ஏற்படுது. எங்க உறவுலயே 2 பேருக்கு இருந்துச்சு. அவங்க முதல்ல வந்து நினைவைத்தான் இழக்கிறாங்க, எங்க வச்சோம், எங்க இருந்துச்சு, எதை போடணும் சமையலுக்கு அப்படிங்கறது. அந்த சமையல் கட்டில இருந்து முதல் விலகுறாங்க. அந்த
0: இடத்துலதான் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க நிகழ்ச்சியில. நீங்க
1: என்னன்னா, அந்த மாதிரி முத முத அந்த என்ன ஆகும், அவங்களுக்கு மன அழுத்தங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்த கைபேசியவே உபயோகிக்கிறதுனால இந்த அழுத்தங்கள்லாம் சிறு பிள்ளையிலயும் சிறு வயசுலயும் வருதா? அதுக்கப்புறம் நரம்புகளுக்கும், மூளையில உள்ள நரம்புக்கும், இந்த கால் வலி கை வலி இதுகளுக்கும் தொடர்பு இருக்கா? சுகர் பிரஷர் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுமா அப்படிங்கறதையும் இந்த சொல்லிடுங்கம்மா, வானொலியில கேட்டுக்கிட்டு.
0: நன்றிமா, நன்றிமா. அவங்க கேட்ட எல்லாத்தையுமே மருத்துவர் வரிசையா சொல்லிட்டு.
2: இப்ப முத கேள்விக்கு வந்து ஞாபகத்திறன், ஞாபகத்திறனை வந்து நம்ம மூணு விதமா பிரிக்கலாம். இமீடியட் மெமரின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் சொல்றோம், அந்த ஃபோன் நம்பர் என்ன நம்பர்னு சொன்னாங்கன்னு நம்ம நினைவு வச்சுப்போம். முன்னாடி வந்து ஃபோன், நம்மளுக்கு இந்த செல்ஃபோன்லாம் யூசேஜுக்கு முன்னாடி யூஸ்வலி நம்மளுக்கு ஹேண்ட் டெலிஃபோன்லாம் இருக்கிறப்ப வந்து ஒரு நம்பரை வந்து நல்ல மனப்பாடமாக வச்சுருப்போம். ஒரு நம்பர் சொல்லுவோம், அதை மனப்பாடமாக நம்ம எழுதி வச்சுப்போம், இல்லைனா அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நம்பர் சொல்லுவோம். இது வந்து இமீடியட் மெமரின்னு சொல்லுவோம். ரீசன்ட் மெமரின்றது காலையில் என்ன சாப்பிட்டோம், நேற்று நைட் என்ன சாப்பிட்டோம், நேற்று என்ன நடந்துச்சுன்றது வந்து ரீசன்ட் மெமரின்னு சொல்லுவோம். நம்ம சிறு வயதில் உள்ள நினைவுகள்லாம் வந்து லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மறதி நோயிலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ரீசன்ட் மெமரி அண்ட் இமீடியட் மெமரி தான் ப்ராப்ளம் ஆகுது.
0: ஏன்னா வயதானவங்களே அந்த மாதிரி தான் பேசிட்டு.
2: லாங் டேர்ம் மெமரி வந்து நல்லா இருக்கும், லேட்டராக தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் மெமரி வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த மறதி நோய் இருக்கவங்களுக்கு உறவினர்களாக நல்லா தெரியும். லேட்டர் ஸ்டேஜில், அடுத்த கட்ட லாஸ்ட் கட்டத்தில், லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்து அவங்க ஒய்ஃபை யாருன்னு தெரியாமல் இருக்கிறது, பிள்ளைங்க யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுலாம் முற்று நிலையில் தான் இருக்கும். இட் இஸ் லேட்டர் ஸ்டேஜஸில் தான் நம்மளுக்கு இருக்கும்.
0: இவங்களை எப்படி மேம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது? இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. சில பேர் நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கு சரியான வரி. நிறைய ரீடிங் ஹேபிட் வச்சுக்கலாம், மூளை எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், நல்ல உணவுகள் இன்டேக் பண்ணும், இதெல்லாம் வந்து தான் நம்ம ஒரு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியுது. இவங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுல வந்து எந்த மாதிரி சிரமங்கள் இருக்கும், அதை எப்படி நம்ம கையாளணும்?
2: இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேர் கிவர்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு யார் பார்க்கறது, இப்போ பிள்ளைங்க வந்து பார்க்குறதுல சிரமங்கள் இருக்கும். ஏன்னா இவங்க பேஷண்ட்டை வந்து பேஷண்ட்டாக இல்லாமல் இந்த நோய்க்கு வந்து நிறைய சோஷியல் இஷ்யூஸ்ன்றது இருக்கும். உதாரணத்துக்கு யார் பார்த்துக்கிறது, யார் செலவு பண்ணுறது, மருந்துகள் எடுத்தாலுமே நமக்கு ஃபுல் ரெக்கவரி இல்லாததுனால ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. ப்ளஸ் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய வந்து அந்த பிஹேவியல் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு வருது. இது மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகுது.
0: இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு அந்த இந்த ஸ்டேஜை வந்து நம்ம கடந்து போகிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் குறித்து தேவையற்ற நம்பிக்கைகள் சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் மன அழுத்தமாக இருக்கிறதுனால தான் இது வந்துருச்சு, ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் என்ன மாதிரியில் மித்தெல்லாம் இருக்குது மேம் இதில்?
2: இது தொற்று நோய் அப்படின்னு நினைப்பாங்க, தொற்று நோயெலாம் கிடையாது. அண்ட் இது மனநல சம்மந்தப்பட்ட நோய், ஒரு சைக்கேட்ரிக் நோய், ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை மாதிரிலாம் இது கிடையாது. அண்ட் இது மறதின்றது எல்லாத்துக்கும் இருக்கிறது இயல்பு அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு மறதி இருக்குது அப்படின்னா அதை சார்ந்த வேற ஏதாவது நம்மளுக்கு தொந்தரவுகள் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அது வெளிப்படாது நம்மளுக்கு வந்து. யூஸ்வலி மறக்கிறத மட்டும் தான் பார்ப்போம், முடிய இந்த சொல் திறன் செயல் திறனெல்லாம் நம்ம யூஸ்வலி பெருசாக எடுத்துக்கிறதில்ல. உதாரணத்துக்கு கொஞ்சம் நல்லா சமைச்சவங்க சரியாக இப்போ சமைக்கிறதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ப்ளஸ் அவங்க நல்லா சமைச்சாலுமே அதை ரொம்ப சிரமப்பட்டு சமைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கே மஞ்சள் தூள் இருக்குது, எல்லாம் தேடி தேடி ஏதாவது போட்டு கூட குறைய போடுறது, ரொம்ப சிரமப்பட்டு இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் சமைக்கிறவங்க வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்து சமைச்சிருப்பாங்க.
0: அந்த மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இப்போது டிப்ரெஷன் வந்து இப்போ இருக்க பீரியடில் வந்து சரியாக செய்கிறதுக்காக நம்ம நிறைய போராடுறோம் சில விஷயங்களுக்காக. அப்போது அந்த நம்ம வாண்டடாக அதுக்குள்ளே போகிறோமா, இந்த மறதிக்குள்ளே போகிறோமா, அந்த டிப்ரெஷனை நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே போயிடுறோமா?
2: இல்லை, டிப்ரெஷன் அண்ட் டெமென்ஷாவும் ரெண்டும் வித்தியாசம் வேறுபட்டது, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. டெமென்ஷான்றதும் ஒரு மறதி நோய், அது மூளை தேய்மானத்தினால வருது. டிப்ரெஷன்றது வந்து எந்த வயதுலனாலும் வரலாம். டெமென்ஷான்றது வந்து யூஸ்வலி வயதானவங்களுக்கு வரக்கூடிய

0: தேய்மான நோய். டிப்ரெஷன் வந்து நம்ம சிறு வயதில் கூட பார்க்க தான், 20 வயசு 30 வயசில் கூட நம்ம டிப்ரெஷன்றதை பார்க்க தான் செய்யும். டிப்ரெஷன் இஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். சில பேருக்கு மரபு ரீதியாக வரலாம், சில பேருக்கு சூழ்நிலைகளால் டிப்ரெஷன் வரலாம். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி அந்த 50 to 60 இயர்ஸில் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கு அவங்க ஃபேமிலியிலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யூஸ்வலி நம்ம எதிர்பார்ப்புகள் வேறு, நடக்கிறது வேறு. எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துறது இல்லை.
1: கண்டிப்பாக.
0: ஸோ ஒரு 50 இயர்ஸில் வந்து ஒரு அதிருப்தி வந்துடுது அவங்களுக்கு, நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவே நினச்சிக்கிட்டு இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது ஒரு 50 வயசுக்கு மேலே. உதாரணத்துக்கு இப்போ வீடு கட்டணுமா, பிள்ளைங்க படித்தாங்களா, பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்களா, கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி எல்லா விஷயங்களும் 50 வயசுக்கு மேலே தான் வருது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோம் எல்லாரும் அம்மே 50 வயசுக்கு மேலே. ப்ளஸ் உறவினர்களும் நம்ம வயசு கம்மியாக இருக்கும் போது கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாருமே பிரிவாங்க
1: மாதிரி.
0: ஸோ அந்த ஏஜில் வந்து ஒரு டிப்ரெஷனும் ரொம்ப காமனாக தான் இருக்குது. டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு எல்லாருமே டிமென்ஷியா வரணும்னு அவசியம் கிடையாது.
1: நிச்சயமாக அவங்களுக்கான பதில் இதில் கிடைச்சிருச்சு. மன அழுத்தம் வந்து இந்த நோய் காரணமாக இருக்குமான்னு அவங்க கேட்டாங்க. அது உண்மையில எங்களுக்குமே வந்து இது தோணுது மேம், எல்லாருக்குமே ஒரு அழுத்தமாகவே இருக்கும்போது நம்ம மூளை தேய்மானங்கள் நம்மளாவே ஏற்படுத்திக்கிறோமா அந்த மாதிரி இருக்குன்னு. இது இந்த மாதிரி வந்தவங்களுக்கு நல்ல உணவுகள் கொடுக்கறது எந்த வகையில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்?
0: கட்டாயம் வந்து உணவு, தட் இஸ் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன உணவு நம்ம எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது தான். பழங்கள் காய்கறிகள்லாம் தினமும் எடுத்துக்கிறது, கீரை வகைகள் எடுத்துக்கிறது, இதிலெல்லாம் நம்ம நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உடற்பயிற்சி நம்ம பண்ணுறப்பவும் நம்ம நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், என்டார்ஃபின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளை மூளையோட தேய்மானம் வந்து ஆறதை வந்து இதெல்லாம் கம்மி பண்ணுது. மூளையோட செல் வந்து நல்லா புதுப்பிச்சு நல்ல ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே உதவுது. இதெல்லாம் இந்த லாங் ரன் நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு சாப்பிட்டோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வயதானால் வந்து இந்த பிரச்சனை வருதா இல்லையான்றது தெரியும்.
1: ஸோ பேஷண்ட்டாக வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது சொல்லுங்கள்?
0: இது மோரல்லஸ் ஒரு ப்ரிவென்டிவ் டிசீஸ். ப்ரிவென்டிவ் டிசீஸ் வருமுன் காக்கும் நோய் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சிறு வயதுலேருந்தே உங்கள் உடம்பை எப்படி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வயதானால் மூட்டு வலி வருதா முதுகு வலி வருதான்றதை சொல்கிறோம். நம்ம உடம்பை கவனிக்காமல் விட்டோம்னா மூட்டு வலி வரதான் செய்யும். வெயிட்டு கூட இருக்காங்க, சுகர் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணலை, அவங்களோட உடலை வந்து சரியாக கவனிக்கலைன்னா மூட்டு வலி வர மாதிரி. நம்ம உடலை சரியாக கவனிக்கலை சிறு வயதில் இருந்துன்றப்ப அவங்களுக்கு வந்து டெமென்ஷியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா ரெண்டுமே தேய்மான நோய் தான்.
1: கண்டிப்பாக. அதாவது ஒரு தேய்மானம் அப்படின்றது வந்து சில விஷயங்களில் வந்து சாதாரணமாக சொல்கிறோம், நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி இணைப்பில் வந்து நேயர்கள் பார்த்திங்கன்னா அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே வந்து இந்த தேய்மானம் நோய் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துக்குரியதாக இருக்குது. மற்றவர்கள் இப்படி பாருங்க, இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சோசியல் டிசீஸாகவே அதை கொண்டு வந்துடுறாங்க. நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்னா அது வந்து வருமுன் காப்பது தான் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ப்ரிவென்ஷன் வந்து நம்ம ஆரம்ப காலையில் எடுக்கணும். சின்ன சின்ன மறதிகள் அந்த வயதை நோக்கி போகும்போது நமக்கு வரும்போதே அதுலேருந்து மாறுபட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னீங்க. நன்றி மேடம். இதில் வந்து இணைப்பில் வந்து நிறைய நேயர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்களும் வந்து சலிக்காமல் அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நேயர்களுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு பயனுடைய நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த நாள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது அப்படின்னு மருத்துவர் சொல்ல கேட்டோம். மீண்டும் மற்ற ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி.
0: நன்றி.
2: அல்சைமர் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்து சென்றது இன்றைய கண்ணாடி மாளிகை. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் நரம்பியல் மருத்துவர் சி சக்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடினர் ஜி கீதா அவர்கள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவிக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியாவின் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டில், பர்த் ராகேஷ் மானே வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 38.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாமல் வெளியில் வேலைக்கு போயிருக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற பெண்கள்னு ஒருவரையும் பிஸியாகவே இருக்கக்கூடிய பெண்களுக்காகவே வந்து நம்மளுடைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வந்து தொடங்கியிருக்கோம். ஸோ ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எப்போவுமே கேட்குறது வழக்கமாக வச்சுருக்கோம். அதோடு இல்லாமல் இன்றைக்கி என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிவ்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம பிடிச்ச விஷயங்களை பண்ணி கொடுக்குறதோ, நிறைய பேருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறதோ அப்படிங்கிறத யூஸ்வலாகவே நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்மளுக்கு நாமளே ஏதாவது வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால், அப்புறம் வாங்கிக்கலாம் இப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டைம் அப்படியே வந்துட்டு டிலே பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம்ல. நம்ம பெண்கள் மட்டும் கிடையாது, இவன் ஆண்களுமே நிறைய இடங்களில் அப்படி தான். பட் எதை எப்படியோ நம்மளுக்கு நாமளே ஒரு பரிசு கொடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பரிசு கொடுத்துப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருங்கிறதுன்னு பார்த்துருவோமா. வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம் கூறி இணைப்பில் இணைபவர் மேட்டூர் ரத்தம் 50 உங்கள் அன்பு சகோதரி கலைசெல்விங்கம்மா.
2: கலைசெல்வி எப்படி இருக்கீங்க?
3: அருமையா சூப்பரா செம்மையா இருக்காங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அதே மாதிரிதான், எல்லாரும் சிறப்பா இருக்கும். சரி கலைசெல்வி, நீங்க
3: சொல்ற மணி நேரம் பெண்களுக்கான நிகழ்ச்சி சூப்பரா போகுதுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி. சரி சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பரிசு கொடுத்துப்பீங்க?
3: முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்கள்னாவே அன்பானவர்கள். அதனால நான் வந்து எல்லோரோடையும் அன்பா பேசுவேன்,
2: சரி
3: அன்பா பழகுவேன். அதனால என்னை எனக்கு எதிர்கள்ன்றதே கிடையாது.
2: சரி என்ன பரிசு கொடுத்துப்பீங்க அது சொல்லுங்க.
3: பண்பலையிலிருந்து
2: பரிசு கொடுக்கறதா? ரைட்டுங்க. நீங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதுவே உங்களுக்கு நாங்க பரிசா கொடுத்துறோம்.

0: இருக்கேங்கம்மா. பாட்டு நிறைய நான் பெருசா வாங்கிட்டு இருக்கேங்கம்மா. எனக்கு நான் இந்த நேயர் விருப்பம் எல்லாம் கூட வந்து நான் கலந்துட்டு இருக்கேங்கம்மா.
1: சரி சந்தோஷம். சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்
0: உங்களுக்கு? பரிசுதாங்கம்மா.
1: சரி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு அங்காடி தெருல இருந்து உன் பேரை சொல்லும் போதே உள்நெஞ்சில் கொண்டாட்டம் நம்ம 103.3.
1: சிறப்பு. என்னெல்லாம் சொல்றீங்க பாருங்க. பட் எனிவேஸ், வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. பாடல் கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பரிசு கொடுத்துப்பீங்க, என்ன கிஃப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
7: பேசுறீங்க
8: ஹாரிதா, ஹாரிதாக்கு என்ன பாட்டு வேணும்
7: இன்னைக்கு?
8: அந்த பாட்டு வேணுமா? சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கணும், கிஃப்ட் கொடுத்துக்கணும்னா என்ன கிஃப்ட் கொடுத்துப்பீங்க?
7: நானே கிஃப்ட் கொடுக்கணும்னா இது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது கிஃப்ட் கொடுக்கணும்.
8: என்ன கிஃப்ட் நீங்க உங்களுக்கு நீங்களே

0: வாங்கிருப்பீங்க?
1: என்ன
0: வாங்குறது? லிஸ்ட் பெருசா இருக்குமே, இப்ப நான் வந்து என்ன சொல்றது? வாங்குறதே இல்ல, அதனாலதான் நான் கேக்குறேன். நமக்கு யாராவது வாங்கி கொடுக்கணும்னு வெயிட் பண்றதுக்கு பதிலா நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கலாம்ல. என்ன வாங்கிப்பீங்க நீங்க உங்களுக்கு நீங்களே? சரி, ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. இப்ப நான் வந்து என்ன சொல்றது, உங்ககிட்ட லிஸ்ட் பெருசா இருக்கு, எல்லாத்தையும் சொன்னா டைம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னா என்ன கிஃப்ட் கொடுத்துப்பீங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மணி 23 நிமிஷம் ஆகக்கூடிய வேலையில் நாம ஹாய் ஸ்நேகிதி நம்மளே நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய ஸ்நேகிதிகள் எல்லாம் பங்கேற்றுட்டே இருக்காங்க. எஸ் ஆ ஸ்நேகிதி, என் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்றுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைலேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னா என்ன கொடுத்துப்பீங்க அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் வந்து நமக்கு யாராவது இது வாங்கி தருவாங்க, இல்லை நாம மற்றவங்களுக்கு வாங்கி தருவோம், ஈவன் நிறைய இடங்களில் நமக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க, நாம தான் அவங்களுக்கு வாங்கி தரணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். எதுக்கு மற்றவங்க நமக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நாமளே ஃபஸ்ட்டு வாங்கிப்போமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கணும்னா என்ன வாங்கிப்பீங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம். நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். என்ன பாட்டு வேணும் முதல்ல உங்களுக்கு? சரி, கண்டிப்பா வழங்கிடலாமா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கணும்னா என்ன கிஃப்ட் கொடுத்துப்பீங்க? புன்னகை கொடுத்துப்பீங்களா? சரி, ஓகே. ஏதாவது பொருளா வாங்கிக்கணும்னா என்ன பொருள் வாங்கிப்பீங்க? நன்றி அழைத்ததற்கு. சிறப்பு சிறப்பு, தாயுள்ளம் அப்படின்னாலே அப்படித்தானே. சரி, பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு.

நேயர்களே, இன்னும் சற்று நொடிகளில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம்.

0: ऑडियंस के सारे चाहने वालों के मन में एक हल्की सी कसक रह गई हो, लेकिन मुबारकबाद तो देनी बनती है क्योंकि सुचिका तारियाल हमारे लिए, भारतीय सारे फैंस के लिए आज ब्रॉन्ज मेडल लेकर आई हैं। इसके ऊपर और बातचीत करेंगे, लेकिन फिलहाल वक्त हो गया एक छोटे से अंतराल का। हम आपके लिए लाइव अपडेट्स लेकर आते रहेंगे दोस्तों। एक बार फिर से हम आपको मिलेंगे 1:30 बजे आकाशवाणी पर विद द ऑन गोइंग लाइव अपडेट्स ऑफ द एशियन गेम्स 2026।
1: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். பன்னிரெண்டு மணி 36 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேளையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கணும் அப்படின்னா என்ன கொடுத்துப்பீங்கன்னு நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் யார் இங்கிருந்துன்னு கேட்போமா? வணக்கம்
2: இனிய நண்பகல், வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேனில சொர்ணலதாப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் சிறப்பா இருக்கும். சொல்லுங்க சொர்ணலதா, உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்துக்கணும், உங்களை பாராட்டினா என்ன பரிசு கொடுத்துப்பீங்க?
2: பரிசு கொடுத்துக்கணும்னா?
1: ஆமா, கிஃப்ட் ஏதாவது பொருளாதான் இருக்கணும், பட்டங்கள்லாம் இல்ல.
2: பொருள்னா எனக்கு போன் தான் வேணும்.
1: அதுதான் வேணும், அதை சொல்லுங்க. சூப்பருங்க, உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? வழங்கிடலாம். ராகபந்தங்கள் படத்துல இருந்து அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. மீனா, மீனா உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்துக்கணும், ஒரு gift வந்து பொருளா கொடுத்துக்கணும்னா என்ன கொடுத்துப்பீங்க மீனா?
3: அதாவது நான் ஒரு 40 வருஷமா தச்சிட்டு இருக்கேம்மா. அப்ப என்னோட கைக்கு வந்து தங்க வளையல் செஞ்சு போடணும்னு ஆசை.
2: சூப்பருங்க, இதெல்லாம் ஆசை, நியாயமான ஆசைங்க. 40 ஒரு வேலை படுத்துட்டு இருக்கேன், எனக்கு நான் ஒன்று வாங்கிக்கணும்ல, சிறப்பு. சீக்கிரமா வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: நீங்க அப்படிங்கிற படத்துல இருந்து
2: சரி கண்டிப்பா வழங்கிலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: 47 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்க இருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: என் பேர் சுதா சந்திரன், சிவகாசியில இருந்து பேசுறேன்.
0: சுதா சந்திரன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சரங்கை ஒளி படத்துல இருந்து வேதம் அணுவிலும் ஒரு ராகம்.
0: கண்டிப்பா வழங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பரிசு கொடுத்துப்பீங்க கிஃப்ட்?
1: எனக்கு வந்து ஒரு மோதிரம் வந்து சுதா அப்படிங்கறதுனால எஸ்ங்க அப்படிங்கிற லெட்டர்ல போடணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. அதனால நான் எனக்கு கொடுக்கணும்னு அந்த பரிசு தான் கொடுத்துருக்கேன்.
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள், சீக்கிரம் வாங்கிடுங்க. நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: 51 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பிஸியா வந்துட்டு எல்லா வேலைகள் இருந்தாலுமே கூட நம்ம சிநேகிதியை நிகழ்ச்சியை கேட்டு நமக்காக கால் பண்ணி நம்ம கூட வந்துட்டு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய பரிசு பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு. ஈஸ்வரி, உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்துக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கணும்னா என்ன கொடுத்துப்பீங்க?
1: ரெண்டு பேரும் பார்க்கறதுனால நான் ஒரு பட்டு சாரி வாங்குவேன், பாட்டுல நல்ல ட்ரெஸ் வாங்குவேன்.
0: சரி, ஓகேங்க.
1: எனக்கு பிடிச்சது பட்டு சாரி.
0: நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உனக்கு?
1: சின்ன தம்பியில இருந்து கோவாம ஊர்வலம் போடுங்க மேடம்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றி.

12:55 ஆயாச்சு. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட பரிசு, கொடுத்துக்க போகிற பரிசு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் ஆமாம் இல்லை எனக்கே நான் இவ்வளோ நாளாக ஏதாவது கொடுத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி இனி நான் வந்து எனக்காக இதை கொடுத்துக்க போகிறேன் இதை வாங்கிக்க போகிறேன்னு நினச்சிருந்தீங்களா, உங்களுக்குமே வந்துட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பு இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக என்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

நினைவு விட்டு நீங்க பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் ஏ.எம். ராஜா மற்றும் ஜிகி குரல்களில் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து.

மனமயங்கும் பாடல்களோடு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் தேன் இலவு திரைப்படத்திலிருந்து.

வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலைமீகும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம்.

காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் இது ஆகாஷ்வாணி மதுரைஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:16:23. மனதை விட்டு நீங்க பாடல்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து, ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசீலா குரல்களில்.

மெகாஹெர்ட்ஸ் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் வசந்த கானங்கள். வரும் பாடல் பே சுசீலா மற்றும் ராஜா குரல்களில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து 1:20:38.

செய்தி தொட்டு செல்லும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் குலே பகவாலி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் வசந்த கானங்கள். காவிய பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அடுத்ததா நம்ம மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்துல 3 கேள்விகள் நேற்றைய தினம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில்களை வந்து நம்ம நேயர்கள் வந்து பதிவிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு படிச்சிடலாமா? முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டம் எது? இதுதான் முதல் கேள்வி. பரப்பளவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மாவட்டம் அப்படின்னா அது திண்டுக்கல். இதனோட பரப்பளவு 6266 சதுர கிலோமீட்டர். இதுதான் இதற்கான சரியான விடை. திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சரியாக பதிவிட்டிருந்த நேர்கள பெயர்கள் வசிடலாம். திண்டுக்கல் மைக்கேல் பாளையத்திலிருந்து வில்லியம், ஆர்எஸ் துவாரகன் கைத்தறிஞர்லேருந்து சோ சண்முக சுந்தரம், ஈரோட்டிலிருந்து பட்டாளம் அப்துல் ஹலீல், புவனகிரி சுமதி பாபு, ஜோசப் சாந்தி, நாமக்கல் செல்வராஜ், உஷா முத்துராமன், திருநகர் மதுரையிலிருந்து அன்புராணி, மணிமாலா கைத்தறி நகர்லேருந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பாபு முள்ளக்காடிலிருந்து, தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, வீரத்துறை அரியலூர்லேருந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன், அஸ்வின்குமார் அவனியாபுரத்திலிருந்து, மாயாண்டி ஞானகுரு, அந்தோணிராஜ், அறந்தாங்கி ஐயப்பன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், பொன்னியமேடு வண்ணை கணேசன், ராதாகிருஷ்ணன், அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், குருவரன். அடுத்த கேள்வி என்ன, அதற்கான விடைகள் என்ன பதிவேற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கலாம். அதற்கு முன்னதாக வசந்த கானங்களை ஒரு பாடல் கேட்டலாம். கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

வசந்தகானங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் காவிய கானங்களோடு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில். நேரம் 1:41:27. மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் கேட்கப்பட்ட அடுத்த கேள்வி, நடிகர் விவேக் அவர்களின் சிறந்த வசனம் ஒன்று கூறுங்களேன் அப்படிங்கிற கேள்வி.

0: வசந்த கானங்கள் கேட்டு ரசிட்டு இருக்கோம் காவிய கானங்களோடு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 1:41:27. மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் கேட்கப்பட்ட அடுத்த கேள்வி, நடிகர் விவேக் அவர்களின் சிறந்த வசனம் ஒன்று கூறுங்களேன் அப்படிங்கிற கேள்வி. மைக்கேல் பாளையத்திலிருந்து வில்லியம், அதாவது மூட நம்பிக்கைகள் குறித்தும் அறிவார்த்தமாக சிந்திப்பது ஏன் அவசியம்னு சொல்லியிருப்பாங்க. மின்னலைய படத்தில் ஒரு சீனில் லாரி பைக் மோதி ஏற்படும் விபத்தில் லாரியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய எலுமிச்சை வளத்தில் மூட நம்பிக்கையை கலாஞ்சிருப்பார். இதை ஏண்டா இங்கே தொங்க விட்டுருங்கன்னு கேட்பார். அதாவது லாரி பார்ட்ஸில் ஓடணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது 750 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாதது இந்த எலுமிச்சை பழத்திலே ஓடும் அப்படிங்கிற டைலாக்கை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, ஏண்டா மரத்தெல்லாம் வெட்டிட்டு காங்கிரீட்டாக மாற்றுறீங்க, நாளைக்கு மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க, குளோபல் வார்மிங்னா சும்மா கதைன்னு நினச்சிங்களா, எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கடா அப்படின்னு சொன்ன டைலாக்கு வேலையில்லா பட்டதாரி படத்தில். திருமூலசனத்துலேருந்து வீர சுந்தர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்டா காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்கு முன்னாடி காக்காவுக்கு பசிக்கும்னு நினைக்கிறீங்க பாரு, அதுதான் தமிழை, ஆனால் அதே சோத்தை பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது அவனுக்கு வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற டைலாக்கை சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற டைலாக்கு. சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம் அப்படிங்கிற டைலாக்கு. கைத்தறிஞர் வந்து அரசு துவாரகன், இவங்க வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற டைலாக் சொல்லியிருக்கிறாங்க. சூரிய நாராயணன் வந்து சிவாஜி வசனம், அதாவது 6க்கு பிறகு 7டா, சிவாஜிக்கு பிறகு 11டா அப்படிங்கிற டைலாக்கை சொல்லியிருக்கிறாங்க. திருநகர்லேருந்து உஷா முத்துராமன், இவங்க வந்து ஒன்றா அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற டைலாக் சொல்லியிருக்கிறாங்க. புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, காக்காவுக்கு இருக்கிற ஒழுக்கம் கூட மனுஷனுக்கு இல்லையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், உன்னருகே நான் இருந்தால் படத்தில் அடடே நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க பின்றாப்பா இந்த வசனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வின் அஸ்வின்ங்கிறவங்க அவனியாபுரத்துலேருந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற டைலாக் சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், இவங்க வந்து சாதா காக்கையை சொன்னால் அண்டங்காக்கைக்கு கோவம் வர்றத பாரு அப்படிங்கிற டைலாக் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பன்னபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற டைலாக்கை சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியம்மன் பேடு வண்ணை கணேசன், இவங்க வந்து உங்களை எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாதுல அப்படிங்கிற டைலாக்காக சொல்லியிருக்காங்க. மாயாண்டி ஞானகுரு, இவங்க வந்து சாமி படத்தில் எத்தனை பாரதி வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது அப்படிங்கிற டைலாக்காக சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ், சென்னை, இவங்க வந்து சாமி படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேளாயுதம், இவங்க வந்து அந்நியன் படத்தில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல அடுத்த கேள்வி, அதற்கான பதில்கள் நம் மதுரை பண்பலையில் பதிவிட்ட பதில்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற படிக்கலாம். அதுக்கு முன்னதாக பார்த்தால் பசி தரும் திரைப்படத்திலிருந்து வசந்த கணக்கு ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்த

வசந்த கானங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. மதுரை பண்பலையின் முகநூறு பக்கத்துல அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க விடுமுறை கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் இருக்கு. அதுக்கு நம்ம நேர்கள் எல்லாருமே நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க, படிச்சிடலாம். திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி, ஒரு நாள் லீவு கிடைச்சா வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே ரேடியோவில் பாடல் கேட்பேன், அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்கேல் பாளையத்துலேருந்து வில்லியம், மூன்று வேலை நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, இவங்க வந்து எல்லா நாளுமே விடுமுறை தான் எனக்கு, நான் ரேடியோ கேட்பேன், எழுதுவேன், நல்லா நூல்கள் எல்லாமே படிப்பேன், நூலகம் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன், இவங்க வந்து பார்க்க நேரம் இல்லாத உறவினர்கள் நண்பர்களையெல்லாம் போய் பார்த்துட்டு மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாமக்கல்லேருந்து செல்வராஜ், ஒரு நாள் விடுமுறை குடும்பத்தோடு செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து அரசு துவாரகன், நமது மதுரை 103.3 மதுரை பண்பலையை கேட்டுகிட்டே வேப்ப மரத்தடியில் அப்படியே கட்டில் போட்டு வானொலி கேட்டுக்கிட்டே என்னோடய முழு நாள் லீவையும் வானொலியோடு இணைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியநாராயணன், ஒரு நாள் முழுக்க தூங்கி கழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி, ஜாலி ரைடு வித் மாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து தீம் பார்க் செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஓகே சிவா, சந்தைப்பேட்டையிலேருந்து, இவங்க வந்து நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து, இவங்க வந்து நன்றாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம் சுமதி, யமனேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் ஓட தான் அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஒரு நாள் முழுக்க வீட்டு வேலைகள்லேருந்து விடுமுறை கிடைச்சா கைப்புள்ள இன்னும் ஏண்டா முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பன்னபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், வானொலி கேட்டுகிட்டே தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாலேருந்து அசோக்குமார், இவங்க வழக்கம் போல் வானொலி கேட்பதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டு தோட்ட பராமரிப்பு வேலையெல்லாம் பார்ப்பேன்னு கலைத்துறை ராஜன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன், இவங்க வந்து ஒரு நாள் முழுக்க லீவு கிடைச்சா நல்லா வேணுங்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம மதுரை பண்பலை நிகழ்ச்சியிலலாம் கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமண்டப வேலாயுத திரவியமல், இவங்க வந்து எனது பேரனுடன் விளையாடுறதும் பண்பலை கேட்கறதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னாருடைய சசிகலா தியாகராஜன், ஒரு நாள் விடுமுறை கிடச்சிச்சுன்னா அவசரமே இல்லாமல் தூங்கி எந்திரிக்கிறது, பிடித்த உணவை சாப்பிட்றது, புத்தகம் படிப்பது, தோட்டத்தை பராமரிக்கிறது, வளர்ப்பு பிராணிகளோடு விளையாடுது, நல்ல பாடல்கள் கேட்பது, கவிதை கட்டுரை எழுதுவது, குடும்பத்தோட ஷாப்பிங், கோவில்னு சென்று வருவதுன்னு அந்த நாளே பயனுள்ளதாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ், சென்னையிலேருந்து நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசன், இவங்க வந்து பண்பலை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீரா வெங்கட்

மற்றமனும் வானொலி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வின் நல்லா தூங்குவேன், ரேடியோ கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாயாண்டி ஞானகுரு இவங்க வந்து மதுரை பண்பலை மற்றும் கோடை பண்பலை இரண்டையுமே கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் நான் நல்லா தூங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. குருபரன் தினமும் சுறுசுறுப்பாக இருக்கிற நான் லீவு போட்டால் சோம்பேறியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூன்று கேள்விகளையுமே நேற்றைய தினம் நம்ம மதுரை பண்பலையுடைய பக்கத்தில் பதிவிட்ட கேள்விகள். இதுக்கு நம்ம நேர்கள் பதிலளித்தது எல்லாமே நம்ம வாசம். இதே போல் இன்றைய தினம் மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து நாளைய வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் யாரெல்லாம் என்ன சரியாக அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு படிக்கிறத கேட்கலாம் நீங்கள். இப்போ அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாமா? முதல் கொஸ்டின், கரிகால சோழன் கட்டிய பழமை வாய்ந்த அணை எது? இதுதான் முதல் கொஸ்டின், கரிகால சோழன் கட்டிய பழமை வாய்ந்த அணை எது? இரண்டாவது, உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தை? மூன்றாவது கேள்வி, இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே கொண்ட திரைப்படங்கள். இந்த மூணு கேள்விகளுக்கும் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய விடையை நீங்கள் பதிவிடுங்க. நாளை வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். இப்போ வசந்த கானங்களில் பாடல் வந்துட்டே இருக்கு, பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து.

காலத்தேவன் காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக என்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறைத்து சென்றது வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: CIET प्रस्तुत करता है
1: उमंग उमंग उमंग उमंग
2: सभी श्रोताओं को

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் தாளம், உற்சாகமான பாடல்கள் துள்ளல் இசையுடன் கேட்கலாமா? துள்ளல் தாளம் பாடல்களோடு இணைவது கிளாரா.

வணக்கம் பூ என்றால் வணக்கம் வாசப்பூ வணக்கம் வைத்தாலே

0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்டம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை,

0: கடலூர் அண்ணாமலை நகர், திருவெண்ணெய்நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கடிகள், உப்பாசி, சூரப்பட்டு, புத்தனணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ

கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பன்மலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பன்மலை 100.9. காற்றோடு கலந்து வந்து மௌனம் உடைத்து மனதின் ஆழத்திலிருந்து உயிரை தொட்டு செல்ல மெல்ல வருகிறது இந்த மெல்ல வரும் பாட்டு.
2: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: Yeah, Akashvani, that's lit.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 3:15. நேர்கள் இருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வார்த்தை துளந்த வழியெல்லாம் உனது நினைவுகளின் நிழலாட்டம். நாம் தள்ளி நிற்கும் ஒவ்வொரு அடியிலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது பேரன்பின் ஆழம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. விலகி செல்லும் நொடிகள் எல்லாம் உன்னை இன்னும் நெருங்கச் செய்கிறது. என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உன் பெயரையே மெல்ல இசைக்கிறது.

தொடர்ந்து கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கும் 2026 ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: Yeah, Akashvani, that's lit.

0: நேரத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: மூன்று மணி 53 நிமிடம்.
5: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

நேரம் 3:58 நேயர்கள் இதுவரை ரசித்து கேட்டது மெல்லுவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபோர்ன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்னரே 35.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க இருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வாங்க குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, வசந்தன் கோவின் அட்டக்களம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டகாசமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு குஷியாக விளையாடுறதுக்காக வந்திருக்கோம்.
2: நான் ஹரிணி மற்றும்
1: கிளாரா. ஹரிணி, இன்றைக்கி வந்துட்டு நேர்களும் காத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறாங்க அப்படின்னு அவரோட காத்துட்ருப்பாங்க.
2: என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா,
1: பாட்டு பாட வாங்க.
3: ஒரு குரு பார்த்தாயா அலைறாய்.
1: பாட்டு பாட நீங்க வரணும். அதனாலதான் இந்த தலைப்பு வந்து பாட்டு பாட வா அப்படின்றத வச்சிருக்கோம். நாங்க எப்படி கொடுப்போம் அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸ் தான். என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு பழைய பாடல்கள் வேணுமா, இல்ல இடைக்கால பாடல்கள் வேணுமா, இல்ல புது பாடல்கள் வேணுமான்னு நீங்க கேட்கலாம். கேட்டீங்க அப்படின்னா, நாங்க ஒரு பாட்டுல இருந்து நடுவில் இருந்து நாங்க பிளே பண்ணுவோம். அதை கேட்டுட்டு நீங்க முதல் வரியே பாடணும். அதனாலதான் இதனுடைய தலைப்பு
2: பாட்டு பாட வா.
1: ஓகேவா? நேர்கள் என்ன நம்பர்ல வந்து சொல்லலாமா?
2: சொல்லலாமே. 0452 என்ற மதுரையின் முழைய போடு 25 30 170 அல்லது 25 30 171 இந்த எண்களில் வந்து அழைத்து பேசலாம், பேசி பாடவும் செய்யலாம். அப்படி பாடுறதுக்காக எந்த நேயர் முதல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க வந்திருக்கீங்க?
4: மதுரையிலிருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா, நீங்க இப்படிதான் மெதுவா நிதானமா நிறுத்தி கரெக்டா பேசுவீங்களா?
4: அப்படிலாம் இல்ல,
1: அப்படிலாம் இல்ல. கோவம் வந்தா மட்டும் வேற வேற லெவல் அப்படின்னு.
4: புது பாட்டுல இருந்து போடுங்க.
1: நடுவுல இருந்து கொடுப்போம், நீங்க முதல் வரியே பாடணும். சரிங்களா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஈஸியான பாட்டு.
1: எங்க கருப்பு சாமி பாட்டு, கருப்பு வா கருப்பு கருப்புன்ற அந்த ஃபர்ஸ்ட் சாங், கருப்பான்ற
0: இல்லையே அந்த படம் தான், அந்த படத்துல ஒரு வேற பாட்டு இது.
1: இன்னொரு ஒரு தடவை போனுங்களேன்,
2: இன்னொரு முறை உங்களுக்காக இறுதியான முறை சரிங்களா, உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை.

0: பாடுங்க பாடுங்க.
1: கருப்பு கூட வாடா அந்த சாங் ஃபர்ஸ்ட். எங்க கருப்பா
2: இல்லையே, நல்ல முயற்சி. அதே திரைப்படம் தான், ஆனா அந்த திரைப்படத்துல இருக்க வேற ஒரு பாடல்.
0: நன்றி நன்றி,
2: நல்ல முயற்சி செய்தீங்க, நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் 4:08 ஆயாச்சு. வசந்தன் கோவின் ஆட்டக்குளம், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மதுரை வந்து வெங்கடேஸ்வரன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்?
3: எனக்கு இடைக்கால பாடல் போடுங்க.
0: இடைக்கால பாடல் உங்களுக்காக இது. பூகம்பம் வந்தால் என்ன, பூலோகம் வந்தால் என்ன, ஆகாயம் துண்டகும எங்கும் ரெண்டகும கேட்டீங்களா?
2: வணக்கம்
0: எல்லாருக்கும், சொல்லுங்க. லைன் பிடிச்சி ஓடி வந்திருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்? இடைக்கால பாடல் இது உங்களுக்காக.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எளிமையாக வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து நேரில் கொடுத்துட்டு இருக்கோம். இவன் நீங்க நல்லா பாடணும், இந்த பாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை கேட்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். இது வசந்தன் கோவின்
2: ஆட்டக்களம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.

0: தலைப்பு நேர்கள் ரொம்ப உற்சாகமா பாடிட்டு இருக்காங்க, ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
1: வருக வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து திவ்யா பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நலமா இருக்கோம். நீங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த ரேஞ்ச் பாட்டு வேணும்? பழைய பாட்டா,
2: இடைக்கால பாடல்?
1: இடைக்கால பாடல்.
0: இடைக்கால பாடல் இது உங்களுக்காக.

0: கேட்டீங்களா,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எவ்வளவு எளிமையா இருக்கு. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நிறைய நேயர்கள் வந்து சந்திக்கணும், அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? டக்கு டக்கு டக்கு டக்கு பேசுங்க, கடை கடைன்னு பேசுங்க. உங்க பெயர் மட்டும் இன்னொரு
2: முறை.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க காளீஸ்வரி, உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் வேணும்? இடைக்கால பாடல் இது உங்களுக்காக. கண்டுபிடிச்சிங்களா?
2: என்னது,
0: நாங்க எவ்ளோ எளிமையா இருக்கோம், நீங்க டக்கடன்னு பாடுவீங்க அப்படின்னு நினைச்சா. நோ க்ளூ, சாரி, மணிக்கணும். அடுத்தது
3: அடுத்து வரக்கூடிய நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துடலாம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?

0: எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஜெயஹிந்து புரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
1: சரியா, உங்களுக்கு எந்த ரேஞ்சில் பாட்டு வேணும்? பழைய பாட்டு,
0: பழைய பாடல்,
1: பழைய
2: பழைய பாட்டு தாங்க நாங்க கேட்போம் அப்படின்றாங்க. உங்களுக்காக இது
3: உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும்.
2: கேட்டீங்களா?
0: ஆறு மனமே ஆண்டவன் தட்டலை ஆறு முதல் படையிலிருந்து ஆரம்பிப்போம்.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ரொம்ப எளிமையா இருக்குல்ல?
1: ஆமா, நேயர்களுக்கு வந்து இதுதான் சந்தோஷம். அவங்க விளாண்டு கண்டுபிடிச்சு ஜெயிச்சுட்டாங்க, அதுதான். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: சக்தி, நான் முனிசையிலிருந்து பேசுறேன்.
2: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்?
4: இடைக்கால பாடல்.
2: என்ன ஒரே யோசனையா இருக்கு, இடைக்கால பாடல் தானா?
4: ஆமா மேம்.
2: ஓகே, உங்களுக்காக இது கேட்டீங்களா? இன்னொரு முறை உங்களுக்காக.
1: கண்டுபிடிச்சிங்களா?
2: தெரியல, யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
5: செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல.
2: நேரம் 4:19 ஆயாச்சு. அடுத்து நேர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க.
1: வணக்கம்.
6: இனி மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார்?
6: என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறேன்.
2: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதிரி பாடல் வேணும்?
6: எனக்கு கொஞ்சம் 90 சாங்ஸ் போடுங்க. ரொம்ப முன்னாடி வர வேணா, ரொம்ப பின்னாடி
2: அப்படி எல்லாம் கணக்கு இல்லையே.
1: கொடுத்துடலாம்
2: உங்களுக்கு. அண்ணி
1: சந்தோஷத்துல இருக்க போறாங்க. வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வழிவிட்டுலாம்.
2: வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். 4:20 ஆயாச்சு. வணக்கம்.
1: வணக்கம். இனிப்புலதான் இருக்கீங்க, பேசுங்க, விளையாடலாம்.
2: வணக்கம், லைன்ல இருக்காங்க, பேசுங்க.
7: வணக்கம்.
2: யாரிங்க இருந்து?
7: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: சொல்லுங்க முருகன், என்ன ஸ்ருதி கொஞ்சம் கம்மியா இருக்கு?
7: இல்ல கொஞ்சம் இதான் பிரேக் ஆகலாம்.
2: சரி ஓகே ஓகே. என்ன பண்ணல வேணும் உங்களுக்கு?
7: லைன் ட்ரை பண்ணிக்கிறதுல அதனாலதான்.
2: ஓ, லைன் பிடிச்சி வந்துட்டீங்கல்ல, சந்தோஷம் தானே?
7: இன்னொரு
2: முறை ட்ரை பண்றீங்களா இல்ல வேண்டாமா? வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா. நன்றி ரொம்ப நன்றி.
1: அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாம்,
2: வழிவிட்டுலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டு பாட்டு ரெடியா இருக்குது, நம்ம பாட்டு. ஓகேவா? வணக்கம்.
8: வணக்கம், நான் பாரி பேசுறேன்.
2: யார் பேசுறீங்க?
8: ஹலோ, பாரி பேசுறேன்.
2: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க?
8: மதுரையில இருந்து.
2: ரொம்ப சந்தோஷம். என்ன எடுத்து ஆ உ ஆ அப்படி பேசுறீங்க? பேசுங்க.
8: ஓகே
2: ஓகே, வெரி குட். உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்?
8: ஒரு தட போடுங்களேன்.
2: பாடல் காத்துட்டு கேட்டு அதுக்கப்புறம் தொடரலாம். இது வசந்தன் கோவி நாட்டக்குளம்.
9: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: Igor Kohoko. Argumenta, Raya.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க. விளையாண்டுட்டு இருக்கோம் அட்டகாசமான ஆட்டக்களம்.
2: நேரம் 4:26 ஆச்சு. வசந்தன் கோவின் ஆட்டக்களத்தில் அடுத்து நீங்க சந்திப்போம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். பாட்டு பாடவா, அதுதான் இன்னைக்கு ஆட்டக்களத்தினுடைய தலைப்பு. உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் வேணும்? இடைக்கால பாடல் இது உங்களுக்காக.
1: கேமே தொடக்கத்துல இருந்து நீங்க பாட்ட பாடி கண்டுபிடிக்கிறதா? அப்படி பாடிருங்க.
3: உங்களுக்காக
2: பாடல் மீது கேட்டீங்களா? பாடுங்க.
3: சரியாவே ஒன்னும் புரியலைங்க.
2: புரியலையா? சரி, புரியற மாதிரி போடுங்கப்பா. ஓகே, உங்களுக்காக கேட்டீங்களா?
3: சரியா தெரியலீங்களே.
2: சரியா தெரியலையா? ஓகே.

0: நன்றி. ஹே மின்னலே அப்படின்ற பாடல் தான். சரி ஓகே, அடுத்து நீ சந்திச்சிடலாம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? ஸ்பீக்கர் போடாம போன் வழியா பேசலாமே மேடம். ஆமா, நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் கொடுக்கலாம்? என்னமா?
1: பழைய பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக இதோ.
2: இன்னொரு
0: முறை உங்களுக்காக. கேட்டீங்களா? பாட்டு பாடி முடிச்சிருவீங்க போல. வரலையா? லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், தக்கத்தீமித்தா, அதேதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா முடியல. சரி பரவாயில்ல. 4:29 நிமிடத்தில்

நேரமாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். பாட்டு பாடவா அப்படின்ற தலைப்புல தான் நாங்கள் ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: பாட்டு பாட
0: மாட்டேங்கிறாங்களே.
1: ஆமா,
0: வேற சந்திச்சிடலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம் ராம்.
0: யார பேசுறீங்க?
2: நான் மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
0: ஒரு ரைமிங்கா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லுங்க, என்ன மாதிரி பாடல் வேணும்?
2: எனக்கு பழைய பாடல்.
0: பழைய பாடல் இது உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: கேட்டீங்களா?
1: மைண்ட்
0: வாய்ஸ் கரெக்டா போட்டாங்க. இன்னொரு தடவை உங்களுக்காக

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆ கண்டுபிடிச்சேன்.
0: பாடுங்க.
1: மாப்பிள்ளை யாரோ
2: அவர் எங்கே இருக்கிறார்,
1: அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ.
2: நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
0: வருக. வணக்கம். வணக்கம்.
2: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கும். உங்களுக்காக என்ன பாடல் வேணும்?
3: அவர் கேக்குறாரு, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு.
2: சொல்லுங்க, என்ன மாதிரி வேணும் பாடல்?
3: எனக்கு வந்து புதுசு, ரொம்ப புதுசு இல்ல மேம்,
0: 2015. உங்களுக்கான பாடல்

0: பாடிட்டாங்க. ரொம்ப நன்றி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். சிவகங்கை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கூடத்துப்பட்டி கிராமத்திலிருந்து பரமசிவம்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: கண்டுபிடிச்சிங்களா?
2: புது பாடல் மாதிரில இருக்கு.
1: இது புது பாடல்லாம் இல்ல, இது இடைக்கால பாடல் தான்.
2: இடைக்கால
0: கட் பண்ணது அவங்கதான்.
1: சொல்றீங்க
3: இந்த நேரத்துக்கு வணக்கம் தெரியுது. காதத்துல இருந்து பஞ்சவர்ணம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: உங்க பேர் மட்டும் ஒருமுறை.
1: பஞ்சவர்ணம் அம்மா பேசுறாங்க. அவங்க சொல்ல ஸ்லாங்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
0: அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, நீங்க தான் சொல்லணும். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: பஞ்சவர்ணம் பேசுறேன். கிளாரா மேடம், வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் கொடுத்துடலாம்?
3: இடைக்கால பாடலே போடுங்க.
0: சரி, கொடுத்துடலாம் உங்களுக்காக இடைக்கால.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஐயோ நல்ல பாட்டு மேடம்,
0: நல்ல பாட்டு தான் கண்டுபிடிங்க.
2: இன்னொரு முறை உங்களுக்காக.
3: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி
0: இப்படித்தான். கேட்டீங்களா? கண்டுபிடிச்சிங்களா?
2: ஒருத்தவங்க மனசுக்குள்ள இருக்குன்றாங்க, ஒருத்தவங்க தொண்டைக்குள்ள இருக்குதுன்றாங்க.
0: வாய்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது.
2: வரல, சரி ஓகே. காதல் ஓவியம, காதல் ஓவியம்
0: கண்டுபிடிச்சிங்களா? இப்போ
2: நினைக்கிறேன் அடுத்த நீ சந்திச்சிடலாம். வணக்கம்
4: அனைவருக்கும்.
2: வணக்கம்மா,
4: ஒத்த கடையில இருந்து
2: புஷ்புலதா பேசுறேன்.

0: இருக்காது.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரியா பண்ணிட்டீங்க. அடுத்த நீங்க சந்திச்சிடலாம்.
2: வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம்.
2: மாலை வணக்கம். யார் சொல்றீங்க, உங்க பேரு?
3: மாமலரே நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: போடுங்க, பாட்டு தெரிஞ்சா பாடுவோம், தெரிஞ்சுக்கோங்க.
1: அதெல்லாம் எதனால ஓகே உங்களுக்கு? அப்படிதானே ஓகே, கொடுத்துடலாம். ஒரு பழைய பாடல் கொடுத்துடலாம்.

0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்க கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
2: புதுக்கோட்டை மாவட்டம் கீரமுடி கிராமத்துல அசோக்குமார்.
0: மறுபடியும் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க.
2: அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கு என்ன ரேஞ்சில பாட்டு வேணும்? பழைய பாட்டு
2: இடைக்கால
0: பாட்டு. சரி, உங்களுக்காக பாட்டு.

0: கூடயே பாடி பாக்குறாங்க.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஒருத்தவங்க இங்க தேடுறாங்க,
1: எனக்கு தெரியுங்க. இன்னொருக்கு கேக்குறீங்களா?
2: கேக்குறேன் மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா நம்ம முதவரி தானே பாடணும்.
1: இல்ல கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி ஃப்ளோவா வந்துட்டு அது வந்துருச்சா?
0: முதவரி வந்துருச்சா?
2: நன்றி.
1: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஆட்டக்களம்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: குழந்தை விளையாண்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர எஃப்எம் 100.9 பாட்டு பாட வா அப்படின்ற தலைப்புல தான் நேர்கள் வந்து உற்சாகமா பாட்டு
1: நிறைய பேர் வந்தாங்க, பாட்டு பாடி வெற்றியும் பெற்றுட்டாங்க. இப்ப அடுத்து வரப்போற நேயர் வருக வணக்கம்.
0: சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நாங்க மதுரை ஆலங்குளத்துல இருந்து கற்பகம் பேசுறேன்.
0: கற்பகம், உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் வேணும்?
2: ஏதாவது இடைக்கால பாட்டு போடுங்க.
0: ஏதாவது இடைக்கால பாடல் கொடுத்துருங்கப்பா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா? வா
2: உணா படம் கண்மணி அன்போட காதலன் நான் எழுது கடிதமே.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி, கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல்களா அன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க கௌரிமா, என்ன வேணும் உங்களுக்கு? எந்த மாதிரி பாடல் வேணும்?
2: பழைய பாடல்.
1: சூப்பர், உங்களுக்காக இந்த நம்மள மாதிரி ராகமா பேட்றாங்க.

0: உனக்காக
1: அப்படியே எவ்வளவு எளிமையா. அடுத்து
0: இந்த உடல் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
1: அப்படிதானே நிஜமா தானே பாட்டு என்னை பார்த்தானே பண்ணீங்க.
0: ஆமா
1: ஆமா ஆமா ஆமா. நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அடுத்து நீ சந்திச்சிடலாம்.
2: வணக்கம்.
1: எங்க இருக்கீங்க பேசுங்க.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இந்திரா என்னாச்சு சோகமா இருக்கீங்க? என்னாச்சு உற்சாகமா பேசுங்க அப்பதான் எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். அதனால சோகமா? சரி பரவாயில்ல. இந்திரா உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்? பழைய பாடல் இது உங்களுக்காக.

0: பாடுங்க இன்னும் ஒரு முறை கேட்டு பாருங்க, வழி இருக்குது. பாடுங்க. பருவம் கண்டேன் கரெக்டா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. முயற்சி பண்ணாங்க, அடுத்த நேரம் சந்திச்சலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சியாக
1: 5:02 வந்து உங்களை தேடி நாகநாத குளம் பூங்காவில இருந்து ஒரு சிறப்பு நேரலை காத்துட்டு இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா கேளுங்க.
0: ஆமாம், கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. மதுரை எஃப்எம் ரேமோ 103.3 மற்றும் ராமேஸ்வரன் எஃப்எம் 100.9 அடுத்த நேரம் சந்திச்சலாம். மாட்டக்குளம்
1: வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: மதுரையில இருந்து சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி

0: கேட்டீங்களா? ரொம்ப அருமை அருமை அருமை அருமை அருமை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: லைன் இருக்கீங்க, பேசுங்க. வானொலி சத்தத்தை குறைத்து விட்டு பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
2: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இடைக்கால
0: பாடல் தான் உங்களுக்காக.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிச்சே ஆகணும். கேட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இல்ல.
3: அப்ப நான் ஹெல்ப் பண்றேன்.
0: முடிஞ்சா? லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஆட்டக்காலம் வந்து நேரோட ரொம்ப உற்சாகமாக பாட்டு பாடவா அப்படின்ற தலைப்பில் இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள், புது பாடல்கள், அவங்களுக்கு என்ன விரும்பினாங்களோ அவங்களுக்காகவே அப்படின்றதுக்காக நாங்கள் எக்கச்சக்கமான கட் பண்ணி நிறையா சாங்ஸ் கொண்டு வந்திருந்தோம். எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துட்டோம். நிறைய பேர் முயற்சி பண்ணி நிறைய பேர் பாடிட்டாங்க.
1: அப்படியே சந்தோஷமாகப்படுத்துகிற வகையில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாகவும் பாடி கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: ஆனாலும் உண்மையை சொல்லதே ஆகணும். என்னென்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல், அதனால் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் எக்கச்சக்கமான நேர்களையும் நம்ம சந்திச்சோம். அப்படித்தானே? சரி, குஷியா இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் விளையாடினது
1: நான் ஹரிணி மற்றும்
0: கிளாரா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கோகுலரசி. நன்றி.
3: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்பிடிக்கையா?

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்க அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நேக்தா பென்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் உங்களை தேடி. நாகநாதகுளம் பூங்காவில் இருந்து சிறப்பு நேரலை. வாருங்கள் நேயர்களே, பூங்காவிற்கு செல்வோம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, இந்த அசத்தலான மாலை நேரத்துல உங்களை தேடி நிகழ்ச்சிக்காக ஐயர் பங்களா நாகநாதகுளம் பூங்காவில இருந்து நேரலையில இணைஞ்சிருக்கிறோம். நான் நாகநந்தினி உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கேன். கடந்த பல வருஷமா இந்தியாவில ஸ்வச் பாரத் இயக்கம், அதாவது தூய்மை பாரத இயக்கம், நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய சுற்றுப்புறமும் தூய்மையா இருக்கிறதும் நம்ம தூய்மையா வச்சுக்கிறதும் அதுதான் நம்முடைய முதல் கடமையா இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்காக ஞான வடிவேல் சார் நம்ம கூட இருக்காங்க.
2: வணக்கம் நேயர்களே, தூய்மை இந்தியா இந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக தூய்மை சேவை இயக்கம், ஸ்வச்சதா கி சேவா அப்படிங்கக்கூடிய இயக்கமும், விக்சித் பாரத் அப்படிங்கிற வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற இயக்கமும் இணைந்து பல்வேறு முகாம்களை இந்த நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் மதுரையில September 17 தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். காந்தியடிகள் பிறந்த காந்தி ஜெயந்தி தினமான October 2 வரைக்கும் தொடர்ந்து நடக்க இருக்குது. இன்னைக்கு நாம மிக அருமையான ஒரு ரம்யமான சூழல்ல நாகநாதன் குளத்துல சுற்றி இருக்கக்கூடிய இந்த நடைப்பயிற்சி பாதையில இருக்கிறோம். நடைப்பயிற்சி வந்திருக்கிறவங்க எல்லாம் நிறைய சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம விரட்டி பிடிச்சு பேச வேண்டி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக முதல்ல ஒருத்தர் நேர் வந்திருக்கிறாங்க, நடைப்பயிற்சிக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார்.
3: என் பேர் சோமசுந்தரம்.
2: நீங்க எங்க இருந்து வர்றீங்க சார்?
3: இங்க ஐயர் பங்களா விச்சப்பிரமேடு இருந்து வரேன்.
2: பக்கத்துலதான் உங்க வீடு இருக்குது. அப்படி இருந்தப்ப உங்களுடைய பார்வையில இந்த நாகநாத குளம் முன்னாடி இருந்து எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இப்ப இந்த நடைபாதை நடைப்பயிற்சிக்காக பயிற்சிக்காக எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதனுடைய சிறப்பு என்ன, இதை எப்படி மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
3: இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க வந்திருக்கேன், இந்த பக்கம் வந்திருக்கேன். அப்ப எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியும் நடமாட்டம் கூட இல்ல, புறம் முள்ளுக்காடா இருந்தது. ஏன் அந்த லாஸ்ட் சைட்ல எல்லாம் சுடுகாடே இருந்தது, அந்த ஆளே வரமாட்டாங்க. தூய்மையாகவும் இல்லை, ரெண்டாவது ரொம்ப அசுத்தமாகவும் இந்த குளமே இருந்தது. அதனால சேஃப்டியும் இல்லாமல் இருந்துச்சு, குடிகாரர்களும் திருடர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ டெவலப் ஆகி சிட்டியும் டெவலப் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த குளத்தையே நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்லை அது நல்லா பண்ணியிருக்காங்க.
2: நெடுஞ்சாலைத்துறை, நம்ம இந்திய அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து இதை பராமரிச்சு குளத்தையும் பராமரிச்சு இந்த நடைபாதை நடைப்பயிற்சி பாதைகளையும் சிறப்பாக நமக்கு பயனாளிகளுக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்திக்கலாம்.
3: ஆமா, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலையும் இங்க நிறைய இப்ப முன்னோட இப்ப நிறைய ஆட்கள் வர்றாங்க. தூய்மையாவும் இருக்கு, நீங்களே பாக்குறீங்களா? இப்ப
2: இடத்தை சுத்தமா பராமரிக்கிறதுல நமக்கு நம்மளுடைய கண் பார்வையில பாக்குறப்ப ரொம்ப தெளிவா நல்லபடியா அழகா பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய பங்களிப்பு இந்த இடத்தை இன்னும் சுத்தமா பராமரிக்கிறதுல, தொடர்ந்து சுத்தமா பராமரிக்கிறதுல, எல்லா காலநிலைகள்லயும் இப்ப வெயில் காலமா இருந்தா சில பிரச்சனைகள் வரும், தண்ணி பாட்டில் நிறைய கொண்டு வருவாங்க. மழை காலமா இருந்தா அங்கங்க தண்ணி தேங்கி சேரு சௌகரியமாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இங்க மக்களுடைய பங்களிப்பா சுத்தம் பராமரிக்கிறது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
3: இல்ல, இந்த இடத்த அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, கொடுத்ததோட சரி, அவங்க சுத்தமாவும் பண்றாங்களாலும் பொதுமக்கள் வர்றவங்க தான் சுத்தமா பண்ணணும், அவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகமா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வர்றவங்க, இல்ல சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வர்றவங்க, அது இதுன்னு பாலித்தீன் கவர் பேப்பர் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு வர்றவங்க அப்படி அப்படியே தூக்கி போட்டு போயிடறாங்க. ஒரு சிலரை பார்த்தோம்னா நம்மளே சொல்றோம், இங்க குப்பை தொட்டியும் வச்சிருக்காங்க. ஆனா குப்பை தொட்டியில போட்டா கூட அவங்க சுத்தம் பண்ணிடுவாங்க. இதானா அவங்க யாரும் பண்றது இன்னும் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்காங்க. பொதுமக்கள் பார்த்து திரும்பினா தான், அதை கரெக்ட் பண்ணா தான் இந்த இடம் ரொம்ப சுத்தமாவே இருக்கும். பட் அவங்ககிட்ட எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கிளப் வேற இருக்காங்க, ஆட்கள் வர்றாங்க, அவங்களும் சில நேரங்களை சொல்றாங்க, இதை சுத்தப்படுத்திட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் பார்த்து சுத்தப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும், சுத்தம் தானே சுகாதாரத்தை தரும். நம்ம சுத்தமா பண்ணோம்னா நடைபாதையும் நல்லா இருக்கும், போறவங்களுக்கும் நல்லா இருக்கும்.
2: அருமையா சொன்னீங்க. இந்த இடம் வந்து அருமையா மரங்கள் எல்லாம் வளர்த்துருக்காங்க, இன்னும் கூட சின்ன சின்ன மரங்கள் வச்சு வளர்ந்துகிட்டு இருக்குது. அது போக புல்வெளியில நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க, நடைபாதையும் சுத்தமா பராமரிச்சுட்டு வர்றாங்க. பொதுமக்களோட ஒத்துழைப்போட இந்த இடம் எப்போ போல சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுதல். நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
2: நிகழ்ச்சியில தொடர்ந்து நாகநந்தினி.
1: நன்றி ஞான வடிவேல் சார். இப்ப வந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க, அதாவது தூய்மையை பத்தி இப்ப ஒரு நேர்

0: பேசிட்டு போனாரு. அடுத்து நம்மோட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் வந்து ரெடியா காத்துட்டு இருக்காரு. ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா?
1: கே ஆறுமுகம்.
0: எங்க இருந்தியா வரீங்க?
1: எழில் நகர்.
0: எழில் நகர்ல இருந்து வந்துட்டு இங்க தினமும் இங்க வருவீங்களா?
1: டெய்லி காலை ஈவினிங்
0: நடைபயிற்சிக்காக வர்றீங்க? மக்களோட பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: தூய்மையா வச்சிருக்கணும், அது என்னோட கடமை. இப்ப நான் 38 வருஷமா இந்த வேலை தான் பார்த்தேன், ரிட்டையர் ஆயிட்டேன், பென்ஷன் வருது, இதே வாழ்க்கை ஓடுது.
0: இல்லையா, இப்ப வந்து சில பேர் அங்கங்க வந்து குப்பைய போட்டுட்டு போயிருவாங்க.
1: நானே சொல்லுவேன், இங்கெல்லாம் குப்பை போடாதீங்க, அதிகம் படுத்தாதீங்க, இதெல்லாம் நான் சொல்லுவேன், நானே சொல்லுவேன்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்கயா. ஏன்னா வந்து மக்கள் எவ்வளவுதான் வந்து பேப்பரை போடுறதும் பாட்டில போடுறதும் அப்படி இருந்தா கூட
1: எல்லாம் சாப்பிட்டு அப்படி தீக்கு போட்டு போயிடுறாங்க, இங்கேயே போடுறாங்க. நானே எதுனா சொல்லிட்டேன், இதை தூங்கி வைங்க, ஒரு கவர்ல போட்டு எதுவும் வெளியே போடுங்க, அப்படிலாம் சொல்லுவேன். அவங்க வந்து எதுவும் அதை கண்டுக்க மாட்டாங்க.
0: சரிங்க, நம்ம வந்து கண்டிப்பா இப்ப சொல்லிருவோம். ஏன்னா தூய்மை பாரத இயக்கம் வந்து இப்ப செப்டம்பர் 17 இருந்து ரொம்ப சிறப்பாவே நடைபெற்று கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த குளத்தை பார்க்கும் போதே அவ்வளவு அருமையாவும் ரம்மியமாவும் இருக்கு, இதை எப்படியா பராமரிக்கிறீங்க?
1: இது 10 வருஷம் நல்லா, இப்பதான் நல்லா இருக்கு. அதுக்கு முன்ன சும்மா இதுதான் பாதம் மட்டும்தான், இதெல்லாம் கிடையாது. இப்பதான் இந்த இந்த ரோடு போய் இந்த பிரிட்ஜ் போட்டானே இது ஓபன் பண்ணாங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்பவே நல்லா சொன்னீங்க. இப்ப நம்மோட பேசுறதுக்காக அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன சார்?
2: என் பேர் தருண், நான் திருப்பாலையில இருந்து வரேன்.
0: டெய்லி இங்க வாக் பண்றதுக்காக வந்துருவீங்களா?
2: வந்துருவேன், காலையில ஈவினிங் வருவேன்.
0: சரிங்க சார். இப்ப வந்து நீங்க இப்ப பல வருஷமா இங்க பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப இந்த குளம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா ரம்யமா நீட்டா ரொம்பவே இருக்கு. அதே நேரத்துல பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
2: அவங்களுக்கு தனியாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம என்ன எடுத்துட்டு வரோம், பிளாஸ்டிக்ஸ்ல எடுத்துட்டு வரோம்னா, அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதை கரெக்டாக ப்ராப்பராக டஸ்ட்பின்ல போட்டாங்கன்னா அது அந்த கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம இரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம வெளியில தூக்கி போடுறோம்னா நம்மளை பார்த்துட்டு 4-5 பேர் அப்படி போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை அப்படியே தேங்கி தேங்கி தேங்கிறப்ப அது வந்து இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு, இன்னும் கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சு அதை வேற நம்ம எடுத்து எல்லாம் பண்ணணும். அதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே அது கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்.
0: ரொம்பவே நல்லா சொன்னாரு. ஏன்னா தனிநபர் சுகாதாரம் சுத்தம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாம நம்மளோட சுற்றுப்புறத்தையும் சுற்றத்தையும் தூய்மையா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா இடமுமே தூய்மையா இருக்குன்னு நண்பர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா.
2: ஓகே மேம், தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து இணைவோம் நேயர்களே.

0: அறைக்குள் கெட்ட கெட்ட வார்த்தைகள்
1: படிக்கும் மனத்தில் என்ன ஆசைகள்
0: இதற்கா இதற்கா கல்வி கற்கும் சாலைகள்
1: எதற்கா

0: ஹலோ வணக்கம். உங்களை தேடி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்வச்சதாகி சேவா தூய்மையே சேவை இயக்கத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம மதுரை ஐயர் பங்களா நாகனாகுளத்திலிருந்து நேரடியா மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில பங்கேற்க ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. வணக்கம்மா.
1: வணக்கம். என்னுடைய பெயர் தாமரை செல்வி. இங்க அருகில் உள்ள திருப்பாளைக்கு அருகில் உள்ள பொறியாள் நகர்ல இருந்து நாங்க தினசரி நாங்க வந்துட்டு இருக்கோம்.
0: இந்த நடைபாதை எப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்க? இதுக்கு முன்னாடி இந்த குளத்தை சுத்தி உள்ள இடம்லாம் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
1: எப்படி இருந்ததுன்ற ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு குளம் இருக்கிறதே வந்து போக்குவரத்துல பஸ்ல போகும்பொழுது தெரியாது. ஆனா இது வந்து நல்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தினம் வரணும், வாக்கிங் போகணும், அது வந்து உடலுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது நினைக்க ஆரம்பிச்சோம். அதே நேரத்துல தூய்மையா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து அந்த பொறுப்பு இருக்கு. பெரும்பாலும் அவங்க வாக்கிங் வர்றவங்க, நடைபாதை பயிற்சிக்கு வர்றவங்க எதுவும் அசுத்தப்படுத்தல. ஆனா ஒரு மாசுபடுத்தல் என்பது எப்படின்னா ஒரு நேரடியாவும் பண்ணுவாங்க, மறைமுகம் இல்ல. நேரடியா கிடையாது, மறைமுகமா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த
0: மறைமுகமான மாசுபடுத்துதல் நேரடியான மாசுபடுத்துதல் அப்படின்னு வகைப்படுத்துறீங்களா? எப்படி எனக்கு இதை கொஞ்சம் புரியுற மாதிரி, மக்களுக்கு புரியுற மாதிரி
1: நான் சொல்றேன். நேரடியா வந்து அவங்கவுங்க கையில கொண்டு வர்ற பாட்டிலோ அல்லது ஒரு பேப்பரை போடுறதோ இல்ல நம்ம பயன்படுத்தின ஒரு இலை ஏதோ உணவு சாப்பிட்டத போடுறது வந்து நேரடியா பண்றது. மறைமுகம் என்பது இந்த கண்மாயை சுத்தி வந்து நிறைய பகுதி இருக்காங்க, அவங்களோட கழிவு நீர் விழுகுது அப்படின்னு என்னோட கருத்து. அதை வந்து ஒரு தனி மனிதனும் எடுத்துக்கிட்டு ஒரு சமூகமாகவும் எடுத்துட்டு அந்த வாழ் பகுதி மக்களும் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.
0: அது இந்த நடைபாதை பகுதிகளில் அந்த கழிவு நீர் வந்து சேருதா இல்ல குளத்துக்குள்ளேயே வந்து?
1: குளத்துல இருக்கதா எனக்கு தெரியுது, நிறைய பேர் நாங்க எண்ணுறோம். இது எங்களோட கருத்து தான், நேரடியா பார்த்தது இல்ல. அதனால ஒரு தூய்மையான இந்தியா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தூய்மையோட பங்களிப்பு வந்து ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கு, அந்த சமூகத்துக்கும் இருக்கு அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.
0: அது போக நடைபயிற்சிக்கான அந்த பாதை அதை எப்படி பராமரிச்சுட்டு வர்றாங்க, அதனுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கு? ஏன்னா குளத்தை சுற்றிலுமே அந்த நடைபயிற்சிக்கான பாதை இருந்துட்டு வருது, எல்லா பகுதியிலுமே சுத்தமா இருக்குதுங்களா? எப்படி இருக்கு?
1: சுத்தமா இருக்கு, திருப்தியா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில நம்மளை சந்திக்க இருக்கிறதுக்கு இன்னொரு நடைபயிற்சியாளர் வந்திருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்போம். சார் வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து?
2: என்னுடைய பேர் ஒச்சுக்காலை கண்ணநேந்தல்.
0: பேர் என்ன சார்?
2: ஒச்சுக்காலை.
0: சரிங்க சார்.
2: ஊராட்சியோட நடனப்பள்ளி கண்ணநேந்தல்ல சயின்ஸ் ஆசிரியரா இருக்கிறேன்.
0: அறிவியல் ஆசிரியரா இருக்கிறீங்க, மகிழ்ச்சி சார். அப்ப உங்ககிட்ட நிறைய கேட்கலாம். இந்த பகுதி நீங்க இப்ப எவ்வளவு காலமா இந்த பகுதியை பாக்குறீங்க? நீங்க
2: ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். இங்க நடைபயணங்கிறது 1 இயரா நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: 1 வருஷமா நீங்க இந்த நடைபாதை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்ததுல இருந்தே இந்த நடைபாதை எல்லாம் முறைப்படி எல்லாமே சரி பண்ணி வச்சிருந்தாங்க.
2: ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னும் கொஞ்சம் கல்லுல மட்டும் கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: நடைபாதையிலேயே மேடு பள்ளம் அதிகமா?
2: ஆமா ஆமா ஆமா. மற்றபடி பெரிய லெவல் எல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருக்குது, இன்னும் கூட குறைஞ்ச நல்லா இருக்கும். என்னுடைய
0: பிளாஸ்டிக் அப்படிங்கறது வந்து நீங்க எதாவது சொல்ல வர்றீங்க சார்? நமக்கு வந்து பயன்படுத்திய
2: ஆமா சார், வீட்டுல இருந்து கொண்டு வர்றாங்க. இந்த கோயிலுக்கு வர்றாங்க, ஸ்டோன் பெஞ்சுங்க நிறைய பார்க் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதுல உட்காந்து வந்து அத கொண்டு வர ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுறாங்க, அந்த பிளாஸ்டிக்ஸ் அப்படியே அங்கேயே போட்டுறாங்க அல்லது குளத்துக்குள்ள போடுறாங்க. அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாசுபடுத்துது.
0: அதாவது நடைபயிற்சிக்கான பாதைகள் ஓரத்துல வந்து உட்காருவதற்கான பெஞ்ச் போட்டுருக்கோம் அப்படின்னா அது வயதானவங்க சிரமப்படுறவங்க உட்காந்து ஓய்வு எடுக்கணுங்கிறதுக்காக போடுறது. அதை உட்காந்து சாப்பிடுற இடமா
2: சில பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க சார். பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வர்றாங்க, அது தின்பண்ணங்களுக்கு சாப்பிட்டுட்டு அதை பிளாஸ்டிக் அந்த இடத்துல போட்டு போறாங்க. ஆனா இங்க துப்புர பணியால் நிறைய அதை பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் தனிநபரா நம்ம வந்து அதை கொஞ்சம் குறைச்சோம்னா தான் இந்த சுற்றுச்சூழலுக்கும் நல்லது சார்.
0: பொதுமக்களோட பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சாப்பிடற பொருளை இந்த மாதிரி சின்ன சின்ன பூங்காக்களுக்கு எல்லாம் கொண்டு வர்றதை தவிர்க்கணும்.
2: கண்டிப்பா தவிர்க்கணும் சார். பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வர பொருள் கண்டிப்பா தவிர்க்கணும் சார்.
0: அதாவது நம்ம கொண்டு வந்தோம்னாலுமே அதை சுத்தமா எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போற மாதிரி வச்சுக்கணும். அப்படி இல்லைனாலும் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த குப்பைகளை சேர்த்துறணும்.
2: குப்பைகளை பக்கத்துல தொட்டி வச்சிருக்காங்க, அந்த தொட்டிகளை போடலாம். அது கையிலேயே கொண்டு போய் பக்கத்துல ரோட் சாலைகள் ரெண்டு பக்கமும் குப்பை தொட்டி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இடங்களை கூட போடலாம். இது நிறைய மக்கள் வயதான மக்கள் இருந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல இடம். தண்ணீர் வந்து நம்ம குடிநீராகவும் பூமிக்குள்ள போகுது. இங்க இந்த பகுதியில் இருக்கிற மழை தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. அது நிலத்தடி நீரா கீழே போயிட்டு
0: ஆழ்துளை குழாய் வழியா நம்ம வந்து வீட்டு பயன்பாடுகளுக்கு எடுத்து,
2: அப்ப அந்த தண்ணியும் நம்ம சுத்தம் பண்ண அசுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம நடைபாதை இதுவும் நம்ம நல்லா சுத்தமா வச்சுக்கணும். 1000கணக்கான மக்கள் காலையிலும் சாயந்தரமும் இதை பயன்படுத்த

0: நன்றிங்க. ஒரு அறிவியல் ஆசிரியரா இருந்து மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு நன்றி
1: சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுக்க அடுத்து வரும் நேர சந்திக்க வர்றாங்க நாகநந்தினி.
2: வணக்கம்மா.
3: வணக்கம் மேம்.
2: உங்க பேரு?
3: என்னோட பேர் அழகுலட்சுமி. நான் வந்து மதுரை பிபி குளத்துல இருந்து இங்க வாக்கிங்காக வந்திருக்கேன். தொடர்ந்து எத்தனை வருஷமா இங்க வாக் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இங்க நான் ஒரு ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன்.
3: இந்த குளத்தை பார்க்கும்போது, இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: இப்ப நம்ம ஒரு இறைச்சலான இடத்துல இருக்கிறப்போ நம்ம இயற்கையை தேடி அலைய வேண்டியதா இருக்கு. அப்படி நம்ம பாக்குறப்போ இந்த இடத்த வந்து நம்மளுக்காக அழகா கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க நடக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஏதுவான சூழலா தான் இந்த இடம் இருக்கு. ரொம்ப இயற்கையா இருக்கு பாக்குறதுக்கு.
3: இப்ப நீங்க ரசிச்சு, இவ்வளவு ரசிச்சு வந்து இந்த இடத்துல வாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல யாராவது வந்து குப்பை போடும் போதோ இல்ல வந்து தேவையான கழிவுகள் இருக்கும் போதோ நீங்க எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்றீங்க?
2: இப்போ சாதாரணமா ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், அங்க குப்பை போட்டாலே எடுத்து போய் குப்பை தொட்டில போடணும்ன்ற ஒரு இடம் இருக்கப்போ அழகான இடத்த அழகான இடமா தான் இருக்க விடணும். நம்மளுக்காக இதை கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப இங்கேயும் வந்து மக்கள் வந்து உரமா குழந்தைகிட்டையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. பேப்பரை போய் போடுறாங்க, அது மக்கும் குப்பையா மக்காத குப்பையான்னு தெரியாம அவங்க அதை போடுறப்ப பேரண்ட்ஸும் அதை விட்டுடுறாங்க. சில சமயம் பேரண்ட்ஸே அதை தப்பா பண்றாங்க. நம்மளுக்காக சில விஷயங்கள் கிடைக்குதுன்றப்போ அதை நம்ம அழகாதான் வச்சுக்கணும். அழகான விஷயங்களை அழகா வச்சுக்கிறதா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இங்க வர்றதுக்கும் அது ஏதுவா இருக்கும். ஆனா இங்க மக்கள் வந்து உரம் மாதிரி நினைச்சுக்கிட்டு குப்பையை போட்டுக்கிட்டு இருக்காங்க செடிக்கு. நம்மனால ஒரு செடி அட்வைக்க முடியாதுனாலும் அட்லீஸ்ட் இருக்கத பாதுகாக்க தெரிஞ்சுக்கணும். அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா இங்க இருக்க மக்கள் வந்து சில பேர் அப்படி இருக்காங்க, மேக்சிமம் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ரசிக்க தெரிஞ்ச யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. சில பேர் அதை பயன்படுத்திக்க தெரியாம பயன்படுத்திக்கிறாங்க.
3: அழகான விஷயத்த அழகா வச்சுக்கிறத பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க பேசுறத கேட்கும் போதே. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. நிறைய அல்லி பூக்களும் செந்தாமரை பூக்களும் குளம் நிறைய இருக்கிறத கூட பார்க்க முடியுது. மற்றபடி இங்க வந்து இந்த சூழ்நிலை இப்ப இந்த ஏரியால இருக்கும்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா, நிறைய குப்பை தொட்டிகள் இருக்கும். அதே போல உங்க வீட்டுல நீங்க அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி வந்து நீங்க வேஸ்ட் எடுத்து போடுறீங்க?
2: இப்ப வந்து சில காகிதங்கள்ல நம்ம வந்து சாப்பாட்டு உரங்கள்ல வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம வீட்டு செடிகளுக்கு பயன்படுத்துறோம். இந்த மாதிரி சில விஷயங்களை எது தேவையான விஷயம் அப்ப அந்த விஷயங்களை வந்து மக்கும் குப்பை காகிதங்கள்ல பிளாஸ்டிக் தனியா பிரிச்சு போடணும். இல்ல வந்து இந்த ஒரு காகித காய்கறி குப்பைகள் இருந்துச்சுன்னா அதை தனியா கொடுக்கணும், அது எதுக்காச்சும் பயன்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். இங்க எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உரமா கிடைக்குது, எதெல்லாம் மக்குதுன்றது மக்களுக்கே தெரியும். ஆனா அதுக்காக ஒரு நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இங்க வந்து மக்கும் குப்பை மக்கும் குப்பையவே தூக்கி ஒரு கவர்ல போட்டுட்டு தான் அது குப்பை தொட்டில கொடுக்குற அளவுக்கு
3: நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா மக்கும் குப்பையே வந்து மக்காத பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு வீசி போடுறாங்க. அதை பத்தி நமக்கே வந்து கண்டிப்பா அவேர்னஸ் வரணும்.
2: கண்டிப்பா அந்த தேவைப்படுது அந்த இடத்துல. ஏன்னா அல்றவங்களும் மனுஷங்க தான். அந்த நம்மளுக்கு ஒரு விஷயம் மக்கும் தெரிஞ்சா உரமா கிடைக்குதுன்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ மக்கள் வந்துட்டு பேசிக்காவே பெரிய பெரிய அடிப்படை விஷயத்துல வந்து மேல வர கத்துக்கறணும். குப்பை குப்பை தொட்டில போடுறது மட்டும் கிடையாது, அது எந்த குப்பை எங்க போடணும்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. சாதா பாட்டில் யூஸ் பண்ணா கேன்சர் வரும் தெரிஞ்சு அவங்க டப்பர் வேற யூஸ் பண்றாங்க. இங்க எல்லா விஷயமுமே கெடுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நீ கீழே போட்டு போறீங்கன்னா அது மண்ணு மலடாயிராத, மண்ணும் தான் கெட்டு போகும். நம்ம இங்க ஒரு செடியை வளர்க்கணும், மண்ணு தேடி அலைய வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இருக்கிற விஷயத்த அழகா பாதுகாக்கணும். இந்த இடத்துல இப்ப எவ்வளவு பேர் வர்றாங்க, வயசானவங்க பெரியவங்க எல்லாமே, ஒரு சிங்கம் கடிச்சிருன்னு கூண்டு வைக்கிற மாதிரி ஒரு இடத்த பாதுகாக்கவும் கூண்டு வைக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் மனுஷங்க மாறவே செய்யறாங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் அங்க இருந்து 5 கிலோமீட்டருக்காக இங்க வந்திருக்கேன். எங்களோட தூரத்துலதான் வரும் இங்க. ஏன்னா அழகா இருக்கு, அமைதி கொடுக்குது. அதை எதையும் நம்ம கெடுத்துடக்கூடாது. இது மனுஷங்க கையில ரொம்பவே இருக்கு.
3: உங்களுக்கு ரொம்பவே வந்து சமூக அக்கறையும் சமூக பொறுப்பும் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும், இப்ப இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நாடே வந்து கண்டிப்பா சுத்தமாயிடும். ரொம்ப நன்றிங்கம்மா.
2: ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
3: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வந்து ரெடியா காத்துட்டு இருக்காங்க. மேடம் வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
4: என் பேர் வேளாங்கண்ணி.
3: எங்க இருந்து வரீங்க மேம்?
4: நாங்க ஐயர் பங்களா தான்.
3: நாகநாகுளம் ஐயர் பங்களால இருந்து நீங்க வர்றீங்க இந்த குளத்துல வந்து வாக் பண்றதுக்காக, இந்த ஏரியால வாக் பண்றதுக்காக. சரிங்கம்மா, இந்த வாக் பண்ற ஏரியாவை பாக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நமக்கா வேண்டி. ஆனா வர்ற மக்கள் வந்து அத வந்து யூஸ் பண்ண தெரியல. பெருத்துட்டே கொண்டாடுறேன், அது கொண்டாடுறேன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. வயசானவங்க கூட பரவாயில்ல, உப்ப போடக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல்ல இருக்காங்க. சின்ன வயசு பிள்ளைய வந்து அந்த இதே இல்ல, விழிப்புணர்வே இல்ல, சாப்பிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அதை கொஞ்சம் இது பண்ணணும். ரெண்டாவது வந்து வெளியே வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்றாங்கப்பா, அதையும் அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும்.
3: அதெல்லாம் கரெக்டா வந்து நீங்க குப்பை தொட்டியில டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க.
4: ரெண்டாவது இங்கேயும் பர்த்டே கொண்டாடக்கூடாது. வாக்கிங் பண்றதும் வாக்கிங் மட்டும்தான்.

0: அட்டன் பண்ற இடம் இல்லையே. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேரம் கரெக்டா காத்துட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுமதி. எங்க இருந்துமா வரீங்க? எழில் நகர். எழில் நகர்ல இருந்து வரீங்க. ரெகுலரா இந்த பார்க்குக்கு வருவீங்க? ரெகுலரா வர்றோம். வாக்கிங் ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான். பக்கத்திலே இருக்குது. ஒரு 500 feet இங்கிட்ட பக்கத்திலே வர்றோம். அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, ஜோடியா வரீங்க. ஆமா ஆமா, ரெண்டு பேருமா வந்துட்டு ரெண்டு பேருமா போவோம். நல்லா இருக்கு. இங்க குப்பை பாஸ்கட் ஏற்கனவே லைன்ஸ் கிளப்ல இருந்து வச்சிருக்காங்க. அதை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அவங்கவுங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல போட்டு போறாங்க. அவங்கவுங்க நீட்டா வச்சுக்கணும்னு நினைச்சாதான் மொத்தத்துல எல்லாருமே நீட்டா வச்சுக்கிற முடியும். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதாவது தனிநபர் சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் வந்து தங்களுடைய இடத்தை, அதாவது நம்ம வீட்டுல எப்படி குப்பை சேராம நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரி பொது இடங்கள்ல கூட வந்து குப்பை சேராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.
1: வரோம்.
0: நமக்காக அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. இதோ நிகழ்ச்சியில் இணைகிறார் ஞான வடிவேல் சார் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார் நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு?
3: ஐயர் பங்களால இருந்து வர்றேன்.
2: உங்க பேரு சார்?
3: என் பேர் சிவ கிருபாகரன்.
2: சரிங்க சார். நீங்க இப்ப எத்தனை வருஷமா இந்த நடைபயிற்சி பாதையை?
3: 2 years தான் வந்துருக்கு.
2: இதுக்கு முன்னாடி இது இந்த இடம் எப்படி இருந்தது?
3: இதுக்கு முன்னாடி நான் சொல்ல போனாக்க இந்த இடமே வந்து ஒரு கம்மாமேடா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா
2: சரிங்க,
3: ஒரு மேடு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இருக்காது. இடத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது. இந்த நாராயணபுரம் ஸ்டாப் தான், அடுத்த ஸ்டாப் வந்து கிருப்பண்ணுக்கு இந்த ஸ்டாப் பேர் வந்து கிருபா நகர். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆச்சு. நான் சின்ன வயசுல இருந்து பாக்கும்போது இது பண்ணது பிறகு நல்லா இருக்கு. இந்த NHI பண்ணது வந்து ரொம்ப அருமையான திட்டம் அது.
2: ஆனா இந்த இடத்துல சுத்தம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப எப்படி இருக்கு? இனிமேலும் மக்கள் வந்து விழிப்புணர்வோட எந்த அளவுக்கு இதை சுத்தமா பராமரிக்கணும் அப்படின்னு நீங்க
3: நினைக்கிறீங்க? சுத்தம் முன்னுக்கு இப்ப பரவாயில்ல, மக்கள் ஓரளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனா என்னன்னாக்கா அந்த உட்கார இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் கீழே போடுறாங்க. அது போடாம தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இந்த குளத்துக்குள்ள தூக்கி போறதெல்லாம் வந்து தேவையெல்லாம் போடுறாங்க. அதுல போய் கட்டிடா போய் நிறைஞ்சிருது. அது அதெல்லாம் பண்ணானா நல்லா இருக்கும்.
2: அந்த குளத்துல இருக்க குடிநீர் நீர் வந்து இந்த பகுதிக்கு வந்து வாழ்வாதாரமா நீர் ஆதாரமா இருக்கு. ஏன்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து போர்வெலுக்கு இதுல இருந்து தான் தண்ணி போகுது. அப்படிங்கிறப்ப அந்த குளத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிடணும். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நடைபாதை ஒட்டி இருக்கக்கூடிய பூங்கா அதையும் கூட
3: ரொம்ப கிளீனா வச்சுக்கிறணும். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி
2: ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுய விழிப்புணர்வு இருக்கணும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இளைஞர்கள் இந்த பகுதியில் நடைபாதையில பயிற்சிக்கு வர்றாங்களா?
3: எல்லாரும் பண்றாங்க எல்லாருமே நல்லா பண்றாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னன்னாக்க சில சில கச்சரா வந்து போனாம இருந்தாங்கன்னாக்க அதுவே பெஸ்ட். வேற ஒண்ணும் இல்ல.
2: நன்றிங்க. நம்ம வந்து
3: மெயின்டைன் பண்றாங்க, அதை நம்ம பாராட்டிதான் ஆகணும்.
2: சரிங்க சார். நன்றிங்க நன்றிங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்காக இன்னொரு நேயர் காத்திருக்கிறாங்க. அவங்களோட உரையாடுவதற்கு நாகரன்.
0: வணக்கம் சார்.
4: வெரி குட் ஈவினிங் மேடம். ஐ அம் முருகேசன், ரிட்டையர்ட் DGM BSNL, மதுரை.
0: ரொம்ப நீங்களே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. இந்த பார்க்குக்கு நீங்க ரெகுலரா வர்றீங்களா?
4: 2 years வந்துட்டு இருக்கோம். வந்ததுல இருந்து வந்துட்டு இருக்கோம்.
0: தனிநபர் சுகாதாரத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க?
4: தனிநபர் சுகாதாரங்கிறது அவங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட ஒரு மைண்ட் செட். வராங்க, ஏதாவது சாப்பிட்றாங்க, அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது ஜஸ்ட் டஸ்ட்பின்லாம் இருக்கு, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாங்கள் சால்ரைட்டு ஓரளவுக்கு ஓகே. பட் ஒரு சில பேர் என்ன, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வர்றவங்க பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு அவங்க அப்படியே தே ஆர் கீப்பிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த பாட்டில் அது இது ஏதாவது குப்பையில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க.
0: நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி பண்ண மாட்டோம் இல்லையா?
4: பண்ண மாட்டோம். பட் அது இண்டிவிஜுவலாக தான் அவங்களோட மைண்ட் ஸ்டார்ட் என்னங்கிறத தெரியல. நாங்களும் நிறைய இடத்துல நாங்கள் வாலண்டியரா நாங்க கிளீன் பண்ணி அப்பப்ப எடுத்துக்கு போட்டுட்டு தான் இருக்கோம். இப்படி இருந்தாலும் என்னன்னா மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இன்னும் இங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் வரல. இன்னும் வரணும். மக்களையே எல்லாத்தையும் தூக்கி எழுதி போடுறாங்க. டஸ்ட் ஏதாவது கொண்டாந்தா குளத்துலதான் போடுறாங்க. தண்ணிக்குள்ள போடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டுறாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலா குளம் சுத்தமா வச்சுக்கணும். அங்கேயும் ஃபிஷ் இருக்கு, எல்லாம் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு இல்லையா? அதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அந்த மாதிரி அவ்வளவுதான். இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அது தனி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அதே இங்கேயும் வச்சுக்கணும். அதான்
0: கடந்த பல வருஷங்களாவே வந்து ஸ்வச் பாரத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அந்த இதுல வந்து இப்ப கடந்த 2 வாரமா வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல
4: வீத லீடர்ஸ் எல்லாம் அந்த குரூப் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஓகே, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தே ஆர் டூயிங் சம் வாட் ஆல்ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: பொது இடங்கள்ல வந்து குப்பைகளை வந்து நீங்க தூக்கி போடுறதோ இல்ல பிளாஸ்டிக்

0: பாட்டிலோ எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து அதற்குரிய இடங்கள்ல சேர்த்துட்டீங்கனாலே வந்து நம்ம நாடும் வீடுமே ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும். இப்ப நிகழ்ச்சியில வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் தொடரலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: நேர்களை தேடி நாதநாகக்குளம் பூங்காவிலிருந்து சிறப்பு நேரலை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் பூங்காவிற்கு செல்வோம்.
1: வணக்கம் நேர்களே. நேர்களே வணக்கம். தூய்மையே சேவை, ஸ்வச்சதாகி சேவா இந்த தொடர் இயக்கத்தின் சார்பாக செப்டம்பர் 17 தேதியிலிருந்து அக்டோபர் 2 தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த இயக்கத்துல நம்ம பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளுடைய தூய்மை, வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுடைய தூய்மை அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம வலியுறுத்தி நிகழ்ச்சியில நடத்தி வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம உங்களை தேடி நிகழ்ச்சியில நாகநாகுளம் மதுரை ஐயர் பங்களா நாகநாகுளத்துல இருந்து நிகழ்ச்சி நேரடி நிகழ்ச்சியில இருக்கிறோம். நாடு முழுவதும் இந்த தூய்மைய சேவை இயக்கம் வந்து இளைஞர்கள், பொதுத்துறை, தனியார் துறை நிறுவனங்கள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவரும் இணைந்து பங்கேற்பது, சுத்தம் பராமரிப்பது, கழிவுகளை அதாவது திடக்கழிவுகள், மக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் பிரித்து முறைப்படியே வெளியேற்றுவது, சுகாதார பணியாளர்களுக்கான தேவைகள் அவருடைய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இளைஞர்களை பங்காற்ற செய்வது, அப்புறம் வேஸ்ட் டு வேஸ்ட் இனிஷியேட்டிவ், கழிவுகளிலிருந்து ஆக்கப்பூர்வமான உருவாக்கங்களை முன்னெடுத்து உருவாக்குவது, இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து முன்னெடுத்து நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக நேயர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நடைப்பயிற்சியில இருக்கக்கூடிய மற்றவர்களை சந்திக்க ரெடியா இருக்கிறோம். வணக்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் அம்பிகா.
1: எங்க இருந்து வர்றீங்கம்மா?
2: நாங்க மூன்று மாவட்டம்.
1: மூன்று மாவட்டம்ல இருந்து வர்றீங்க. இந்த நாகநாகுளத்தை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நடைப்பயிற்சியை நீங்க எத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப ஒரு 1 இயராவே வந்துகிட்டு இருக்கிறோம்.
1: நாகநாகுளம் எப்படி இருக்கு, இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி எப்ப பாத்திருக்கீங்க?
2: நாங்க இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நல்ல ஒரு காத்தோட்டமா இந்த ரவுண்டு இதெல்லாம் இல்ல, இப்ப நல்லா இருக்குது. நாங்க ஒரு 1 இயரா வந்துகிட்டு இருக்கோம்.
1: இந்த இடத்துல பராமரிப்பு எப்படி இருக்கு, சுத்தம் எப்படி இருக்கு, இன்னும் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: லைட் எல்லாம் அங்கங்க

0: தெரியாம இதா இருந்தது, இப்ப எல்லாமே கரெக்ட் பண்ணி நல்லா இருக்கு.
1: வெளிச்சம் அதாவது மாலை நேரங்களில் பயன்படுத்தும் பொழுது வெளிச்சம் பத்தாம இருந்தது, இப்ப அதை முழுசா சரி பண்ணி இருக்கிறாங்களா?
0: சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க பார்த்தோம் சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது.
1: அது தவிர சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு மக்களுக்கு?
0: சுத்தம் இப்ப அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்க பாத்துட்டு இருக்கோம். மரம் எல்லாம் கட் அளவுக்கு மீதி வந்திருந்தா அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்க பாத்துக்கிட்டுதான் இருக்கோம்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு நன்றி மா. நன்றி,
0: தேங்க்யூ.
1: சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வர்றீங்க?
2: இல்ல நான் பக்கத்துலதான் இருக்கோம், எலிநகர் சாமந்தி புத்தேரு.
1: பக்கத்துல இருந்தா வர்றீங்க? அப்ப இது வந்து அந்த குளம் வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமா அறிமுகமானது தானயா?
2: ஆமா.
1: இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தது பாத்தீங்க, இப்ப எப்படி இருக்குதுங்க?
2: இப்ப நல்லா சுத்தமா இருக்கு, நல்லா நீட்டா இருக்கு. இன்னமும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்ன்றத எதிர்பார்ப்புல நான் இருக்கேன். பக்கத்துல எல்லாம் அங்கே எல்லாம் ரொம்ப கொஞ்சம் வாட வருது, கீழே இறக்கத்துல அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு.
1: அது வந்து கழிவு நீர் தேங்குதா இல்ல மழை நீர் தேங்குதா இல்ல எதனால அப்படி இருக்கு?
2: மழை நீர் தேதுன்னு கிடையாது, அந்த வார மக்கள் போற மக்கள் அங்க போடுற இடம்லாம் இன்னும் கொஞ்சம் வாட வருது. அந்த பின் கேட்ல வந்து
1: வீட்டுல இருந்து வரக்கூடிய கழிவுகளை அங்க வந்து போடுறாங்க.
2: போடுறாங்க, அது கொஞ்சம் அந்த இடம் சுத்தம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஆட்களை போட்டு கொஞ்சம் கண்காணிக்கிற மாதிரி இருக்கணும்ன்றது என்னோட கருத்து. வெளிச்சங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்,
1: வெளிச்சம் பத்தாது. அது போக நம்ம அந்த நடைபயிற்சி பாதையை பயன்படுத்துறவங்க எந்த அளவுக்கு சுத்தத்தை நம்ம பராமரிக்கிறாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்?
2: பண்ணலாம், பின்பக்கம் அந்த நடைபயிற்சிக்கும் பின்னாடி கேட்டு இருக்குல்ல, உள்கட்டு வெளிக்கட்டு பின் அடியில கொஞ்சம் அந்த இடம்லாம் கொஞ்சம் அசிங்கமான இடங்கள் கிடக்கு. இன்னும் அதுக்கெல்லாம் அல்லாம கிடக்கு, ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு அந்த இடம் எல்லாம் கிடக்குது. அதனால இப்ப பரவாயில்ல, தண்ணியல் வந்து மழை பெஞ்சா தண்ணி பெருகுது, மழை இல்லைன்னா தண்ணி இல்லை, அது இயற்கையா அது நிப்பாட்டியிருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்தினா நல்லா இருக்கும்,
1: வரக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் சுத்தமா பராமரிச்சா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு
2: நினைக்கிறேன். நல்லா இருக்கு இப்போதைக்கு.
1: நன்றிங்கம்மா, நன்றி.
2: தேங்க்யூ.
1: தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நேயர்களை சந்திப்பதற்காக நாகநந்தினி.
3: வணக்கம்மா. வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்கதான் பார்க் டவுன்ல இருந்து வரோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஹரிணி. எத்தனை வருஷமா இந்த நடைபயிற்சியில வந்து நீங்க 1 இயரா வந்துட்டு இருக்கீங்க? நீங்க எப்படிங்கம்மா இருக்கு? நீட்டா தான் இருக்கு இந்த சைடு, ஓகேதான். இப்ப இந்த பார்க்ல வந்து பொது சுகாதாரத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பொது சுகாதாரத்துக்காக இங்க ஃபுல்லா ஆனா கிளீன் பண்ணிடுறாங்க. நிறைய செடிகள், குப்பை செடிகள் வளருது, அது ஃப்ரீக்வெண்டா கிளீன் பண்ணிடுறாங்க. ஆனா பொதுமக்களும் அக்கறையோட அங்கங்க குப்பை போடுறத தவிர்க்கணும் என்ன பொறுத்தளவு. மற்றபடி இதெல்லாம் நீட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் புவர் குவாலிட்டியா போட்டிருக்கறதுனால என்னன்னு தெரியல, நிறைய இது உடஞ்சிருக்கு இங்க, அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்காமா? பப்ளிக் டாய்லெட் இருக்கு, ஆனா அது கிளீனா இல்ல. ஒன்னே ஒன்னு இருக்கு, அங்க இருக்கு, லேடிஸ்க்கும் இருக்கு ஜென்ஸ்க்கும் இருக்கு. டாய்லெட் வந்து அதாவது யூஸ் பண்றாங்க மக்கள் வந்து, யூஸ் பண்றாங்க, அதை யூஸ் பண்றாங்க. ரொம்பவே நன்றிங்கம்மா. தேங்க்யூ. இப்ப நம்மோட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வந்து ரெடியா காத்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சார் உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து சார் வரீங்க? எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க சார்?
4: ஒரு வருஷமாவே
3: வந்துட்டு இருக்கீங்க. உங்க பார்வையில இந்த நாகநாக்குளம் பார்க் வந்து எப்படி சார் இருக்கு?
4: நல்லா இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்றாங்க, நல்லா இருக்கு.
3: எப்படி சார் இங்க வந்து பொது சுகாதாரத்துக்காக என்னென்ன சார் பண்ணி வச்சிருக்காங்க?
4: பார்க், டாய்லெட், வசதி கொஞ்சம் நல்லாவே இருக்கு.
3: டாய்லெட் கிளீனா வச்சிருக்காங்களா?
4: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
3: ஏன்னா இப்ப டாய்லெட் வந்து யூஸ் பண்றது பொதுமக்கள் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம எவ்வளவுதான் வந்து தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்தாலும் பொதுமக்கள் வந்து அது சுகாதாரமா வச்சுக்கிட்டாதான் அந்த இடமே வந்து சுத்தமா இருக்கும். அது வந்து எப்படி வச்சிருக்காங்க?
4: நல்லாவே வச்சிருக்காங்க, ஒண்ணும் பிரச்சனை, சூப்பரா இருக்கு, தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கு.
3: அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து அந்த திட கழிவுகள் ஆகட்டும், திரவ கழிவுகள் ஆகட்டும், இல்ல மக்கும் குப்பை, மக்காத குப்பை, எப்படி சார் நீங்க வந்து அதை கிளீன் பண்றீங்க?
4: அது தனித்தனியா பிரிச்சு நம்ம இதுல போட்டுருவோம், வர வண்டியில போட்டுருவோம், அவ்வளவுதான்.
3: ரொம்ப நன்றிங்க சார். இப்ப நம்மோட பேசுறதுக்காக அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன?
5: என் பேர் மீனாட்சி பிரியதர்ஷினி.
3: எங்க இருந்துமா வரீங்க?
5: நான் கண்ணனிந்தல்ல இருந்து வரேன்.
3: சரிங்கம்மா, நீங்க எத்தனை வருஷமா இந்த பார்க்குக்கு வந்துட்டு இருக்கீங்க? இந்த பார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: நான் ஒரு 1.5 இயர்ஸ் தான் வந்துட்டு இருக்கேன். பார்க் நல்லா மெயின்டைன் பண்றாங்க, நல்லா இருக்கு, எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாக்கிங் போறதுக்கு இருக்கு, மத்த நேரத்துல எல்லாம் வேறங்க ரொம்ப தூரமா ரேஸ் கோர்ஸ் ரிசோர்ட்லைன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் பக்கத்துல இருக்கனால எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. லேடிஸ்க்கு கொஞ்சம் நல்லா சேஃபா இருக்கு, கொஞ்சம் மெயின் பிளேஸா இருக்கனால கொஞ்சம் சேஃபா இருக்கு.
3: இப்ப தூய்மை சேவை இயக்கம் வந்து நம்ம நாட்டுல ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப வந்து தனி மனித சுகாதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: கண்டிப்பா அவங்க அவங்கவுங்க வீட்டை முதல்ல கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். சொன்ன மாதிரி இந்த குப்பை எடுத்துட்டு வரவங்க, டெய்லி வரவங்க தனித்தனியா பிரிச்சு கொடுக்க சொல்லுவாங்க. சில பேர் பிளாஸ்டிக்ஸ், இந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு இப்ப எங்க வீட்லயே வர வந்து கேக்குறப்பே தனியா பிரிச்சு கொடுங்க, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, கொண்டே அவங்க டிஸ்போஸ் பண்றதுக்கோ, அதையே அவங்க உரமாக்கி திரும்ப நமக்கே அதெல்லாம் திரும்ப

0: கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அவங்கவுங்களோட இதை தனியா பாத்துக்கிட்டாவே போதும், எல்லாமே நல்லா இருக்கும்.
1: இப்ப நீங்க அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்களா தனித்தனியா?
0: நான் தனியா ரெண்டு டஸ்ட்பின் வச்சு ரெண்டுமே வெஜிடபிள்ஸ் இதை தனியாவும் பிளாஸ்டிக் தனியாவும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: அப்ப தனி மனித சுகாதாரம் வந்து ஒழுங்கா நடந்தாலே வீடும் நாடும் சுகாதாரம் ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரொம்பவே நன்றிங்கம்மா. இப்ப நம்மோட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வந்து காத்துட்டு இருக்காங்க, தொடர்கிறார் ஞான வடிவேல் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: நீங்க உங்க பேர் சொல்லுங்க, இங்க இருந்து வர்றீங்க?
3: என் பேர் வந்து திருஞான சுந்தரபாண்டியன், ரிட்டையர்ட் போலீஸ்.
2: ரிட்டையர்ட் போலீஸ். என்ன வர்றீங்க
3: சார்? ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன்.
2: சரிங்க சார். இப்ப நீங்க எந்த பகுதியில இருந்து வர்றீங்க?
3: சபால் தந்தி நகர் நியர்பைல இருந்து தான் வரேன்.
2: இந்த பகுதி உங்களுக்கு எவ்வளவு காலமா அறிமுகம்? இந்த குளத்தை சுத்தி உள்ள இடங்கள், குளம், இதை பத்தி எல்லாம் உங்களுடைய முன்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்தது, இப்ப எப்படி?
3: அதாவது நான் 25 இயர்ஸ் பேக்ல இருந்து இந்த ஏரியா எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இந்த ஏரியா எவ்வளவுலாம் இது கிடையாது, விரிவாக்கம் கிடையாது. அப்ப சாதாரண ஒரு குளமா தான் இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து சரிப்படுத்தினாங்க லாஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து, நல்லா இது பண்ணி பில்டப் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க. இப்ப
2: அதான் இந்தியாவுடைய நெடுஞ்சாலை பணித்துறை வந்து விரிவாக்கம் பண்ணி சுத்தப்படுத்தி நல்லா ஒரு நடைபயிற்சி பாதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து

0: இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்தது இப்ப எப்படி? அதாவது நான் 25 இயர்ஸ் பேக்ல இருந்து இந்த ஏரியா எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இந்த ஏரியா எவ்வளவுலாம் இது கிடையாது, விரிவாக்கம் கிடையாது. அப்ப சாதாரண ஒரு குளமா தான் இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து சரிப்படுத்தினாங்க லாஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து நல்லா இது பண்ணி பில்டப் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்க. இப்ப
1: அதான் இந்தியாவுடைய நெடுஞ்சாலை பணித்துறை வந்து அதை விரிவாக்கம் பண்ணி சுத்தப்படுத்தி நல்லா ஒரு நடைப்பயிற்சி பாதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க.
0: ஆமா ஆமா, அது இப்ப வந்து நல்லா எல்லாருக்குமே பயன்படுது. நல்லா முதியோர்களுக்கு எங்களை மாதிரி நான் இப்போ இப்போ வந்து 63 ஆண் 63. இது போக சாதாரணமா வந்து லேடிஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தைகளுக்கு விளையாடுற இடம் நல்லா பராமரிப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வந்து இந்த சிசிடிவி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவினிங் டைத்துக்கு வந்து இரவு நேரங்களில் பெண்களும்
1: ஏதாவது இந்த மாதிரி குற்ற செயல் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா?
0: இல்ல, வாய்ப்பு இருக்கு. 2-3 ஸ்னாச்சிங்லாம் நடந்திருக்கு, அதை தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த இந்த பெஸ்ட் எண்டில் அதுல ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு, அந்த பேரிகார்டு வந்து
1: பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு.
0: பாதுகாப்பு இல்லாம இருக்கு.
1: அது போக வெளிச்சம் பத்தல, சில இடங்கள்ல வெளிச்சம் பத்தாம இருக்கு அப்படின்னு மக்கள் குறை சொன்னாங்க. அது எப்படி சொல்றீங்க?
0: சில இடங்கள்ல வெளிச்சம் பத்தல. அது போக உட்கார்றதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் வந்து நம்ம ரயில்வேல எல்லாம் போட்டிருக்க மாதிரினா வந்து பெர்மனண்டா இருக்கும். இதுல வந்து பசங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து என்னன்னா இதுல வச்சு பில்லப்ஸ் எடுக்கிறது, இந்த இதெல்லாம் இது புஷ்அப் பண்றது, இதனால அது கீழே விழுந்துருக்கு. அதனால இந்த வாக்கிங் முடிச்சிட்டு கொஞ்சம் சிட்டிங்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இந்த முதியோர்கள் கொஞ்சம் நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து
1: அப்ப நடைப்பயிற்சிக்கான இதுதான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கான எந்த இதுமே ஏற்படுத்தி கொடுக்கல. நம்ம வந்து அது மாதிரி பயன்படுத்தும் போது அது வந்து பாதிப்படையுது அப்படிங்கறத சொல்ல வர்றீங்க?
0: இல்ல, உடற்பயிற்சி முடிச்சுட்டு கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றது, ரிலாக்ஸ் பண்றதுக்கு உட்கார்ற இடத்த வந்து வச்சிருந்தாங்க ஏற்கனவே. பட் அதை நம்மளோட பீப்புள்ஸ் தான் வந்து அதை சரிவர இது பண்ணாம டெமாலிஷ் ஆயிடுச்சு.
1: அப்போ பூங்காக்கள் இந்த மாதிரி நடைப்பயிற்சிக்கான இடங்களை வந்து எப்படி வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்களோ அதுக்கு சரியான அளவுல பயன்படுத்தணும், சரியான முறைப்படி பயன்படுத்தணும். அது போக இந்த இடத்தினுடைய பராமரிப்பு சுத்தம் எப்படி இருக்கு சார்? அதாவது சுய ஒழுக்கம் வர்றவங்க வந்து ஒவ்வொரு தனி மனிதனா எப்படி இந்த இடத்த சுத்தமா பாத்துக்கிறாங்க? சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியா ஒரு தெருவுல உள்ளவங்க அதுவும் அவங்க வந்து இந்த இடத்த எப்படி பாதுகாப்பா சுத்தமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எப்படி விழிப்புணர்வு இருக்கு, அதை பத்தி உங்களுடைய என்ன?
0: இண்டிபெண்டா எல்லாருமே வந்து நல்லா வச்சுக்கிறாங்க. எல்லாருமே நாங்களாம் ரெகுலரா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா நான் வந்து வந்துக்கிருக்கேன். அரௌண்ட் டெய்லி 4 ரவுண்ட்ஸ் நான் வந்து வந்துருக்கேன் சார். வணக்கம். நல்லதான், எல்லாருமே இண்டிபெண்டா நல்லா வச்சுக்கிறாங்க. பட் நாயில இருந்து கொஞ்சம் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த சிசிடிவி அந்த ஒரு பாதுகாப்புக்காக. அது போக சீட்டிங்ஸ் கொஞ்சம் மாத்தம் வெளிச்சம்லாம் மேக்சிமம் இருக்கு ஒரு சில இடங்கள்ல தான்.
1: உங்களுடைய பார்வையில நமக்கு சுத்தம் சுகாதாரம் அதோட சேர்ந்து பாதுகாப்பும் கூட இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து?
0: லேடிஸ்க்கு வந்து முக்கியமானது. தனியா சிங்கிள வராங்க, நம்பி வராங்க, அவங்கள வந்து ஸ்னாச்சிங் பண்ணிட்டு அட்டம்ப்ட் பண்றாங்க. சில இடத்துல ஒரு நாள்லாம் நாங்க கண்ணு முன்னாள் நடந்துச்சு, தடுக்க முடியல அந்த ஸ்னாச்சிங்க. அப்படி தாண்டி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க மேடம் வந்து கேட்டாங்க, நாங்க சொன்னோம்,
1: உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக மகிழ்ச்சி.
0: நன்றி.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய இந்த பூங்காவுக்கு வரக்கூடிய நடைப்பயிற்சியாளர்களை தொடர்ந்து சந்திப்போம்.

வணக்கம் நேயர்களே. நாம மதுரை ஐயர் பங்களா நாகநாத குளத்திலிருந்து நேரலையில் இருக்கிறோம். உங்களை தேடி நிகழ்ச்சிக்காக தூய்மையே சேவை இயக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறோம். எங்கும் எங்கும் பசுமை, இங்கே வாழ்வில் வளமை, சுற்றுச்சூழல் நிலைமை நன்றாய் மாற்றுதல் நமது கடமை. ஆம் நேர்களே, நம்ம வந்து சுற்றுச்சூழலை நம்ம வாழக்கூடிய

0: சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை பொது இடங்களை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்வியல் மேம்படும், சுகாதாரம் மேம்படும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இன்னைக்கு நாகநாத குளம் இங்க ஐயர் பங்களா மதுரை இருக்கக்கூடிய நாகநாத குளத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ரொம்ப அருமையான ரம்யமான சூழ்நிலை, ரொம்ப இயற்கையோட இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, பரபரப்பான போக்குவரத்துக்கு நடுவில் நிகழ்ச்சியில அடுத்து வந்திருக்கக்கூடிய நேர சந்திக்க காத்திருக்கிறாங்க நாகநந்தினி அவர்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நீங்க யார், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து வரீங்க?
2: நான் ஸ்ரீதர், விஸ்வநாதபுரத்துல இருந்து வரேன்.
1: எத்தனை வருஷமா சார் இந்த நாகநாதகுளம் இந்த பார்க்ல வந்து நடைபயிற்சியில இருக்கீங்க?
2: நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் சார்.
1: எப்படி சார் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இந்த பார்க் வந்து எப்படி சார் இருக்கு?
2: இப்ப கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆ மாதிரி தான், கேக் வெட்டுறது இந்த குப்பை இதெல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் இப்ப மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கு. அங்க லைட் இஷ்யூவா கொஞ்சம் இருக்கு.
1: இப்ப தனி மனித சுகாதாரத்தை பத்தி இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது தனி மனித சுகாதாரம் மட்டும் இல்ல, இப்ப அதாவது நம்ம ஊரையே நாட்டையே நம்ம வீட்டையே எல்லாருமே வந்து சுத்தமாவும் சுகாதாரமாவும் வச்சுக்கணும், பொது இடங்கள்ல இயற்கை உபாதை கழிக்க கூடாது அப்படிங்கறதா மெயின் கான்செப்டாவே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நீங்க சொல்ற கரெக்ட் தான், நம்ம தனிம ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். இங்க வந்து தேவையில்லாம அன்வான்டா சில விஷயங்கள் பண்றாங்க பார்க்ல, அதனால நம்ம நீட்டா இருந்தாதான் நம்ம வச்சுக்க இடத்தையும் கொஞ்சம் நீட்டா வச்சுக்க முடியும்.
1: இப்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து பொது கழிப்பிடங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு, மக்கள் வந்து அதை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இங்க கொஞ்சம் சரியா பயன்படுத்துற மாதிரி இல்ல. ஆல்ரெடி அங்க டாய்லெட் இருக்கு, யூஸ் பண்ணாம நைட் ஒரு 7 o'clock 8 o'clock போல கூட இங்கே யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. சோ அதான் மக்கள் ஒழுக்கமா இருந்தா போதும், அது மாதிரி டீச்சர்ஸ் சொல்ல விரும்புறேன் நானு.
1: அதாவது நம்ம வீட்டை எப்படி நீட்டா வச்சிருக்கிறோமோ கிளீனா வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி பொது இடங்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க.
2: ஆமா, நம்ம வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வாக்கிங் போற இடம் எல்லாரும் நம்ம நீட்டா வச்சுக்கிறோம், அது மாதிரி தான் எல்லாம் வச்சிருக்கோம்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
2: தேங்க் யூ.
1: இப்ப நம்ம நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வந்து காத்துட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா?
3: பேர் அலமேலு, இங்க சிவகாமி நகர்ல இருந்து வரேன்.
1: எத்தனை வருஷமா இங்க நடைபயிற்சி இருக்கு, நடைபயிற்சி மேற்கொண்டு இருக்கு?
3: ஒரு 2 இயர்ஸ் இருக்கு.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த பார்க்ல நீங்க வந்து என்னென்ன பாக்குறீங்க? அதாவது எல்லாருமே சுத்தமா இருக்காங்களா, சுத்தமா வச்சிருக்காங்களா? ஏன்னா நடைபயிற்சி நம்ம பண்ணும்போது அந்த இடம் வந்து நல்லா இருந்தா தான் நமக்கு வந்து அங்க வர்றதுக்கே வந்து பிடிக்கும். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நல்லா பிளசண்டா இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஒரு சில பப்ளிக் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாம கொஞ்சம் அசுத்தம் பண்றாங்க, மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்கு பண்றது.
1: இப்ப உங்க பார்வையில வந்து இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தனி மனித சுகாதாரம் பத்தி நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க?
3: எல்லாரும் அவங்கவுங்களா கோஆபரேட் பண்ணாங்கன்னா இல்லாம டோட்டலா எல்லா ஏரியாவே வீட்டுல இருக்க மாதிரி வெளியிலயும் கொஞ்சம் கிளீனா, மெயினா என்ன இந்த குப்பை எதுவும் போடாம அந்த டஸ்ட்பின்ல போட்டாங்கனாலே பாதி இது கிளியர் ஆயிடும்.
1: இப்ப வந்து நீங்க வீட்டுல வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படிமா ரிமூவ் பண்றீங்க?
3: நாங்க ஆக்சுவலா ஒரே டஸ்ட்பின் பேக்ல தான் போடுறோம், தனியா பிரிக்கிறது இல்ல.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நேர்களே, உங்களை தேடி நிகழ்ச்சிக்காக ஐயர் பங்களம் ஐயர் பங்களா நானாகுளம் பூங்காவில தான் நேயர்களோட கருத்துக்களை கேட்டோம். அதாவது தனி மனித சுத்தம், சுகாதாரம் மற்றும் நம்மளை சுத்தி இருக்கிற எப்படி சுத்தமாகவும் சுகாதாரமும் வச்சுக்கணும் அப்படின்னு நேயர்கள் தங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். அழகா இருக்கிற நம்ம வீட்டையும் நாட்டையும் இன்னும் சுத்தமாகவும் சுகாதாரமும் அழகாகவும் வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய முக்கிய கடமைன்னு தான் சொல்லணும். இன்றைய உங்களை தேடி நிகழ்ச்சியில் நேயர்களுடன் நான் நாகநந்தினி மற்றும்
0: ஞான வடிவேல்.
1: நன்றி நேயர்களே, மீண்டும் நிலையத்தில் இணைவோம்.
4: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது உங்களை தேடி நாகநாதகுளம் பூங்காவிலிருந்து சிறப்பு நிரலை.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
8: எதுக்குப்பா, படிக்க போறியா?
7: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
8: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
7: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
9: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
10: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
8: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
7: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே?
9: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும்.

0: இதானமல ஜியா,
1: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
2: ஓகே.
3: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: ஹாய் மதுரை எஃப்எம் லிஸ்னர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறை நவீனப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தவக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாம்லப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். திண்டுக்கல் சார்பு ஆர்வை ஆய்வாளர் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய குற்ற எண் 699/26. திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுடைய மனைவி ஆரோக்கிய அம்மாள் வயது 59, இம்மாதம் 16/9/2026 முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன திருமதி ஆரோக்கிய அம்மாளுடைய அடையாளம் மாநிறம் தோற்றம் கொண்டவர், 4 அடி உயரம் கொண்டவர், தடிமனான தோற்றம் கொண்டவர். இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல். தொலைபேசி எண் 9994.

0: 4262200 தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9942622200.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி குறித்து அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:35 அந்திப்பூக்கள், அதனைத் தொடர்ந்து 7:30 பாட்டு இதுகிட்டு, அதனைத் தொடர்ந்து 7:30 ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், அதனைத் தொடர்ந்து 8:30 அறிவியல் மின்னல், இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமாரன் நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமாரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதியாக உடன் உரையாட காத்திருக்கிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 10:00 ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்து அண்மை தகவல் நெல்லியஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரம் கேட்கலாம் மதுரை எஃப்எம் 103.3. அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 விவித் காரதி, சென்னை பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 வரை கேட்டு மகிழலாம்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவித்தார்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவித

சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கோங்க. அந்திப்பூக்கள் நேரம் 6:49 நிமிடங்கள் ஆயாச்சு. அடுத்ததாக மாயாவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

Shut up!

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வண்டி வருகுதுல வளை வளைஞ்சு வளவில்ல, தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில், வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க.

நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வளம் வர காத்திருக்கும் பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் திகடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில வரிசையா நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில அடுத்த பாடலாக கேட்கலாம் மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கும் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஜீரோ திரைப்படத்திலிருந்து.

இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
3: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
6: வசந்த காலம் தேடி வந்தது.
7: திவ்யா ஒரு நிமிஷம்
8: தயவு செஞ்சு கை விடுங்க.
7: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
8: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
7: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
5: உங்க எஸ் என் சுரேந்தர்
6: பேசுறேன்.
5: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக.

நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் அடியே திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிகழ்ச்சியில வரிசையா நிறையா சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் மனிதன் திரைப்படத்திலிருந்து.

9:49 ஆயிட்டிருக்க இந்த சமயத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட் நிகழ்ச்சி, இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி எஃப்எம்.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்கலாம் இமிகா நொடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை ஜில்லாக.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவைக்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தவைக்கு அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தாவிக்கு அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவிக்கு அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுதொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன்

0: வணக்கம் நேர்களே, பட்டாம் பூச்சிகள் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம் பூச்சிகள். சிறுவர சிறுமிகளுக்கான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி 25, 30, 170, 25, 30, 171 4, 5, 2 மதுரை முன் இணைப்புடன் பேசவரெல்லாம் சிறுமிகள் சிறுவர்கள் பேசவரெல்லாம் பட்டாம் பூச்சிகள். உங்கள் கூட பேச காத்திருப்பது கிளாரா. நம்ம கூட ஒரு சிறுமியா சிறுவரா யார் வந்திருக்காங்கன்றதை கேட்டுடலாம். பட்டாம் பூச்சிகள்ல வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வரும் அப்போ வேகமா பண்ண ஆரம்பிச்சிருவோம், தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு தெரியாட்டினா அதை தேட ஆரம்பிப்போம். அப்படிதான் மேக்ஸ் கத்துக்க முடியும். யாராவது ஒருத்தவங்க மேக்ஸ் நல்லா படிக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மேக்ஸ் இவ்வளோ ஈஸியா நீங்க பண்றீங்க, எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு கேட்டு சொன்னா அவங்க சொல்ற பதில் என்னமா இருக்கு தெரியுமா? நான் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தான். சரியா? பட்டாமச்சி என்ன சொல்ல போறீங்க?
1: இது ஒரு மனப்பாடப்பட்டு
0: நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மனப்பாடப்படலாம்.
1: இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் பூவனங்கள் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். இன்னும் ஒரு காலம் பிறக்கும் முனிவு இருப்பின கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபாமாய் பார்த்து வரும் மானிட மேன்மையை சாத்திட குரல் மட்டுமே போதும் ஓதிட நட.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா. இப்ப நீங்க இத வந்துட்டு பார்த்து படிச்சீங்களா பார்க்காம சொன்னீங்களா?
1: பார்க்காம.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்பா வந்து ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரிங்களா? வீட்டுல உங்களுக்கு செல்ல பேர் என்ன இருக்கு?
1: எங்க அம்மா அஜின் கூப்பிடுவாங்க.
0: சரி சரி சரி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? பட்டாமச்சியல்ல
1: ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பேரே வரலாறு போடுங்க. வாய்ப்பு கொடுத்தது
0: நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா.

0: நம்ம கூட பேச காத்திருக்கூடிய அடுத்த பட்டாம்பூச்சி எங்க வந்திருக்கு கேட்டுடலாம். 8:13 ஆச்சு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பிடிக்கும் அம்மா அப்பா கிட்ட இருந்து? அவங்க இது பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது நல்ல பழக்கம் பழக்கமா? ஆமா ஆமா, ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம் தான். ஆக்சுவலி திட்ட மாட்டாங்க, கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்றது கரெக்ட் தானே? சரி சொல்லுங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா?
1: 10th படிக்கிறேன்.
0: ஓ, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க, மனப்பாட பாடல் சொல்ல போறீங்களா?
1: ஆமா, அன்னை கொள்ளியன்னு ஒரு பாட்டு.
0: ஓ, அது உங்களுடைய மனப்பாட பாடல் தானே முதல்ல இருக்குது?
1: ஆமா.
0: ஓகே, மனப்பாடமா சொல்ல போறீங்க, புத்தகத்தை பார்க்காம கரெக்டா சொல்லுங்க.
1: அன்னை மொழிய அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நருங்கனே, கன்னிகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மன்னன் சிறம்பே, மணிமேகலை வடிவே, உன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே.
0: ரொம்ப அருமையாக வந்துட்டு மனப்பாட பாடல் சொல்லிட்டீங்க. இது என்ன கொஞ்சம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்கவுங்க சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் எல்லாமே வந்து பட்டாம்பூச்சிகளை சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கனிவா, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல்.

0: நேரம் 8:18 ஆச்சு. நம்ம கூட பேச காத்திருக்கூடிய அடுத்த பட்டம் பூச்சி யார் எங்கே வந்திருக்குன்னு கேட்டுடலாமே. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு பாண்டிராஜ்.
0: ஏன் உங்க பேர் சொல்றதுக்கு எதுக்குமா யோசிக்கணும்? யோசிக்காம பேசுங்க சரிங்களா? வானொலி கேட்டு பேசாதீங்க, ஃபோன் வழியா பேசுங்க. அப்பதான் நீங்களும் நானும் பேசும்போது அடுத்தடுத்து வரும். நீங்க வானொலி கேட்டு பேசுனீங்கன்னா இப்ப நம்ம பேசுறதுக்கும் வானொலி கேட்கறதுக்கும் கொஞ்சம் நிமிஷம் லேட்டா வரும், அப்போ கரெக்டா வராது சரிங்களா? ஓகே, வெரி குட் ராமா, வெரி குட்மா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அம்மா டி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
1: சண்டை போடுவீங்க?
0: ஓ, அண்ணா பாசமாக இருப்பாங்களாம்மா. ஏன் தம்பி பாசமாக இருக்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய வயசுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட தான் நம்ம சண்டை போடுவோம். மேலே இருக்கவங்களை பார்த்துட்டு ஆஹா அண்ணா இல்லை அப்படி டக்குன்னு வந்துட்டு ஏதாவது கோபப்பட்டு பேசிட்டாங்க அப்படின்னா, இல்லை சட்டுன்னு கணத்தில் வந்து ஒரு சின்னதாக அடி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப வலிக்கும் இல்லை? அதனால தானே நீங்கள் அண்ணன் கூட சண்டை போட
1: மாட்டேங்கிறீங்க.
0: உங்களை விட வந்து பலத்தில் அதிகம் அப்படின்றனால அண்ணன் கூட சண்டை போடுறதில்லை. உங்களை விட பலத்தில் கம்மின்றதுனால தம்பி கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. சரி, நீங்கள் என்ன

0: மனப்பாட பாடல் சொல்ல போறீங்க? இல்லையா, நீங்க மனப்பாட பாடல் சொல்லலையா? எதுவும் சொல்ல போறீங்களா? பட்டாம்பூச்சிகள்லாம் எதுவும் சொல்றதுக்காக வந்திருக்கீங்களாம்மா? எதுவும் இல்லை. சரி பரவாயில்ல, உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க, கொடுத்துடலாம். சரி, நேரம் குறைய வந்துட்டே இருக்குது, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க, பாடல் கேட்கலாம்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

மாலை சொல்றாங்க.

0: வெறித்தனா.
1: நிறைவடைகிறது பட்டாம்பூச்சிகள். விடைபெறுகிறேன் கிளாரா.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இயற்பியல் சார்ந்த பல சுவையான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி நமக்கு சொல்ல நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமரன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: பொதுவாக இந்த இயற்பியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் பயன்படுதுங்க சார்?
2: சூரியனோட வெளிச்சம் வந்து ஒரு ஒயிட் லைட்னு சொல்லுவோம், வெள்ளை நிறம். வெள்ளைங்கிறது நிறம் கிடையாது, அது மிக்சர் ஆஃப் ஆல் கலர்ஸ், எல்லா நிறங்களும் சேர்ந்தால் தான் வெள்ளையாக தெரியும். இப்போ வானவில் அதை காட்டி கொடுத்துருது, உள்ள 7 நேரம் இருக்குங்கிறத அது பிரித்து காமிக்குது. மாலை நேரங்களில் சூரியன் மேற்க போகிறதுனால கிழக்க மழை பெஞ்சால் மட்டும்தான் வானவில் தெரியும் நமக்கு. கிழக்க பார்வையாளர் கிழக்கு செய்து மழை பெஞ்சால் கிழக்க வானவில் தெரியும். சில சமயம் அந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ஃபஸ்ட்டு பிரைமரி ரெயின்போ, செகண்ட்
1: ரெயின்போன்னு.
2: சில நேரங்களில் ரெண்டும் தெரியும். அந்த ரெண்டு வானவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் சிவப்பு மேலே இருக்கும், ஊதா கீழே இருக்கும், ஊதா மேலே இருக்கும். அந்த வெவ்வேறு ஆங்கிளில் போய் படுறது, ஒரு இதில் படுறதுக்கு ஒரு ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வெளிச்சம் பட்டால் அது ஒரு நிறப்பிரியை. அதில் வந்து ஒரே ஒரு டோட்டன் ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரு முறை மட்டுமே உள்ளே அக எதிரொலிப்பு நடந்து வருது. இந்த ரெண்டாவது ரெயின்போ ரெப்பேரம்ப ரேராக தெரியும். அப்போ ரெண்டு அக எதிரொலிப்பு உள்ள நடக்கும் உள்ளேயே. ஸோ அது ஒரு அதில் இயற்பியல் இருக்குது, இதெல்லாம் இயற்பியலாக அரைஞ்சி வச்சிருக்கு. ஸோ அந்த இயற்பியல் நடக்கிறதையும் எப்படி இதை எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லி இன்றைக்கி தகவல் தொடர்பு எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இன்டர்நெட் எல்லாமே சேட்டலைட் போய் வருதுன்னு, அப்படி இல்லை. இன்டர்நெட்டோட முக்கியமான அதிகமான தகவல் பரிமாற்றம் நாடுகளுக்கிடையே கடலுக்கு கீழே போகிற கேபிளில் தான் நடக்குது. இன்டர்நெட்டில் ஒளி அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவாக தான் அது பயணிக்குது.
1: சரி,
2: அதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியை தான் கொண்டு போகிறாங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் முழுக்க முழுக்க இந்த டோட்டல் இன்டர்நெட் ரிஃப்ளெக்ஷனுங்கிற இந்த வானவில் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால, அப்போ எதனால அப்படி உள்ளேயே போய் அந்த ஒரு நீர்த்துளிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் தான், இப்போ வெளிச்சம் அது வழியே கடந்து வெளியே அந்த பக்கம் போயிடலாம். ஏன் திரும்ப பார்வையாளன் பக்கமே வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உள்ள ஒளி புகுந்ததுன்னா திரும்பி வர முடியும். அது இதை பயன்படுத்தி தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போட்டு இன்னைக்கு உலகமே இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நோ டைமில் இங்கேருந்து யாருனாலும் பேச முடியுது, நெட் வழியை கண்டாக்ட் பண்ண முடியுதுன்னா அந்த கேபிள் தான். அது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எல்லாமே இந்த இயற்பியல் தத்துவம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் ரொம்ப அடிப்படையான இயற்பியல் தத்துவத்தில் தான் இவ்வளோ பெரிய தொழில் என்ன சொல்கிறது, ஒரு தகவல் புரட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏமா நம்ம வீட்டில் பயன்படுத்த இண்டக்ஷன் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு தீ கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு பயன்படுத்துகிற தட்டையான சில உலோகங்களை தான் பயன்படுத்த முடியும். எல்லா பாத்திரத்தையும் அதில் வைக்க முடியாது,
1: அலுமினியம்லாம் வச்சா அது வந்து சூடேறாது.
2: அப்போ அந்த பாத்திரத்துக்கு என்ன தன்மை வேண்டியிருக்குன்னா, எடி கரண்ட் அப்படின்னு சொல்லி எடி மின்னூட்டங்கள் அது ஏற்படுற மாதிரியான இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல மேலே கிளாஸ் டாப் தான் இருக்கும், கண்ணாடி மேல் பகுதி தான் இருக்கும். அதுக்கு கீழே மின்காந்த சுருள் இருக்கும், மின்சாரம் பாயக்கூடிய சுருள் இருக்கும்.
1: அது என்ன மாதிரியான அந்த கண்ணாடி தகடுங்க சார்? ஏன்னா சாதாரணமாக எல்லா கண்ணாடியுமே வந்து அதிகமாக சூடேறப்போ வந்து அதை தெரிச்சிடும், வெளிச்சிடும்
2: தாங்க.
1: அப்போ இது வந்து அவ்வளவு
2: பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நம்ம வீட்டில் உபயோகிக்கிற பொருள், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே விண்வெளி ஆராய்ச்சி இல்லை ராணுவ ஆராய்ச்சிக்கு அங்கே அவங்களுக்கான கருவிகளை கண்டுபிடிக்க பயன்பட்டது தான் இங்கே வருது.
1: சரி,
2: இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட டேபிள் டாப் அந்த கிளாஸ் டைல் வந்து இது டைல் எதுனா, அந்த அதிக வெப்பத்தை ராக்கெட் வந்து சேட்டலைட்டை சுமந்துக்கிட்டு போகிற ராக்கெட் வந்து விண்வெளியில் அட்மாஸ்ஃபியரில் போகும்போது அதிக உராய்வுனால தீப்பிடிச்சிட முடியும்.
1: சரி,
2: இப்போ அந்த தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டைல் கிளாஸ் டைல் வெளியே அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது.
1: சரி,
2: அந்த கிளாஸ் டைல் வந்து மிக அதிகமான வெப்பத்தை தாங்க முடியும். அந்த டைலோட இன்னொரு பயன்பாடு தான் இண்டக்ஷன் ஸ்டவுக்கு, அது முன்னாலே கண்டுபிடிச்ச ராக்கெட்லாம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு நம்ம வீட்டு உபயோக பொருளில் இண்டக்ஷன் ஸ்டவோட கிளாஸ் டாப் அது அவ்வளோ அதிகமான வெப்பத்தை தாங்க முடியும். அதில் கீழே வந்து ஒரு மின் சுருள் மின் கம்பி இருக்கும், மின் வட கம்பி இருக்கும். அதில் மின்சாரம் பாயும் போது அந்த இண்டக்ஷன் மின் தூண்டல்னால மின்காந்த தூண்டல்னால பாத்திரத்துலேயும் அதே மாதிரி மெட்டல் அது.
1: சரி,
2: அதில் எடி கரண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த எடி கரண்ட் வந்து பாத்திரம் தடிமனாக இருந்துச்சுன்னா அதிகமான வெப்பத்தை உருவாக்கும். ஸோ அது வழியாக வெப்பம் வந்து உள்ள சூடாகிற பொருளுக்கு, பாத்திரத்துக்கு உள்ளே இருக்க பொருளுக்கு போய் சேருது. ஸோ நம்ம இப்போ கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்கும்போது அந்த ஸ்டவுக்கு தான் நம்ம அறியாமல் அதுக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். ஸோ அதில் அப்படி பயன்படுது. அது மாதிரி நம்ம காரில் ஏர் பேக்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு இதுலையாக மோதிருச்சு, சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது மோதிருச்சுன்னா ஏர் பேக் நம்ம போய் அந்த பெரும்பாலான மரணங்கள் வந்து முன் சீட்டில் இருக்கிறவங்க டேஷ்போர்டில் போய் மோதுறது, இல்லை டிரைவர் சீட்டில் இருக்கவங்க ஸ்டீரிங் வீலில் போய் செஸ்ட் அடிக்கிறது, நெத்தி போய் அடிக்கிறது, இதில் தான் அது ரொம்ப அதிகமான இம்பாக்ட் இருக்கும். ஸோ மைக்ரோ வினாடியில் போய் அது நடந்து முடிஞ்சிடும் ஆக்சிடென்ட்டுங்கிறது. ஸோ இதுக்குள்ளே அந்த ஏர் பேக் என்ன ஆகுதுன்னா, அந்த இம்பாக்ட் மேலே முன்னால் ஏதாவது முட்டுதுன்னா அதை உணர்ந்து மெம்ஸ் சொல்லுவோம், மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் சொல்லுவோம்.
1: சரி,
2: அதுபடி அந்த பெரிய விஷயத்தோட தாக்கத்தை

0: நடந்து அது செயல்பட்டு வேகமாக செயல்பட்டு அந்த ஏர்பேக் உள்ளே மடித்து தான் உள்ளே இருக்கும்.
1: சரி,
0: அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கேஸை பம்ப் பண்ணி சடனாக விரிய வைக்கிறது. எவ்வளோ நேரத்தில்? மைக்ரோ வினாடிக்குள்ள இம்பேக்ட் நடந்து
1: வேகத்திலேயே வந்து அது
0: வேகத்தில் நடந்து நம்ம போய் முன்னால் முட்டுறதுக்குள்ளே ஏர்பேக் விரிஞ்சிடும். ஸோ அது நம்ம வேகம் போய் முட்டி ஜீரோ ஆகிறத அந்த வேகத்தை நேரத்தை வந்து அது அதிகமாக இம்பல்ஸோட தாக்கத்தோட நேரத்தை அது அதிகமாக்குறதுனால பாதிப்பு குறையுது. ஏர்பேக் அடித்தாலுமே வலிக்க தான் செய்யும், ஆனால் பெரிய உயிருக்கு ஆபத்தான அந்த பெரிய ஆபத்து விளைவுகள் எதுவும் இருக்காது.
1: பெரிய காயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க
0: முடியும், உயிரை காப்பாத்துது. ஸோ இப்பெல்லாம் போய் 6 ஏர் பேக் இப்பெல்லாம் கம்பல்சரியாக ஆக்கிட்டாங்க அரசு வந்து. எல்லா காரிலையும் சேஃப்டி ஃபீச்சர்ல ஏர் பேக் இருக்கணும். ஏன்னா இந்த தாக்கத்தினால தான் பெருசாக வந்து அந்த எதிர வந்த வண்டி வந்து மோதி கூட இருக்காது, ஆனால் அந்த போய் அடிச்சு அந்த சடனாக நிற்கும் போது அதில் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏர் பேக் பயன்படுது. நம்ம நம்ம வீட்டில் பயன்படுத்த இண்டக்ஷன் ஸ்டவ் இதுக்கு நேர் எதிர்மாறா எதிர் இன்னொரு தத்துவத்தில் இயங்குறதா மைக்ரோவேவ் அவன். அதில் பார்த்தீங்கன்னா பாத்திரமே சூடாக இருக்காது, ஆனால் உள்ளே இருக்க ஃபுட்டு சூடாக இருக்கும். இப்போ மைக்ரோவேவ் அவனில் நம்ம சமைக்கிற எல்லா பொருளுமே அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். ட்ரையாக இருக்கிற இது நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சாலும் சூடே ஆகாது. ஒரு மரக்குச்சி தூக்கி உள்ளே வச்சுட்டிங்க, காஞ்ச குச்சியை வச்சிங்கன்னா அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் சூடாகாது. ஏன்னா இது எப்படி பண்ணால் பாத்திரம் கூட சூடாகாமல் இருக்கும், உள்ளே இருக்க ஃபுட்டு குக்காக இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி இருக்கணும், அதில் அதுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். இல்லை தண்ணி ஊற்றி அதை நம்ம உள்ளே வச்சுருந்தோன்னா தண்ணியில் இருக்க வாட்டர் மூலக்கூறுகளை வந்து போலரைஸ் ஆகி வெளியே இருந்து போகிற அந்த மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், இது கொடுக்குற மைக்ரோவேவ் மாதிரியான மின்காந்த அலைகள் அது ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை அந்த வாட்டர் மாலிக்குல திருப்பி திருப்பி விடும். ஸோ அவ்வளோ வேகமாக திருப்பும் போது வெப்பம் உருவாகி நேராக ஃபுட்டு முதல்ல குக்க ஆரம்பிச்சிடும். வேகமாக ஃபுட்டில் இருக்கிற நீர் மூலங்கள் வந்து வேகமாக ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை திரும்புறதுனால அது அவ்வளோ வேகமாக ஒன்று திரும்பிச்சு, ஆட்டம் திரும்பிச்சுன்னா வெப்பத்தை உருவாக்குது. இப்போ ஃபுட்டு உள்ளேருந்து குக் ஆகுது. இப்போ பாத்திரம் கூட அது அந்த அந்த ஹீட்டு தான் பாத்திரத்துக்கு வரவே தவிர கொஞ்சம் நேரத்தில் தொட்டிங்கன்னா ஆனால் அதில் மைக்ரோவேவ் ஒன்று வைக்கிறது பெரும்பாலும் இந்த கிட்டத்தட்ட இந்த நெகிழித்தன்மை உள்ள இப்போ பிளாஸ்டிக் மாதிரியான பாத்திரங்கள் தான் வைப்பாங்க. ஸோ பாத்திரம் சூடாக இருக்காது, ஆனால் பொருள் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதுவும் இயற்பியல் தான் அங்கே வந்து அதை தன்னோட பங்கை ஆற்றுறது. ஸோ அது மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் டச் ஸ்க்ரீன்,
1: ஆமாம்,
0: அது நம்ம உடம்பு வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை நம்ம உடம்பு இருக்கிறதுனால இது போய் அந்த இடத்த தொடரும்போது இண்டியம் டின் ஆக்சைடுங்கிற பூச்சி மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ தொடரும்போது அங்கே இருக்க கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னால இந்த இடத்த தொடுறாங்க அப்படின்ற உள்ள இருக்க ப்ராசஸருக்கு தெரிய வருது. ஸோ அது வந்து ப்ரெஷர்னால இல்லை, அழுத்தத்தினால இல்லை, நம்ம உடம்போட மின்கடத்தும் தன்மையும் அந்த சர்ஃபேஸில் பயன்படுத்தியிருக்க பொருளோட தேக்குத்திறன், மின் தேக்குத்திறன் கெப்பாசிட்டன்ஸ் சொல்கிற அந்த இதனாலையும் இது செயல்படுது. இதுவும் இப்போ எவ்வளவோ நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டு பண்ணலாம், பட்டன் ஃபோன் வச்சுட்டு பட்டனில் தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அந்த கீபேடுக்கே இடம் தேவையை கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ மொபைல் ஃபோன் முழு ஸ்க்ரீனுமே ஸ்க்ரீனாக தான் இருக்குது. நம்பர் பேடு வேணுன்னா அதிலே கொண்டு வந்துக்கலாம், அங்கே அங்கே தொட்டு நம்மளால் டயல் பண்ண முடியும், அது எல்லாமே இருக்குது.
1: இந்த விரலால் தொடுறதுக்கு முன்னாடி வந்து அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ஒரு பென்சில்
0: மாதிரி
1: அதுவுமே இந்த அடிப்படையில்
0: தான், அடிப்படைதான் சார், இதே மாதிரி அடிப்படை தான் உள்ள அங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டாக அது கிரியேட் பண்ணுது, அவ்வளோதான்.
1: வேற எந்தெந்த துறையில வந்து இந்த இயற்பியல் வந்து செயல்படும்?
0: இப்போ மொபைல் ஃபோனை நம்ம எப்படி தொட்டு இயக்குறோங்கிறத சொல்றோம், அந்த மொபைல் ஃபோன் நம்ம தொடர்பு யாரையாவது கூப்பிடுறோம்னா எப்படி அவங்களுக்கு போய் அந்த தொடர்பு எப்படி போய் கிடைக்குது, நாம தான் கூப்பிடுறோம் அங்கே எப்படி தகவல் போகுது, எப்படி நம்ம பேசுற தகவல் எப்படி இங்கிருந்து அங்கே போகுது, நம்ம நினைப்போம் நம்ம பக்கத்தே ஒருத்தர் கூப்பிடுவோம் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறாருன்னு தகவல் வரும்.
1: பக்கத்துல பக்கத்துல தான் உட்காந்துருக்கோம் இப்படி வந்து கேட்குது அப்படின்னு
0: நம்ம நினைப்போம், இந்த ஃபோன் அந்த ஃபோனுக்கு தானே போகணும், இது ஏன் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறாருங்கிறது நம்ம கண்ணு முன்னால இருக்குன்னா அப்படி இல்லை. நம்ம மொபைல்ல இருந்து நமக்கு எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம சேர்ந்துருப்போம், நம்ம மொபைல் ஃபோன்ல இருந்து நம்ம கால் பண்ணோம்னா நியர்பை செல்போன் டவர் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடரோட டவருக்கு தான் முதல்ல கால் போகும். அங்கிருந்து மைய கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும் சர்வர் மாதிரி ஒரு இடத்துக்கு, அங்கே போய் நம்ம யார் கூப்பிட்ருக்கோமோ அவர் எந்த மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர், இன்னொரு கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் கூட இருக்கலாம், இல்லை நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் அதே இதுக்குள்ளே அவங்களும் இருக்கலாம், அவங்களோட மொபைல் ஃபோன் எங்கே இருக்குங்கிறத அது நோ டைமில் கண்டுபிடிச்சிடும். அவர் நம்ம நண்பர் சென்னையில் இருக்காருன்னு கூப்பிட்டுருப்போம், அவர் அன்னைக்கு பார்த்து பாம்பேக்கோ டெல்லிக்கோ கூட போயிருக்கலாம், ஆனால் உடனே கனெக்ட் ஆகுது. அவர் மொபைல் ஃபோன் அங்கே போயிருக்குங்கிறத அந்த மையத்துக்கு போகும். நம்ம ஒரு மொபைல் ப்ரொவைடருக்கும் நம்ம செல்ஃபோன் டவருக்கு போய் அங்கேருந்து மைய செல்ஃபோன் மையத்துக்கு போய் அங்கேருந்து அவங்களோட மையத்துக்கு போய் அவர் இந்த செல்ஃபோன் டவர் கீழே இருக்காரோ பாம்பேயில் இருக்காரோ டெல்லியில் இருக்கா அந்த டவருக்கு நேராக போயிடும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா, அவங்க மையம் அதை ஃபாலோ பண்ண அவரோட ஃபோனை அங்கே போய் அவரை உடனே கால் பண்ணிடுது. இதில் ஒரு பொதுவாக நம்ம மொபைல் ஃபோன் ஏன்னா கையில் தூக்கிட்டு போகிறோம் மொபைலாக இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் சொல்ல செல்ஃபோனுங்கிற பேர் ஏன் வந்துச்சு நிறைய பேர், ஏன்னா யூஸ்லேயே செல்லை வச்சுட்டியா செல் எடுத்துக்கிட்டியா
1: ஆமாம்
0: செல்லு கூப்பிடுன்னு சொல்கிறோம், ஆனால் செல்லுங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு, ஏன்னா அது முழுமையான பேர் வந்து செல்லுலார் ஃபோன். இது எதுக்காக எப்படி வந்தது அப்படின்னா ஒவ்வொரு தொலைபேசி அந்த டவருமே ஒரு ஹெக்ஸகன் வடிவில் இருக்க ஒரு பகுதியை தான் அதை செல்லுன்னு சொல்லுவாங்க. கற்பனையான செல் ஒரு தேன்கூட்டில் உள்ள அடை அடை அந்த சாம்பர் சாம்பராக இருக்கும் இல்லையா, தேன் சேர்த்து வச்சுருக்கு அந்த வடிவில் இருக்கு அந்த அறைகள், அந்த அறை வடிவத்தில் ஒரு ஒரு

0: ஏரியாவை தான் ஒரு செல்போன் டவர் வந்து கவர் பண்ணும் அந்த அரை வடிவம். ஏன்னா அது வட்ட வட்டமாக இருந்தாலும் சில இடங்கள் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மின் அந்த தொடர்பு இல்லாமல் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சதுரமாக இருந்தாலும் சில இடங்கள் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வடிவத்தில் ஒரு டவர் கவர் பண்ணுற மாதிரி தான் டவர்கள் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டவர் கவர் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு பேர் செல்லுன்னு பேர். அதனால இதுக்கு பேர் செல்ஃபோன் வச்சுருக்கேன். செல் டவர் அப்படின்னா ஒரு டவர் கவர் பண்ணுறது ஒரு செல்லை கவர் பண்ணும், இன்னொரு டவர் நியரில் இன்னொரு செல்லை கவர் பண்ணும், இதுதான் செல்லார் ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ அந்த ரீஜனுக்குள்ளே அதோட கவரேஜ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பேசிக்கிட்டே பயணிக்கிறோம், காரில் போகும்போது பேசிக்கிட்டே போகிறோம்னா ஒரு செல்ஃபோன் டவர் விட்டு இன்னொரு செல்ஃபோன் டவர் போகும்போது இந்த டவர்லேருந்து நம்ம ஃபோன் வந்து அடுத்த டவர் கனெக்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நடுவில் எங்கேயுமே நம்ம தொடர்பு அந்த போகாமல் அந்த அடுத்தடுத்து டவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதோட அமைப்பு வந்து அந்த செல் செல்லுலார் அமைப்புன்னு சொல்றது.
1: அதனாலதான் இந்த மாதிரி வந்து
0: அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைச்சாதான் தொடர்பு விட்டு போகாம இருக்கும். அதே மாரி கோபுரங்கள் ஒரு மலைப்பாங்கன இடங்கள்ல இல்லை மலைமறை பகுதிகள்லாம் நமக்கு சிக்னல் கிடைக்காம போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் டவர் நிறுவப்படாமல், ஏன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னா அங்கே வச்சிருக்க மாட்டாங்க.
1: அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப கூட வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் வந்து சரியா கிடைக்கும்.
0: அதுவும் அந்த பீக் அவர்னு சொல்ற மாதிரி இடங்கள்லாம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணும் போது அந்த பிரச்சனைகள் வரல. அந்த முக்கியமான நிகழ்வு தான் நடந்துச்சு, எல்லாரும் பரிமாறிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்லையும் அந்த மாதிரி தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: செல்போன் செல்லுலார் போன் பற்றி சொன்னீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் பற்றி சொல்லுங்க சார்.
0: ஆண்ட்ராய்டு அதெல்லாங்கிறது ஒரு உள்ள இருக்க அந்த மொபைலுக்குள்ள இருக்க டெக்னாலஜி தான் அது. அது சாஃப்ட்வேர் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு கீழே இருக்குது. சில ஆப்பிள் அந்த மாதிரியான கம்பெனி கீழே அவங்க வேற ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேர் அவங்க வேறு எதாவது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறது அதுக்குள்ளே இருக்குன்னா டெக்னாலஜி பற்றின விஷயம், ஆண்ட்ராய்டுங்கிற டெக்னாலஜி பற்றி வருஷம். ஸோ எப்படி நம்ம தகவல் தொடர்பில் இந்த மாதிரி இயற்பியல் இவ்வளோ பங்கு என்ன, எனக்கு மொபைல் ஃபோன் இல்லாட்டினா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல, வெளி உலக தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு இது மாதிரி நிலைமை வர்ற மாதிரி நமக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம இன்னொரு அன்றாட வாழ்வில் மருத்துவம்,
1: நிச்சயமா
0: மருத்துவத்தில் இயற்பியலோட பங்கு மிக மிக மிக மிக அதிகம்.
1: எந்த வகையில் அந்த இயற்பியல் வந்து அங்கே தொடர்பு கொள்ளுது சார்?
0: மருத்துவத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டு டிவைசஸ் நிறையா இருக்குது. இப்போ இன்னைக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, முன்னாடிலாம் எல்லா சர்ஜரியுமே ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். இப்போலாம் ஒரு மூணு துளை தான் இருக்கும் சர்ஜரி. சாயங்காலமே கூட வீட்டுக்கு போக சொல்லிடுவோம், ஒரு சின்ன ஒரு ஹெரனியா ஆப்ரேஷன்னாலும் சரி இல்லை ஒரு சின்ன அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ண வேண்டியது. முன்னே ஓப்பன் பண்ணால் அதுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். தையல்
1: ஆகிறதுக்கு
0: நாளாகும், பழைய மாதிரி இயக்கத்துக்கு வர்றதுக்கு நாளாகும். எப்படி தான் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம அந்த இடம் தளர்ந்து தான் போயிருக்கோம். என்றைக்கு நாளும் லைஃப் லாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதிகமான மயக்க மருந்து கொடுக்க வேண்டியிருந்திருக்கும் முழு இதுக்கு. இப்போலாம் லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி அங்கே மயக்க மருந்து கொடுத்துட்டு மூணு துளை தான் போடுறாங்க. ஒரு துளை வழியே அந்த இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அந்த கத்திரிக்கோல் மாதிரியான அமைப்பு, இன்னொரு துளை வழியாக கேமரா வித் லைட்டு. ஏன்னா உள்ளே இருக்கிறத ஒரு டிவி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இது பண்ண போகிறாங்க. உள்ளே இந்த இரத்தம் இதெல்லாம் வருது ஏதாவது வெளியே எடுக்கிறேன்னா அது ஒரு துளை வழியாக அதை வெளியெடுக்க முடியும். ஸோ ரொம்ப சாதாரணமாக மூணு துளையை போட்டு ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே அதுக்கு பெரிய எக்ஸ்பர்டைஸ் வரும் அந்த டாக்டர் வந்து. ஏன்னா நேராக கண்ணில் பார்த்து கட் பண்ணால் நமக்கு ஒரு கோடு போட்டாலே சாஞ்சிக்கிட்டு போகுது.
1: ஆமாம்,
0: இது ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இப்போ உள்ளே போகிற அந்த கேமரா அந்த லைட்டு லைட்டு உள்ளே வேணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே இயற்பியலோட பங்கு தான். அந்த கேமரா வெளியே அந்த டிவி ஸ்க்ரீனுக்கு அதை கொண்டு வரது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். அது முழு ஆக எதிரொலி போய் சொன்னோம் இல்லையா, அது வெளியே ஸ்க்ரீனில் கொண்டு வருது. இதை பார்த்துட்டு சர்ஜன் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியுது. அன்னைக்கு ஈவினிங்காக நம்ம மறுநாளும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வேகமாக குணமாகும் காயம், சின்ன சின்ன மூணு துளை தான். இப்போ வேகமாக காயம் குணமாகும், பெரிய ரத்த இழப்பு இல்லாமல் அதிகமான மயக்க மருந்து கொடுக்க தேவையில்லாமல் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து கூட அந்த சர்ஜரியை பண்ண முடியும். ஸோ இதோட இயற்பியலோட பங்கு மிக அதிகம். அதுபோக ரொம்ப இது கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டெதோஸ்கோப் டாக்டர்கிட்ட போனாலே முதல்ல ஒரு காய்ச்சல் சளி போனாலே வச்சு அதுதான் பார்க்குறாங்க. அதில் ஒரு எலக்ட்ரானிக் பகுதி எதுவுமே கிடையாது, ஒரு தட்டையான முன்னாள் டயஃப்ரம் ஒன்று இருக்குது. அதை நம்ம மார்புலையோ முதுகுலையோ வைக்கும் போது அந்த பின்னால் இருக்க காற்று குழாய் வழியாக ரெண்டு காதுக்கும் வெளிப்புற சத்தங்கள் இல்லாமல் இது வழியாக போய் அந்த சத்தத்தை ஆம்பிளிஃபை பண்ணி அது காதில் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ ரொம்ப சாதாரண ஒரு இயற்பியல், இது துடிக்கிற சத்தமோ இல்லை மூச்சு வாங்கும் போது எடுக்கிற சத்தத்தையோ அந்த டயஃப்ரம் வந்து எடுத்து சின்ன காற்று குழாய் வழியாக காது கொண்டு போய் சேர்க்குது. அங்கே இயற்பியல் இருக்கு.
1: அதை வச்சே டாக்டர்ஸ் வந்து என்ன
0: ஒரு மூச்சு இறங்கிருக்கா இல்லையா சொல்லிட முடியும். ஸோ அது மாதிரி பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க, கையில் ஒரு பட்டையை சுற்றி புசு புசுக்குன்னு காற்று அடிப்பாங்க. இப்போலாம் என் மெஷின்லேயே வந்துருச்சு, அதுவே காற்று ஊது உள்ள ஊது அது நல்லா பெருசாக ஆனதும் திரும்ப அதை காற்றை கழட்டி விடுவாங்க.
1: ஆமாம்.
0: ஸோ இதில் வச்சுக்கிட்டே ப்ரெஷரை சொல்ல முடியுது, 120-80 மேலே 120 இருக்கணும், கீழே 80 இருக்கணும், சிஸ்டாலிக் டயஸ்டாலிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுவும் இயற்பியலோட வேலை தான். ஏன்னா அது போய் உள்ள ரத்த நாளங்களில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும், இதை நம்ம காற்று ஊதுறதுனால இது போய் ரத்த நாளத்தை அடைச்சிடும், ரத்தத்தை போகவிடாமல் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணும். திரும்ப அவங்க காற்றை பிடுங்கி விடும் போது ரத்தம் வேகமாக அந்த அடைபட்டு நின்னது அந்த வேகமாக பாய ஆரம்பி

0: இல்லையா, அந்நேரம் அவங்க என்ன நம்பர்னு பார்ப்பாங்க, எவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு. நான் இந்த ப்ரெஷர் இதில் அந்த பழைய முறையிலனாலும் சரி, எந்த அந்த மானி இறங்கிக்கிட்டே வரும், சடனாக ரத்தம் பாயிர நேரம் எடுக்கிறது வந்து அது ஒரு மேலடுக்கு எண், அது ரத்த அழுத்த எண் சிஸ்டாலிக். அது
1: சரி.
0: அதுக்கப்புறம் சீராக பாய ஆரம்பிக்கும் போது வர்றது டயஸ்டாலிக். இந்த ரெண்டு ரத்த அழுத்தத்தை வேற எந்த கஷ்டமான முறையும் இல்லாமல் ஈஸியாக ப்ரெஷரை நம்மளால் டாக்டர் பார்க்க முடியும்.
1: அதுலேயுமே ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க.
0: ஸ்டெதஸ்கோப் வச்சு அந்த பாயிற நேரம் சடனாக பாய ஆரம்பிக்கும் போது வர எண்ணெய் வந்து குறிச்சிக்கிடுவாங்க, அது மேலே இருக்க எண்ணெய். சீராக பாய ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கும் போது இருக்க எண்ணெய் குறிக்கும் போது அது அந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லி. ஸோ நம்மளோட ரத்த அழுத்தத்தை கேட்குறாங்க அவங்க அது ஸ்டெதஸ்கோப் வழியே. அது மாதிரி அந்த நம்ம எல்லார் வீட்லேயும் இருந்தது ஒரு 5 வருடங்கிறப்பனால அந்த கோவிட் பீரியடில் எல்லாருடைய இன்ஃப்ரா எல்லா இடங்களையும் பார்த்தா அந்த துப்பாக்கி மாதிரி கன் வச்சு டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. காய்ச்சல் ஏன்னா தொட்டு பார்க்க முடியாது, கோவிட் இருந்ததுனா பரவி இருந்ததுனால இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர். ஏன்னா உடம்பு வெப்பம் அதிகமாச்சு, நார்மலாக இல்லாமல் அதிகமாகச்சுன்னா வெப்ப அலைகள் உடம்பு வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வந்து அந்த இல்லாமல் இன்ஃப்ராரெட்டாக தான் வெளியேறும். எப்படி கட்புலனாகும் கதிர்கள் சொல்கிற ரெட்லேருந்து வயலட் வரைக்கும் இருக்கிற

0: கோவிட் பீரியட்ல எல்லாருடைய இன்ஃப்ரா எல்லா இடங்களையும் பார்த்தா அந்த துப்பாக்கி மாதிரி கன் வச்சு டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. காய்ச்சல் ஏன்னா தொட்டு பார்க்க முடியாது, கோவிட் இருந்ததுனா பரவி இருந்ததுனால இன்ஃப்ரா ரெட் தெர்மாமீட்டர். ஏன்னா உடம்பு வெப்பம் அதிகமாச்சு, நார்மலாக இல்லாமல் அதிகமாகச்சுன்னா வெப்ப அலைகள் உடம்பு வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வந்து அந்த இல்லாமல் இன்ஃப்ராரெட்டாக தான் வெளியேறும். எப்படி கட்புலனாகும் கதிர்கள் சொல்கிற ரெட்லேருந்து வயலட் வரைக்கும் இருக்கிற வண்ணங்கள் போக ரெட்டையும் தாண்டி நீ சிவப்பையும் தாண்டி இருக்கிறது அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ வெப்பமாக இருக்கிற எல்லா பொருளுமே அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடும். ஸோ அந்த இதை தான் அது மெஷர் பண்ணுது, அந்த இன்ஃப்ராரெட் கன் மெஷர் பண்ணுது. இன்னொன்று எல்லாருமே ஆக்சிஜன் பார்த்தோம், அந்நேரம் கையில் ஒரு விரலில் மாட்டி ஆள்காட்டி விரலில் மாட்டி ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ன்னு சொல்ல வச்சு அது 98-99 கீழே போச்சுனாலே நமக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தோன்ற மாதிரி ஒரு 93-94 வரைக்கும் அதுக்கு கீழே போகுதுன்னா கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அது எப்படி பார்க்குது. ரத்தத்தோட ஆக்சிஜனை எந்த ரத்தத்தையே வெளியே எடுக்காமல் அதில் இருக்க ஆக்சிஜன் அளவை எப்படி நம்மளால
1: ஆச்சரியமாக தான் இருந்துச்சு.
0: அதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு அதை கீழே வந்து ரெண்டு சிவப்பு கலர் ஒளி தர்ற பல்ப் மாதிரி இருக்கும்.
1: சரிங்க,
0: அதில் ஒன்றில் சிவப்பு ஒளியே வரும், சிவப்பு நிற ஒளி வரும், இன்னொன்றில் அந்த அகச்சிவப்பு கதிர் வரும். பிளட்ல ஆக்சிஜன் நல்லா இருந்ததுன்னா அந்த சிவப்பு ஒளியை அது உறிஞ்சிரும்.
1: சரி,
0: இப்போ மேலே டிரெக்டாக இருக்கும், மேலே கீழே வந்து வெளிச்சம் அனுப்புகிற ரெண்டு பல்பு இருக்கும், அப்படி நம்ம ரெண்டு கவி மாதிரி தானே மாட்டுறோம். மேல் பகுதியில் அதை உணர்ற அந்த டிடெக்டர் வச்சுருப்பாங்க. இந்த சிவப்பு ஒளி நல்லா வந்துருச்சு அப்படின்னா ஆக்சிஜன் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நல்ல இதை காட்டும். ஆக்சிஜன் குறையுதுன்னா அந்த அகச்சிவப்பு கதிரை அதை அலோவ் பண்ணும்.
1: ஓ,
0: அகச்சிவப்பு கதிர் அதை ஊடுருவ முடியும், ஆக்சிஜன் குறைந்த பிளட் வழி அதை ஊடுருவ முடியும். அகச்சிவப்பு கதிர் மேலே வருது அப்படின்னா பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கு தெரிஞ்சிடும் ஆக்சிஜன் குறைவாக இருக்குன்னு. ஸோ எந்த ரத்தத்தை வெளியெடுக்காம அதை வெறும் வச்சு ஒரு மிஷின் வச்சு அளக்காமல் ஈஸியாக இது வழியாக ஒரு ரெண்டு அகச்சிவப்பு கதிர் ஆன சிவப்பு கதிர் அனுப்புகிற பல்பை வச்சு மேல் டிடெக்டர் வச்சு அந்த சின்ன கருவி தான் அது.
1: ஆமாம்,
0: அந்த மானிட்டர் சின்ன மானிட்டர்லையே எவ்வளோ இருக்குங்கிறத காட்ட முடியுது. ஸோ அங்கேயும் இயற்பியல் வந்து செயல்படுது, நமக்கு பயன்பள்ளதாக இருக்குது. ஸோ மருத்துவத்தில் நம்ம சாதாரணமாக பார்க்குற அந்த கருவிகள் இதுபோக பெரிய பெரிய சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, எல்லாமே அங்கே இயற்பியலோட அடிப்படையை வச்சு தான் பெரிய பெரிய கருவிகள் செயல்படுது. அதை வச்சு ஸோ டாக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நண்பன் மாதிரி கூட இருந்து செயல்படுறது இயற்பியல் தான்.
1: நம்ம உயிர் வாழ்றதுக்கு மட்டும் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்குமே வந்து ஒரு அந்த காரில் நமக்கு இயற்பியல் தேவைப்படுது. அப்புறம் விபத்தில் மாட்டி இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைனாலுமே அங்கேயுமே அந்த இயற்பியல் தான் பயன்படுது.
0: இயற்பியல் வந்து மறைமுகமாக பின்னால்
1: இருந்து அந்த இயற்பியல் தான்
0: இயற்பியல் இது வந்து
1: வேற என்ன
0: சார் சூரியனோட
1: இப்போ நம்ம நிறைய வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இயற்பியல் பயன்படுது. ஆனால் நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியனில் இருந்து கூட வந்து அதுக்குமே இயற்பியலுக்கு எது தொடர்பு உண்டாங்க சார்?
0: கண்டிப்பாக, ஏன்னா இப்போ சூரியனில் நம்ம சின்ன கிளாஸில் நம்ம மாணவர்களே படிப்பாங்க,
1: வெளிச்சம் கிடைக்கிது, வெப்பமும் கிடைக்கிறது.
0: ஆமாம், அது இல்லாமல் இருந்தால் பூமியில் வாழ்வே இருக்க முடியாது. நமக்கு பூமியில் அந்த வெளிச்சத்தோட வெப்பம் ரொம்ப முக்கியம். சூரியன்லேருந்து வர கரெக்டாக நமக்கு முந்தின கிரகம் அது ரெண்டாவது கிரகம், நம்ம மூணாவது கிரகம் சூரியன்லேருந்து. ரெண்டாவது கிரகத்துலேயும் லைஃப் இல்லை, நாலாவது கிரகத்துலேயும் லைஃப் இல்லை. சூரியனில் பூமியில் மட்டும் ஏன் இருக்குன்னா சரியான வெப்பம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறதுனால. இந்த வெப்பம் வெளிச்சம் அங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியும், எப்படி வருதுங்கிறதையும் இயற்பியல் சொல்லுது. ஏன்னா இப்போ நிலாவுக்கு கூட நம்ம இதை அனுப்பி ராக்கெட் அனுப்பிட்டோம், அங்கே சேட்டலைட் அங்கே ரோவர் இதெல்லாம் அனுப்பி அங்கே நிலாவோட மேற்பரப்பு ஆராய்ஞ்சு அங்கேருந்து தூவல்களை எடுத்துகிட்டு வந்து மனிதனே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் நல்ல என்ன இருக்குது நம்மளால் சொல்ல முடியும், என்ன இப்போ என்ன விதமான அங்கே அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, அங்கே தரைப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் சூரியன் பக்கத்துலேயே போக முடியாது.
1: ஆமாம்,
0: அது மையத்தில் 14 மில்லியன் கெல்வின், 14×10^7 கெல்வின் மையத்தில் வெப்பநிலை, மேலே சர்ஃபேஸில் வெளிப்பரப்பு வெப்பநிலை வந்து 6000 கெல்வின். பக்கத்துலேயே போக முடியாது, எந்த கருவியும் கூட
1: அனுப்பினாலே பார்க்க முடியறது இல்லை,
0: பார்க்க முடியாது. எந்த கருவியும் அங்கே ராக்கெட்டையோ சேட்டலைட்டோ அனுப்பினா அதை நம்மளால் ஆராய முடியாது. ஆனாலும் சூரியனில் ஹீலியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, நம்ம பாடங்களில் படிக்கிறோம். ஸோ சூரியனுக்கும் போகாமல் அங்கே எதையும் கருவியும் அனுப்பாமல் எப்படி நம்மளால் சொல்ல முடியும்னா இயற்பியலில் இருக்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவு. ஸோ அங்கேருந்து வர வெளிச்சத்தை வச்சே இந்த வெளிச்சத்தில் நிறப்பிரிகை மூலம் என்னென்ன அலைநீளங்கள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்மளால் ஆராய முடியும். அதே மாதிரியான அலைநீளத்தை இங்கே லேபில் நம்ம செஞ்சு பார்த்து இது எந்த எலமெண்ட் எந்த பொருள் அதே அலைநிலத்தை உருவாக்குதுன்னு செஞ்சு பார்த்து ரெண்டையும் மேட்ச் பண்ணோம்னா இந்த பொருள்லாம் அங்கே இருக்குது நம்மளால் சொல்ல முடியும். அதுபோக இந்த வெப்பத்தில் அங்கே நடக்கிறது அணுக்கரு இணைவுங்கிற ஒரு செயல்பாடு, நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோம். ஸோ இது அங்கே நடக்குது, இதில் ரெண்டு சிறிய அணுக்கள் இணைந்து பெரிய அணுவாக மாறுது. இது எல்லாத்தையுமே இங்கேருந்தே அந்த வெளிச்சத்தை வச்சு நம்மளால் ஆராய்ஞ்சு சொல்ல முடியுது. சூரியன் நமக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தள்ளி இருக்க நிறைய ஆயிரக்கணக்கான நட்சத்திரத்தோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சூரியனாவது இவ்வளோ வெளிச்சம் தருது, சின்ன ஸ்டார் அது என்ன வெளிச்சம் வரப்போகுது, அதை வச்சே ஸ்டாருகளை அதோட வெப்பநிலையை பொறுத்து எஸ் டைப் ஸ்டார் கே டைப் ஸ்டார்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கிறாங்க.
1: எவ்வளோ தொலைவில்
0: எவ்வளோ தொலைவில் இருக்குங்கிறத மெஷர் பண்ண முடியுது. எல்லாத்தையுமே இயற்பியல் அதை மிச்ச விஞ்ஞான அடிப்படை விஞ்ஞானத்தையாவது பொருளை கையில் கொடுத்தா தான் என்ன அதை ஆராய்ச்சி சொல்ல முடியும். இயற்பியலால் பொருளை கையிலேயே வாங்க

0: அங்கிருந்து ஒரு வெளிச்சத்தை வச்சு இந்த பொருளை பற்றின அத்தனை தன்பங்களையும் தன்மைகளையும் நம்மளால் சொல்ல முடியுது. இயற்பியல் அதுக்கு உதவிப்படுது. அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூமி எப்படி உருவாச்சுங்கிற அடிப்படை நமக்கு தெரிய முடியும். இது மாதிரி வேற கிரகம் ஏதாவது இருக்கா, நம்ம அங்கே போய் உயிர் வாழ முடியுமா அங்கிறத ஆராய முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. அது இயற்பியல் அதை ரெகுலராக தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பார்க்குறோம், நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்த வீட்டில் அந்த கருவிகள் எல்லாம் இப்போ இல்லை, அதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது. புதிய கருவிகள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது இயற்பியல் அடிப்படையை வச்சு டெக்னாலஜி, சயின்ஸுக்கு அப்புறம் டெக்னாலஜி வரணும். டெக்னாலஜி அதை பயன்படுத்தி புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்குது. அப்போ இயற்பியலும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அது
1: ஆராய்ச்சி வளர்ச்சி மாதிரி வந்து அதுலேயுமே
0: டெவலப் ஆகிட்டே புதிய தத்துவங்கள் வர வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம பார்த்த பிரபஞ்சத்தில் வெறும் 5% தான் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் அதை ஆராய்ஞ்சிருக்கோம். 95% இன்னும் மர்மமாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இயற்பியல் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இன்னும் என்னென்னலாம் ஃப்யூச்சரில் நமக்கு பூமிக்கு ஏதாவது ஒரு மாற்று கிரகம் இன்னொரு இடம் தேவை, இல்லைங்க பாப்புலேஷன் கூடிருச்சு இன்னொரு இடம் தேவைன்னா கூட இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்பியல் தேவை. அங்கே போய் உருவாடுறதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்பல என்னென்னலாம் கருவிகள் தேவைப்படும், எல்லாத்தையுமே இயற்பியல் டெய்லி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு
1: கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 5% வந்து இவ்வளவு ஆச்சரியங்கள் இவ்வளவு சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத, இன்னும் கண்டுபிடிக்க பாக்கி இருக்கிற பகுதிகள்லாம் இன்னும் கண்டுபிடிக்கிறப்ப இன்னும்
0: புதிய புதிய தகவல் வந்துகிட்டே தான் இருக்கு. இயற்பியல் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அடிப்படை தத்துவங்கள் உருவாகி இருந்தாலும் இப்போ குவாண்டம் இயற்பியலுங்கிற புதிய உலகத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா அணுக்களுக்கு உள்ளே போனோம்னா இந்த சாதாரண இயற்பியல் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்கிற இந்த பருப்பொருள் இயற்பியல் வந்து அங்கே ஒரு வேலை பார்க்காது. இப்போ குவாண்டம் இயற்பியல், ஸோ அது இன்னும் புதிய கதவுகளை நிறையா திறக்க போகுது. ஸோ விஞ்ஞானம் அதில் இயற்பியல் வந்து மனித குலத்தோட நன்மைக்கும் சரி வளர்ச்சிக்கும் சரி முன்னேற்றத்துக்கும் நிறைய தன்னோட பங்கு ஆற்றிக்கிட்டே இருக்கு.
1: இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் சார் இயற்பியல்?
0: இனி எதிர்காலத்தில் இதே மாதிரி குவாண்டம் இயற்பியலுங்கிற அந்த விஞ்ஞானம் தான் இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திருக்க கணினிகள், கணிப்பொறிகள், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கிளாசிக்கல் பிசிக்ஸ், கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் தான்.
1: சரி,
0: எதிர்காலத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸுங்கிற கான்செப்ட் வந்ததுன்னா அதில் ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேர் எல்லாமே குவாண்டம் கம்ப்யூட்டருக்காக தான் போய் வந்ததுன்னா, இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டரோட ஒரு ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஒரு வருடம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா அது ஒரு வினாடியில் சால்வ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க சூப்பர் கம்ப்யூட்டரை விட இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனை சூப்பர் கம்ப்யூட்டரையும் சேர்த்தா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அதோட பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த கம்ப்யூட்டரோட திறனையும் அதோட வேகத்தையும் எவ்வளவு நினைவாற்றல் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுது, எவ்வளவு சிக்கலான புதிரில் விடுவிக்குது, இதெல்லாமே கம்ப்யூட்டரோட திறன் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே பல மடங்கு அதிகமாக இருக்க போகிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுதான், அதை நோக்கி தான் நிறைய ரிசர்ச் நடக்குது. அப்புறம் நானோ இயற்பியல் பொருள்கள் வந்து நானோ சைஸில் 10^-9 மீட்டர் சைஸில் பொருள்கள் போகும்போது அதோட பண்புகள் மாறுது. இப்போ இரும்பு இருக்குன்னா நானோ அயனுக்கு வந்து வேறு ப்ராப்பர்ட்டி இருக்கும். தங்கம் இருக்குன்னா தங்கம் நல்ல பிரைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கிற தங்கம் நானோ தங்கம் ஆகும்போது 25 நானோமீட்டர் தங்கத்துக்கு வேறு கலர் சிவப்பு, 50 நானோமீட்டர் தங்கத்துக்கு வேறு கலர் அப்படிலாம் மாறுது. அதோட மித்த பண்புகளும் மாறுது. பொருளுக்கு நிறையா பண்பு இருக்குது. அதோட வெப்பத்தை கடத்தும் திறன், இல்லை மின்சாரத்தை கடத்தும் திறன், அதோட காந்த பண்பு, அதோட ஆப்டிக்கல் பண்பு, இது எல்லாமே நானோ பொருளாகும் போது நார்மஸாக மாறுது. நம்மளால் நம்ப முடியாது. அந்த நானோ உலகம் இப்போ திறந்ததுக்கப்புறம் நிறைய புரட்சிகள் வருது, நிறையா விஷயங்களை நானோவில். ஏன்னா ஒரு கார்பன் நம்ம பொதுவாக அந்த கரித்துண்டுன்னு சொல்லுவாங்க, கைட்டியை உடச்சிடலாம். ஆனால் நானோ கார்பன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டீலை விட 3000 மடங்கு வலிமை கூடதாக இருக்குது. ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் அளவு கிலோ ஸ்டீலில் இப்போ தாங்குகிற வலிமையை இது ரொம்ப கிராம் கணக்கில் இருக்க நானோ கார்பன் வந்து தாங்க முடியும். இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கார் பம்பர் இருக்கலாம், அதை போட்டோன்னா 2 கார் மோதிக்கிட்டால் கூட முட்டி பின்னால் தான் போகும், ஒன்றுக்குள்ள ஒன்று போய் சொருகாது,
1: சேதமாகாது.
0: ஸோ அப்படி ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, வெயிட்டு கூட முடிய வெயிட்டும் அதிகமாகாமல். ஆனால் அதோட 3000 மடங்கு உறுதித்தன்மை அதிகமாக இருக்கிற நானோ கார்பன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி அதில் நானோவில்
1: நிறைய அதிகமாகிறப்ப எரிபொருள் அதிகமாக
0: வண்டி நகல்றது சிரமப்படும். அப்புறம் நானோ பொருள் வச்சு மெடிசின்ஸ் மருந்துகள் கண்டுபிடிச்சா, இப்போ பொதுவாக ஒரு தலைவலிக்குதுனால நம்ம இத்தனை கிராம் ஒரு இத்தனை மில்லிகிராம் ஒரு மாத்திரை தான் எடுத்துக்கிறோம். அவள் அந்த தலைவலியை குணமாக்குறதுக்கு அதை விட ரொம்ப கம்மியான 500 மில்லிகிராம் இருக்க ஒரு மாத்திரை எடுக்கிறோன்னா நமக்கு 20 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் கூட தலைவலி குணமாக்க போதும். ஆனால் தலைவலி அந்த சாப்பிட்ற மாத்திரை நம்ம உணவு பாதையில் போய் அது செரிமானமாகி பிளட்டில் கலந்து உடம்பு பூரா தான் போகும். ஏன்னா எங்கே வலிக்குதுன்னு மாத்திரைக்கு தெரியாது, உடம்பு பூரா போகும், தலைவலி இருக்குன்னா அந்த இடத்துலையும் போய் அது குணமாக்குது. ஆனால் நானோ மெடிசின்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. வந்ததுக்கப்புறம் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி, எந்த பகுதியில் வலி இருக்கோ அங்கே மட்டுமே போய் அந்த மருந்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு நானோ மருந்துகளால் செயல்பட முடியும். அது நிறையா ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ மருந்து எடுத்துக்க வேணா எல்லா மருந்துக்குமே சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும், அதிகப்படியாக தான் நம்ம எடுத்தாக வேண்டியிருக்கு. உடல் இலைக்கேற்றப்பல டாக்டர் எழுதி தருவாங்க, அதுவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நானோ மெடிசன் வந்துருச்சுன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே எடுக்க முடியும், சைட் எஃபெக்டை நல்லாவே குறைக்க முடியும். ஸோ மனிதனோட

0: இன்னும் ஹீலிங் குணமாகிற தன்மை அதிகமாகும். இப்போ நிறைய நானோ பொருள்கள் ஒவ்வொன்றா வர வர, ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரு மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணுறதுமே சிம்மு எல்லாமே அதில் உள்ள இருக்க பகுதி எல்லாமே நானோ லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் இருக்கும், வெப்பம் அடைகிறது குறையும், மின்சார தேவை குறையும், அப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக போக முடியும். சரி, நம்ம பார்க்கும் போதே சின்ன வயசில் பார்த்த மொபைல் ஃபோனோட யூசேஜ் விட இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டோம். நம்ம சின்ன வயசில் இருந்து வாட்ஸ்அப் கால் மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நேராக பார்த்து பேசுகிறதெல்லாம் இருக்காது. இப்போ அதெல்லாம் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே தானே அதெல்லாம் வந்துருக்கு. ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக அது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு நானோ தொழில்நுட்பம் பயன்படும். நானோ இயற்பியலில் அதில் நிறைய ஆராய்ச்சி நடக்குது. ஏன்னா மொபைல் ஃபோனோட பெரும்பகுதியை ஆக்கிரமிக்கிறது அதில் உள்ள இருக்க பேட்டரி தான். இல்லைனா மொபைல் ஃபோன் இன்னும் தின்னாயிரும், இன்னும் தின்னாயிரும் வெயிட்லெஸ் ஆக முடியும். பேட்டரியோட சைஸாக குறைக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் நானோ பொருட்கள் துகள்கள் நிறைய வேலை பார்க்குது. ஏன்னா நமக்கு வந்து பேட்டரி எப்படி இருக்கணும்னா வேகமாக சார்ஜ் ஏறணும், ரொம்ப நாள் நிற்கணும், மெதுவாக சார்ஜ் இறங்கணும்.
1: ஆமாம்,
0: அதுதான் நம்ம பேட்டரி இருக்கணும்னு நினைப்போம். சைஸு குறைவாக இருந்ததுன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அதாவது சூப்பர் கெப்பாசிட்டர் மாதிரியான பேட்டரிகளை உருவாக்குறதுக்கு நானோ தொழில்நுட்பம் நிறையா இப்போ இயற்பியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நானோ தொழில்நுட்பத்தில் நிறைய வேலை ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு.
1: ரொம்ப ஆச்சரியமான நிறைய தகவல்கள் சொன்னீங்க சார். இப்படிக்கு இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு பெரிய ஒரு
0: பெரிய நம்ம
1: போய்கிட்டே தான் இருக்குது.
0: இன்றைக்கி பார்த்ததே ஒரு சிறு துளி தான் பார்த்துருக்கோம்,
1: துளி தான் பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அன்றாட வாழ்க்கையில் இருக்குது, மருத்துவத்துறையில் இருக்குது, நம்ம உடலில் இருக்குது, பிரபஞ்சத்தில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து நீக்கமர நிறைந்த ஒரு இதாக
0: புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க இயற்பியலோட அடிப்படை ரொம்ப முக்கியம்.
1: ஆமாம்,
0: ஸோ இதே இயற்பியல் ஒரு கஷ்டமான பாடம்னு நினைக்காம மாணவர்களும் அதை இன்னும் நிறைய பேர் அதில் படிக்க வந்தாங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல இயற்பியலாளர்கள் நமக்கு கிடைப்பாங்க. இன்னைக்கு அது பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு ஒதுக்குனாங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் கிடைக்கிறது கூட சிரமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இயற்பியல் வந்து எல்லோரும் நம்ம ஏரியாமலே டெய்லி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அதை தெரிஞ்சு பண்ணும்போது மனித குலத்துக்கு பெரிய நன்மையாக அது போய் முடியும்.
1: ரொம்ப நன்றிங்க சார். இயற்பியல் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அதோட வந்து இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்குமே வந்து இயற்பியலோட ஒரு புரிதல் இருக்கணும், அதோட அவசியம், அதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு அதையும் படிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றி.
2: அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை இப்படிக்கு இயற்பியல் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் LNG ரவிசங்கர்.

அல்லது விருப்ப பாடல்களை கேட்கலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விளையும் கடிதமலர்கள் பிரிவு, அகில இந்திய வானொலி, சின்னத்துக்கிக்குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு நேயர் வந்து ஒரு விமர்சன கடிதம் சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து எஸ் கெனடி அவர்கள் வந்து, ஜூலை மாதம் 29 இரவு 8:30 ஒளிபரப்பான அச்சாணி நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்பலைக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மதுரையிலேருந்து சோமசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவர்கள் எல்லாருமே சேர்ந்து தனக்கு ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் தங்கள்

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க காற்றல் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக இன்னொரு நேரம் ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காங்க. தேனி மாவட்டத்திலிருந்து ஏ மாடசாமி அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பண்புலையில் ஒளிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியான காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் அஜிதா மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் வந்து இணைந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அவங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின விதம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி தொகுப்பாளர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெரிய குளம்லிருந்து டாக்டர் எம்ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி மற்றும் கவினையா ஆகியோர் வந்து தன்னோட விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்பப்பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக இன்னொரு விமர்சனம் கடிதம் கேட்கலாம் நேர்களே. குண்டேந்தல் பட்டியல்

இருந்து மா தவமணி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஒலிபரப்பான என் விருப்பம் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் ஜானகி அவர்கள் போட்ட பாடல்களும் அவர்கள் பேசிய கருத்துக்களும் ரொம்பவே தனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி அறிவிப்பாளருக்கும் நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வேலாயுதம் மற்றும் வேலாயுதம் திரவிமலர் அவர்கள் வந்து தன்னோட விருப்ப பாடலாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வாங்க அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 9:22. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க காய்ச்சல் உரியும் கடித மலர்கள். அடுத்ததாக மதுரை களச்சநேந்தலிருந்து போஸ் அவர்கள் வந்து ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காங்க. ஆகஸ்ட் 18 நடைபெற்ற ஆட்டக்கிழம் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர்கள் கிளாரா, ரோசி மற்றும் சுபத்ரா தேவி இவங்க 3 சேர்ந்து தொகுத்து வழங்கின ஆட்டக்கிழம் நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததாக வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன் மற்றும் அழகர் சாமி ஆகியோர் வந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க காய்ச்சல் உரியும் கடிதம் மலர்கள்.

அடுத்ததாக நிகழ்ச்சியில் வந்து ஸ்ரீதேவி குமரன் வந்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, அம்மன் கோயில் கீழக்காளி திரைப்படத்திலிருந்து. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 9:35. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு நேயர் வந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம்

தமிழ் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்டியூர்லேருந்து சக்தி ஜனார்த்தனன் அவர்கள் வந்து தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க காற்றல் பிரியும் கடித மலர்கள். அடுத்ததாக இளையன்குடியிலிருந்து இக்பால் அவர்கள் தன்னோட விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்பப்பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:54 நிமிடம் ஆயிட்டிருக்க இந்த வேளையில் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காய்ச்சல் பிரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து அசோக்குமார் அவர்கள் தன்னோட விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்ட விருப்பப்பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் வரியும் கடித மலர்கள். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பண்பலை குறித்த பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் தங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் வரியும் கடித மலர்கள் பிரிவு அகில இந்திய வானொலி சின்னச்சகுளம் மதுரை 2. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பெறுகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக.

0: இதுவரை ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு நேரம். இரவே அழகாக்கும் இனிய பாடல்களாய் இது பட்டுச்சிறகு. குளிர்த்தென்றல் காற்றில் நிலவு இலைப்பாரும், நிலவின் அழகில் கவிதைகள் வழிந்தோடும், அன்பான இதயங்களின் வருகையால் கனவுகளால் நிறையும் விழிகள், அதிகாலை

பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு சிறிது ஓய்வு கொடுக்கும் விதமாக இனிய இரவு பொழுது.

காலம் சொன்னது 8 மணி நேரம்தான், இரவின் நீளம் என்று. ஆனால் கண்மூடி கண் திறக்கும் வரை மட்டுமே இரவின் நீளம் இருக்கும். கண்கள் திறந்தால் அது விடியல்தானே?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நாம் இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகோடு இந்த இரவு எதுவரை நீளுமோ அதுவரை கனவுகளும் கற்பனைகளும் அமைதியும் நிறைந்த அழகான இரவு பொழுது.

0: இன்றைய நாளுக்கு நன்றி சொல்வோம். நாளை என்ற புதிய உலகிற்கு நன்றி சொல்ல, நன்றி சொல்வதற்கு இந்த இரவு பொழுது நமக்கு தேவைப்படுகின்றது இல்லையா? இந்த இரவிடம் ஒரு வார்த்தை மட்டும், நாளை மீண்டும் வருவாயா என் கனவுகளோடு சேர்ந்து என்ற வரிகளோடு பட்டுச்சிறையிலிருந்து விடைபெறுகிறேன் நேயர்களே. அன்புடன் வயலட் மேரி.
1: நேரம் 10:59 நிமிடம். ராமேஸ்வரம் அன்பளை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்சில் நாளை நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை ஆரம்பத்துக்கு எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிரி, இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்ரி மார்ட் வழங்கும்.

ஆலய அற்புதங்கள் நாவலூர் நவநரசிம்மர் திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகைப்புகள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 8:02 பாட்டு வேணுமா. 8:50 சைவோலை நின்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 9:30 10:30 11:30 மணி, மேலும் 12:30 1:30 மதியம் 2 மணி, மதியம் 3:30 மாலை 4:30 5:30 மாலை 6:30 மேலும் 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். காலை 10:35 இருபட பாடல்கள். காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. பழன்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 தெம்பாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 4:00 குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்கவுள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம். கர்மாத்தூர் அருள்மிகு வடக்கு வாச்சி செல்லியம்மன் திருக்கோவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி. மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கீற்று மேலே. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:35 கந்திப்புகள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:20 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை சென்னையஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் நாளைய நிகழ்ச்சிகளை தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனினும் இனிய கீதமாய் கேட்கலாம் தேனும் பாலும். நிகழ்ச்சியை தரும் முதல் பாடல் பெரியெடுத்த பெண் திரைப்படத்திலிருந்து.

மனம் நீங்க பாடல்களாய் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்துட்ருக்கும் அடுத்த பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கி

மனம் நீங்க பாடல்களாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேர்களே, இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை தொடர்ந்து காற்றின் மொழியும் நீங்காத ரீங்காரம் தூங்காத விழிகள் இன்னிசை இரவாக இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நியூஸ் ஆன் ஏர் வழியே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடக்கமாக காற்றின் மொழி ஒலிக்கவிருக்கின்றது.
2: காற்றின் மொழி.

காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு, காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு, வாலிபத்தில் காதலிக்க ஜாதக

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத

நதியை போ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் திசை மாறிய பறவைகள் படத்திலிருந்தும் அம்மன் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. அம்மன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினோடு பாடியுள்ள பாடல் இசை ஸ்ரீ பாடல் எழுதியவர் வாலி. திசை மாறிய பறவைகளிலிருந்தும் அம்மன் படத்திலிருந்தும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையிசையில் பக்தி பாடல்களில். நேரம் 4:10 நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வலையபட்டி AR சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசி ருஹாசன பிரியே. புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை. நாட்டு ராகம் ஆதி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 31 தேதி, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 5 தேதி, செப்டம்பர் மாதம் 22 தேதி 2026.

0: இன்றைய நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் நாள் ஒரு குரல். இன்றைய குரலின் 393.
1: கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்.
2: கற்றவர்களே கண்களை உடையவர்கள். கல்லாதவர்களின் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை புண்களாகவே கருதப்படும். குறள் 393, அதிகாரம் கல்வி.
1: கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்.
2: கற்றவர்களே கண்களை உடையவர்கள். கல்லாதவர்களின் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை புண்களாகவே கருதப்படும். குறள் 393, அதிகாரம் கல்வி.
0: இனி கேட்கலாம் இன்று நிகழ்ச்சிகளின் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை, 6:10 இணைந்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள், 6:15 இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.

அறிவிப்புகள். இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் போய் கைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், 4 நவநரசிம்மர் திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள். இன்று காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா? இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை செய், 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 12 விருப்ப கானங்கள், விருந்தினர் விருப்பம். 10:35 இருபட பாடல்கள். 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய தலைப்பு மெய்ப்பட வேண்டிய கனவு. நண்பகல் 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே. 1 வசந்த கானங்கள், 2 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:30 தெம்பாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 4 குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற உள்ள விழாவில் 72 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்க உள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம். 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 5:02 வடக்கம்பட்டி விபிஎம் ராசி பட்டாசு கம்பெனி வழங்கும் ஆலய தரிசனம், கர்மாத்தூர் அருள்மிகு வடக்குவாச்சி செல்லியம்மன் திருக்கோயிலிருந்து நேரலை. மாலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:35 அந்திப்புகள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம், NMS சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி, பெண்களும் பெரியாரும் உரை வழங்குகிறார் மாணவி எஸ் கௌசியா ரிஸ்பானா. மரத்தின் குரல் உரை வழங்குகிறார் மாணவி விந்தியா. எங்கள் இந்தியா மாணவிகள் வழங்கும் குழு பாடல், மிக்ஸ்அப் சாங் வழங்குகிறார் மாணவி ஜே ஹர்ஷிதா. அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள், தகவல் இது புதுசு. இன்று இரவு 9 காற்றில் வெறியும் கடித மலர்கள், 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். அதைத் தொடர்ந்து 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்றிரவு 10 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மேட்சில் நேரம் 5 மணி. தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

நேரம் 5:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு கேட்டுட்ருக்கும் நேர்களே, இது பக்தி மாலை.